0: ஓம் நமச்சிவாய. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வஜயே அரர மகாதேவ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கேதீச்சரப்பதிகம்

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கன்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்தப் பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கன் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு நரையூர் சித்தீச்சரம், பண் தக்கராகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்செம்பொன் பள்ளி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவாவடுதுறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருக்கண்டியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
4: திருப்பள்ளி எழுச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு ஒருவழித்தனத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சேதிராயர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திரு

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இலிங்க புராணம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் லிங்க புராணம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. அதிரா அடிகள் அருளி செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

குடற்பொலவு கமழும் அடற்கழு படையவல் மதலை மாமதல் துவல் கதனுடை கடதடக்க போலத்தோர் இடமறுப்பில் கரண்டக உதரத்து முரள்.

விளங்கிய துளைக்கை களவுளை யார் மிக வழுத்துவது எவனோ அவனே பிறந்ததில் உலகில் பெருமூதே உரல் தரிசிரமறிந்தவர்க்கே வரைந்தது நேரு சிமயத்து நீ இசை வாரி செல்வன் மகள் மகள் மொழியே மொழியில் மறை முதலே முன்னையல தேர கழிய வருள் பொருளே கண்ணே தெளிய கலாலயலே எங்கள் கணபதியே.

மதல் தல்ல செம்மலவல் சோவையில் உய்ய வளருகின்றதே வளர்ந்தரு கவட்டில் கிளருளி

0: காதலை வாழ் மதிய கொள்வே
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: வாழ்த்து.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் வியாழக்குறிஞ்சி இரண்டாம் கட்டளை இன்குரல் இசைக்கெழும் என துவங்கும் திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி மூன்றாம் கட்டளை அவ்வினைக்கு இவ்வினையாம் என தொடங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் வியாழக்குறிஞ்சி 4வது கட்டளை, திருவிராகம் நடைமறு திரிபுரம் என துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல்கள். பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 7 திருமுறை என்பது சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனே சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமா, சிவனுடைய உருவம்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பேசப்படுகிறது. பெரிய புராணம் அதற்கு ஆதாரமும் சொல்லுகிறது. ஆமா, அவர் கேரடாவில் இருக்கிற மன்னனுடைய அரண்மனையில் உட்கார்ந்துட்டு ராஜபோகம் அனுபவிச்சு, தங்க பலக ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு கஸ்தூரி கலவம் அணிந்து விட்டு அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வேடிக்கைய கண்ணு பார்க்குது, மணக்கண்ணு எங்க இருக்கு தெரியுமா இவருக்கு? திருவாரூர் சிவனட்டு. திருவாரூர் சிவனட்டு இருக்கு. ஒரு பதியன் சொன்னார், எத்தனை நாள் ஆரூரில் சிவனை மறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். எந்திரிச்சு விட்டார் சவாரி. இந்த போக இந்த ராஜபோகம்னா அவருக்கு கண்ணு கேப்படல், திருவாரூருக்கு புறப்படுறார். அப்ப சொன்ன பதியம், பொண்ணு

0: பணிப்பானே இன்ன தன்மையில் எந்தறி உண்ணாயம்மானே வெளிவந்த பிரானே அண்ணம்மைகும் பயப்பனத்தியாரூரானே மறக்கலுமாமே
1: எந்திரிச்சார் நேர திருவாரூர் எங்க ராஜபோகத்தில் இருக்கிறவருக்கு எந்த நினைப்பு பார்த்தீங்களா முத்தர் மனம் இருக்கும் மோனத்து அடுத்தது எட்டாம் திருமுறை என்று சொல்லப்படுவது ஆண்டவனே கையினால் எழுதி கொண்ட திருவாசகம் ஆம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது நம்ம நாட்டு மொழியில உண்டு அதிலிருந்து ஒரு திருப்பாடல் ஆண்டவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது
0: கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிழுது கண்டாய் விரல் வேங்கையின் போல் உடையவனே மண்ணும் உத்தர கோதமங்கைக்கு அரசே கடை

0: திருமுறையில் எட்டாம் திருமுறையில் மற்றொரு பகுதி திருக்கோவையார் என்று சொல்லப்படும். அதிலிருந்து ஒரு திருப்பாடல்,
1: இறைவான் புனத்தில்லை சித்தம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான்

ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா என்று ஒரு பகுதி. திரு இசைப்பா என்றே இருப்பது. தேவாரத்தை போன்ற பண்கள் இருப்பது அதுக்குத்தான். அதில் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்பது ராஜராஜ சோழனுடைய புதல்வன் கட்டிய கோயில் என்று சொல்லுவார்கள். அங்கே பாடிய கருவூர் தேவருடைய திருவிசைப்பா. கருவூர் தேவருடைய சமாதி தஞ்சாவூர்ல இருக்கிறது, தஞ்சை கோயிலின் பின்புறம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலே ஒன்று அவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சாட்சரத்தை நீ சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லுகிறார் சுவாமி. அற்புத தெய்வம், சிவனை சொல்லுகிறார் அற்புத தெய்வம் அப்படின்னு. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ, இதை விட ஒரு தெய்வம் ஒண்ணு உண்டா தெரியுமா உனக்கு? கிடையாது சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்போடு தன்னை அஞ்செடுத்தின்னு சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் மனை முலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே என்பது என்ன பொருள் என்று கேட்டால், நமது மூதாதையாகிய கருவூர் தேவர் நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டால் உனக்கு இதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிறார் சுவாமி. ஆமா, ஒன்பதாம் திருமுறையில் பல்லாண்டு

என்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுமே பல்லாண்டு கூறுமே. இதுல ஒரு இசை நயம், இசைக்குறிப்பு என்ன தெரியுமா, இந்த திருவிசைப்பா முழுதும் ஆனந்த பைரவில தான் பாடுவது என்று பண்டைய வழக்கம். ஆமா, என்ன காரணம் உங்களுக்கு கேட்ட, ஏய் இந்த திருவிசைப்பாவனை பாடிவிட்டேன்னா உனக்கு ஆனந்தம் கிடைக்குமடா என்பது பொருள் என்று நான் நினைக்கிறேன். அந்த அதுலதான் ஒரு பகுதி இந்த பல்லாண்டு என்பதும். அடுத்தது பத்தாம் திருமுறை என்பது திருமூலர் திருமந்திரம். 3000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிட தீவினை மாளும், சிவசிவ என்கிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதான், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை என்று எண்ணிவிட்டாலும் ஏதேனும் ஒரு இலையை இல்லி அவனுடைய தலையில் வைத்து விடு, அவனுடைய திருவடியில் வைத்து விடு. ஆமாம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பழைய காலத்தில் ஒரு படம் இருந்தது, இந்த பசுவினுடைய படத்தை போட்டு இந்த பசுவினுடைய உடம்புல எந்தெந்த பாகத்துல என்னென்ன தெய்வம் இருக்கிறது அப்படின்னு. நான் இந்த பஞ்சாட்டிரம் உபதேசம் கேட்டுக்கிட்டாருன்னு சொன்னதுல ஒரு நண்பர், அவரை வந்து இந்த அர்த்தநாரீஸ்வர படம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். இந்த இருவனுடைய திருவடியை சிந்திப்பது அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று நான் நினைத்து போட சொன்னேன். அவர் வீட்டுல இன்னொரு படம் இருக்கு, இந்த பசுவினுடைய உடம்புல என்னென்ன தெய்வம் இருக்கிறதுன்னு, அதையும் படம் போட்டு கொடுங்க என்று நான் சொன்னேன். எப்பாவது ஒரு தடவை அவர் செய்வார், நாம பெற்றுக் கொள்வோமாக. அந்த பசுவுக்கு ஒரு புல் ஒரு குடி புல் கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் திருமுறை திருமந்திரத்தில். பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற சாணம் மூத்திரம் பால் நெய் எல்லாம் சுவாமியுடைய திருமுடிக்கு போகிறது. ஆமா, அந்த பால் போகலாம், தயிர் போகலாம், நெய் போகலாம், அவருடைய பசுவினுடைய மலம் கூட, அந்த சாணம் கூடவும் சாமிக்கு திருமுடிக்கு போறது, அந்த சாமியுடைய மூத்திரம், அந்த பசுனுடைய மூத்திரம் கூட சாமிக்கு. அதுக்குதான் பஞ்ச கவ்யம் என்று சொல்லுகிறார்கள், அஞ்சாடு சென்னி என்று வருகிறது, சிவனுடைய திருமுடிக்கு போகிறது அது. அதனால்தான் பசுவை நம்ம வீட்டுல வளர்க்கிறது ஒரு பெரிய புண்ணியம் என்று சொன்னார்கள். யாவும்

பேசுறத உன்னை இதமாத்தான் பேசுறேன், அன்போடுதான் பேசுறேன், புரிந்து புடுங்காத அவனை போய். தனியிருப்ப காய் கவர்ந்தத்து என்று சொன்னார் பெரியவர். இனிய உளவாக இன்னாத குரல் அது வேற. சரி, தனியிருப்ப காய் கவர்ந்தது, உன்னை இதமாத்தான் பேசுறேன். அடுத்தது 11 திருமுறை என்பது ஒரு தொகுப்பு நூல். அந்த தொகுப்பு நூல்ல முதல்ல இருப்பது ஆலவாய்ச்சிவன் அருளிய தமிழ் பாடல். வேதத்தையும் ஆகமத்தையும் சிவன் அருளி செய்தான் என்று வருகிறது. இந்த தமிழ் பாட்டையும் அவன் அருளி செய்திருக்கிறான். மதுரையிலே கோயில்ல பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான் பானபத்திரன் என்று ஒருவன். அவன் வறுமை, சோத்துக்கே திண்டாட்டம், துணிக்கு திண்டாடி இருக்கிறான் அந்த மகான் பரமசிவன். தினந்தோறும் சில காசுகள் கோயில் இருக்கிற சில பாத்திர பண்டங்களை எடுத்து கொடுத்திருக்கிறான் போல இருக்கிறது. அப்படித்தான் திருவிளையாட புராணத்தில் வருவதாக எனக்கு நினைப்பு. கொடுத்து கொடுத்து பார்த்தான், நம்மளால முடியாதுரா. சேரனுக்கு ஒரு பத்திரம் எழுதி ஒரு முகம் எது எழுதி கொடுத்தார். கைச்சி இதை கொண்டு வருகிறான். இவனுக்கு கொஞ்சோண்டு காசை கொடுத்து அனுப்பாத, மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே அப்படின்னு எழுதிவிட்டார். நிறைய பொண்ணை கொடுத்து இங்க அனுப்பிச்சு விடாதன, நான் பாட்டு கேட்கணும். அவன்டா நல்லா பாடுவான், அதனால அங்கேயே வச்சுக்காத, நிறைய பொருளை கொடுத்து இங்க அனுப்பிச்சு விடு அப்படின்னு எழுதி கொடுத்தார். இதை எடுத்துக்கிட்டு அங்க போனார் அவர். அவர் என்ன தெரியுமா, அந்த சேரமான் பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா, பண்டாரத்தை திறந்து விட்டு இந்த பண்டாரம் உம்மது எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாராம். ஆண்டவன் கொடுத்த கைச்சீட்டு இருக்கிறதே அவரிடம் இல்லையா? ஆமா,

பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் அளவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம். கடிதம் என்னமா எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா, முதல்ல தன்னை சொல்லிட்டாரு, நான் எழுதின கடிதம் உண்டாயது அப்படின்னு. மதிமலி உருசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் அளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். பருவ கொன்மு படியன பாவரற்கு இம்மழையைப் போல அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்கிறியாமே. மழை ஏதாவது பார்த்தா பெய்யுது, அவளுக்கு பெய்வோமா இவளுக்கு பெய்ய வேண்டாமான்னு இல்ல, அது போட்டு பெய்ஞ்சிருக்கு. பருவ கொண்மு படியன பாவரற்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதிகள் குருமா மதிமுறை குலவிய குடைக்கு செருமா உழைக்கும் சேரலன் காண்க. நான் உனக்கு எழுதினேன் பாரித என்ன செய்யணும் தெரியுமா, பண்ம பருவ கொண்மு படியனப்பாவருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதுகள் குருமா மதிமுறை குலவிய குடைக்கு செருமா உழைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்வையில் பானபத்திரம் தன்போல் என்பார் அன்பம். நீ என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துகிறியாதோ அதே மாதிரி இவனும் என்கிட்ட அன்பு செலுத்துகிறான். நல்ல பாட்டுக்காரன். பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பார் அன்பம் தன்பால் காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்க்க வருகிறான் என்ன செய்யும் தெரியுமா, நீ தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. கொடுத்து நான் பாட்டு என்ன பெரியமா கேட்பேனே, எனக்கு பாட்டு வேணுமே அனுப்பிச்சு விடு அப்படின்னு. அவன் பண்டாரத்தை திறந்து விட்டு எல்லாம் உம்மது, என் உடமையெல்லாம் உன்னது, நானே உன் அடிமை எடுத்துக்கொள்ளும். நான் என்ன பண்ணிருப்பேன், அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என் சின்ன புத்தி என்ன விடுமா, விழுந்து கும்பிட்டு நீ கொடு நிறைய பொருள் கொடுத்து இங்க அனுப்பிச்சான் என்று வரலாறு. பாட்டுக்காரனுக்கு எப்படி கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா, பாட்டு கேட்கறது தான் விருப்பம் அவனுக்கு. பாட்டுக்காரனை இந்த பாமர மக்களும் பார்க்கும் பரமேஸ்வரனும் பார்த்தான். அதான் கோயிலுக்கு போய் ஒரு பாட்டு சொல்லிவிடு இல்லையா, ஓம் நம சிவாய் கூப்பிட்டு விடு என்று. ஆக அது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை என்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம், அற்புதமான புராணம். இந்த பெரிய புராணத்துல ஒரு வரி உலகெலாம் அப்படிங்கிற ஒரு வரியை ஆண்டவன் எடுத்து கொடுத்தான். அந்த ஒரு வரிக்கு 3 நாள் பொருள் சொன்னாராம் வள்ளர் பெருமான், 3 நாள் சொன்னாராம் கடவுளே. அப்புறம் உலகெல்லாம் 3 நாள் சொன்னா அப்புறம் எல்லாம் என்பதற்கு என்ன பொருள் சொல்றது,

0: இப்படி 12 திருமுறையும் ஆண்டவனுக்கு முன்னே விண்ணப்பம் செய்ய வேண்டியது சைவருடைய கடமை. நம பார்வதி பதயே. கடவுள் இன்றைக்கு 12 திருமுறை ஓதுவது எப்படி என்று உங்களுக்கு முன்னே நான் பாடி காட்டினேன் என்ற அளவோடு நாம் எல்லோருமாக சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருமுதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: வண்ணமா என்று சொல்லுகின்ற கொல்லி பண்பரியமும் அங்கே பாடப்படுகிறது.
4: திருமுதுகுன்றம் வண்ணமா மலர்கொடு பண்கொல்லி
5: போர்

புறனார் உள்புலே தோலினார் மேலிமேல் நீரனார் நிறைவுணல் தடையனார் நிகழ்விடம் தேரலார் பொழிலணி

ஓங்கு முத்தாருமே திரையினார் எரிபுனல் திருமுதே குன்றமே கடியவாயின குரல் கழித்தினை பிழிரவோர் இடிய வெங்குரலினோடாளி சென்றிடு நெறி வடியவாய் மழுவினல் மங்கையோடு அமர்விடம் தெடியதார் புறவணி திருமுதே குன்றமே காணமார் கரையின் ஏர் உரிமையார் பெரியதோர் வானமார் மதியினோடு அறவர்தா மறுவிடம் ஊனமாயினபிணி அவை கொடுத்து உமையோடும் தேனமார் பொழிலணி திருமுதே குன்றமே மஞ்சர்தாம் மலர் கொடு மாணவர் வணங்கிட பெஞ்சோலார் வேடரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சோலாள் உமையோடும் அமர்விடம் அணிகளை செஞ்சோலார் பயில் தரும் திருமுதே

0: தேடினார் வலமிதி அயனுமால் இருவரும் தேடினார் அறிவோனார் திருமுது குன்றமே மாசுமை தூசு கொண்டு உழல் தமிழ் சாக்கியர் பேசுமே உள்ள வல்ல பேணுவேர் காணுமே வாசமார் தருபொழில் வண்டினம் இசை செய்ய தேசமார் புகழ்மிகும் திருமுது குன்றமே கிண்ணினார் புறவணி திருமுது குன்றரை கண்ணினான் காழியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினான் இறைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே.
1: சித்தம்பரம்
2: இம்மியமும் இங்கே அருளிய பரியம் வண்ணமா மலர்கொடு வானவர் வழிபடனர். வண்ணமா மலர்கொடு, அது மலர்களில் ஒரே விதமான மலர் எடுத்து வழிபாடு செய்யறதில்லை, பல்வேறு விதமான மலர்களை எடுத்து வழிபாடு செய்யுது. காரணம் அதற்கென்றே அது மாதிரி பூங்கா அமைத்து அதற்கென்றே பெருமானுக்கென்றே வரிசையுள் அல்லவா. இப்படி நல்லா வழிபாடு செய்ததில் 63 அடியவர்கள் யார் ஒருவர் மலர் வழிபாடு செய்ததில்ல, மலர் வழிபாட்டையே பெரிதும் செய்து வீடு பேரடைந்தவர் முருகநாயனார் அல்லவா. இது நேர நாயன்மார்ல இந்த மாதிரி வந்து மலர் வழிபாடு செய்தவர். ஆனா இன்னொரு வரலாறு, ஆனா அதுல ஒரு அடியவர் மலர் வழிபாடு செய்தவர், ரொம்ப அருமையா நினைந்து பூக்கொள்ள எடுத்து வழிபாடு செய்தவர். அது யாரு? இது நேரடியான ஒரு நாயன்மார் செய்தது முருகநாயனார். பிறருடைய வரலாற்றுல ஆனா ஒருவர் வழிபாடு இந்த மாதிரி மலர் எடுத்து வழிபாடு செய்ததா இருக்குது.
1: எரிபத்த நாயனார்
2: அவர் அந்த அதுல வந்து யார் செய்தா அந்த மாதிரி வழிபாடு செய்தது யார்? அவர் பேர் என்ன?
1: சிவகாமி ஆண்டார்.
2: சிவகாமி ஆண்டார் பார்த்தீங்களா. எனவே முருகநாயனார் வரலாற்றுல நேர அவரே மலர் எடுத்து வழிபாடு செய்தவர். எரிபத்தர் வரலாற்றுல சிவகாமி ஆண்டார் மலர் எடுத்து வழிபாடு செய்தவர். 63 நாயன்மார் வரலாறு அத்துப்படி ஆயிடு வேணாமா எங்க எது கேட்டாலும் ஏதேனும் சந்தேகம்னா சிவகாசியில போய் கேளுங்கப்பா அப்படியாக வழிபாடு செய்தவர்கள். இங்கே வண்ணமா மலர் கொடு பல்வேறு நிறங்களை கொண்ட மலர்களை எடுத்து வழிபாடு செய்வார்களாம். அப்படி வானவர் வழிபட அன்னலார் ஆயிழையாருடன் அமர்விடம் விண்ணல்மா மழை பொழிந்து இழிய வெள்ளறிவி சேர் தின்னலார் உறவணி திருமது குன்றமி. இப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியாரோடு கூட வழிபாடு செய்கின்றவருடைய இடம் திருமது குன்றம் அப்படின்னு. இப்படியாக அதுல நிறைய போயிருக்கார். கடைசியா நம்ம முடிப்போம் இல்லைங்களா. தின்னினார் புறவணி திருமுது குண்டரை நன்னினால் காடியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினால் இறைந்து மாலையும் இயலுமா பண்ணினார் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமி அப்படின்னா. இந்த திருமுது குண்டத்தை பாடிய ஞான சம்பந்தனுடைய பதியங்களை பாடுகின்றவர்களுக்கு பாவம் மேலும் வராது, எப்பொழுதும் புண்ணியமே கிடைக்கும், சிவபுண்ணியமே கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி திருமுது குண்டத்தை பாடுகிறார். இன்னைக்கு படிய நம்முடைய எண்ணிய பதியங்கள்ல திருமுதுகுன்ற பதியம் மட்டும் 7 பதியங்கள், 7 பதியங்கள். அதனால் இந்த 7 பதியம் இருப்பதனால என்ன பண்ணார் சேக்கிரார் பெருமான், இப்ப பாருங்க அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுவோம் இன்னைக்கு அமைப்பில். ஆமா, தாழ்ந்தெழுந்தும் முரசதிர்ந்தெடும் எனும் தந்தமிழ் தொலை சாத்தி வாழ்ந்து போந்து அங்கன் வளம்பதி அதனிலை வைகுவார் மணிவெற்பை சூழ்ந்த தன் புனல் களவு முத்தாரோடு தொடுத்த சொல் தொடைமாலை விழுந்த காதலால் பலமுறை விளம்பிய மேனினார் சில நாட்கள். எனவே ஞானசம்பந்த பெருமான் இது மாதிரி பல பதியங்களையும் பாடி சில நாட்கள் திருமுது குண்டத்தில் தங்கியிருந்தார் என்று நம்முடைய சேக்கிரா பெருமான் சொல்றார். எனவே நான் முன்னே ஒரு குறிப்பு சொன்னேன், அதெல்லாம் பின்னால எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பதியில சில நாட்கள் தங்கிய பதிகள் எவை? அப்படியே வழிபாடு செய்து கொண்டே போன பதிகள் பல, ஆனா சில பதிகளில் தான் தங்குற. அப்படி தங்கிய பதிகளிலே நம்முடைய திருமது குன்றம் விருதாஜலம் ஒன்று. அதனால நாம எங்கேயாவது வழிபாடு செய்வதற்கு போனோம்னு வச்சுக்கோ, அந்த பக்கத்துல வழிபாடு போட்டுக்கிட்டோம்னா எங்க தங்குறதா வைக்கணும்னா விருதாஜலத்தில் தங்குறதா வைக்கணும். ஏன்? ஞான சம்பந்தர் 7 நூற்றாண்டு இங்க தான் சில நாட்கள் தங்கினா ஏதோ அந்த புண்ணிய நாம இன்னைக்கு ஒரு இரவு தங்குறோம்னு சொல்லணும். எனவே நாம் வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி போனா எங்க அடியவர் ஒரு நாளைக்கு மேல 2 நாள் தங்கினாங்களோ அந்த இடத்துல போய் தங்கணும், அந்த உணர்வோடு தங்கணும். ஏயா நீ என்ன ஏன் திருமது கூட்டத்தில் போய் தங்கினீங்க, விருதாஜலத்தில் தங்கினீங்க அல்லவா, ஏன் சேஜா தோப்புல தங்குறது? நீ ஒன்னுடா சேஜா தோப்புல எவையா தங்கினா, நம்முடைய அறிவுரல் போனாங்களா திருமது கொண்டோம்னா ஞான சம்பந்தர் பல நாட்கள் தங்கின அங்க நாங்க ராஜிட்டு தங்கணும்னு சொல்லணும். ஆகவே திருமுதுகுண்டத்தில் சில நாட்கள் தங்கினார் என்றார். நான் அவர் சில நாட்கள் தங்கினாலும் நம்ம இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் தங்க போறோம். எங்க? திருமுதுகுண்டத்துல. நாளை காலை 9:30 ஞான சம்பந்தரோடு மீண்டும் அவருடன் புறப்படுவோம். எல்லாமல்ல பெருமானுடைய திருவர்கள் எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்று ஏற்று போற்றுகின்ற நம்முடைய இந்த திருக்குடும்பத்தாருக்கு மேலும் பல நலங்களும் எல்லாம் அவர்களுக்கு உளவாகி வர வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பை செய்த நம்முடைய ஐயா அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் போதாமூர்த்திகளுக்கும் கேட்ட தாய்மார்கள் நம்முடைய ஆடவர் பெருமக்கள் எல்லோருக்கும் இன்று வழங்க
0: வானவர்க்கும் மேலான வடமொழியும் தென்தமிழும் வரைகள் நான்கும் ஆனவன் ஆனைந்தும் ஆடினான் கையன்காள் கையில் அனலேந்தி ஆடும் காணவன்காள் காணவனுக்கு அருள் செய்தான்கள் கருதுவார் இதயத்து கமலத்து ஊறும் தேனவன்காள் சென்றடையா செல்வன் தான்கான் சிவன் அவன்காள் சிவபுரத்தேயும் செல்வம் தானே சிந்தனை நிந்தனக்காக்கியே

என்னை உன் பாதபங்கயம் பணிவித்து என் பேரா முருகையடி வந்து எனக்கே உன்னை என்பால் வைத்து மெய்யான்று நிறைந்த மொழிந்த உன் சுடரே என்ன முன்னை என் பாசம்

ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிவுடையாதிரையினாள் நாராயணனுடன் ஆன்முகன் அங்கி இரவையும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்து நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே அண்ணலே அணையாண்டு கொண்டருளிய முதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணீரால் திரைக்க இலையில் இருந்தனின் கோலம் நண்ணி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தாய் திருச்சிற்றம்பலம்.

சமயம் வேறு இல்லையே. அதில் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனோ நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமோ திருவாசகமோ உய்வையே தரற் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்படலம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர் தங்குல தீபத்தை விரவி எமையாளுடைய வென்றி மழை இளங்களிற்றே விரும்பி வாழ்வாய திருமுறையே சைவ நெறி கருவோதம் செந்தமிழின் சீர்சால் வேதம் திருமுறையே கையில எண்கள் சிவபெருமான் செவிமடுத்த செழும் தேன்பாக ஆகும் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வநூல திருமுறையே சொக்கேசன் மதிமலி வாய்மலன் தருளும் சிறப்பிற்ற சிற்றம்பரம் பிணி பிறவி கேடு உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவாடுங்கும் பிணி பிறவி கேடு என்று ஏவே உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவா அடங்கும்

வண்ணோ அடங்கும் இடம் கருதி நில்தீரில் அடிகள் அடி நிழற்கு ஆளாமண்ணோ கிடங்கு மதிலும்

மாடம் தொழு மின்களே பிறத்தல் இவை பிரிய பிரியாத பேரின்பத்தோடு அணி நேர மேலுலகம் எய்தலூரில் அறிவில் குறைவில்லையானேருடைய மணி நீல கண்டம் உடைய பிரான் மலைமகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே தானாளும் வாழாளும் தோற்றம் இவை தலிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை ஆனேருடே பூமான் அலங்கல் இலங்கு கொன்றே புனல் பொதிந்த புந்தடையை நான் உறையும் தூமான் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே ஒன்றும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் மான்றே மனங்கருதி நின்றீரெல்லாம் மனந்தெறிந்து மண்ணில் மயங்காது நீர் மூன்று மதில் எய்த மூவாச்சிலே முதல்வர்க்கிடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே மயல் தீர்மையில்லாத தோற்றம் இவே மரணத்தொடுத்து அழியும் ஆராதலால் வியல் தீர மேலுலகம் எய்தலுரே மிக்கொன்றும் வேண்டா விமலஞ்சிடம் உயர் தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாளும் அடிபரவல் துயர் நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பன்னீர்மை குன்றே செவி கேட்பிலா பட நோக்கில் கண்பவளிர நன்னீர்மை குன்றே திரை தோலோடு நரை தோன்றும் காலம் நமக்காதல் முள் புன்னீர்மை துன்ற புறம் தோன்றுநல் புனல் பொதிந்த புந்தடையை நான் உறையும் தொல்நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே இறையூன் துகளோடு இடுக்கண்டே இழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் நிறையும் நெறி கருதி நின்றீரெல்லாம் நீழ்கழலை நாளும் நினை மின் சென்னே பிறை சூழலங்கள் இலங்கு கொன்றே பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பல்வீழ்ந்து நாத்தளந்து மெய்யில் வாடே பழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் இல் சூழிடங்கருதி நின்றீரெல்லாம் இறையே பிரேயாதெழுந்து போதோ கல் சூழறக்கண் கதறச் செய்தார் காதலியும் தானும் கருதி வாழும் தொல் சேர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே நோயும் பிணியும் அருந்துயரமோ நுகருடைய வாழ்க்கை ஒழியத்தவோ வாயும் மனங்கருதி நின்றீரெல்லாம் மலர் விசையனான் முகனும் மண்ணும் விண்ணோ தாயடே அளந்தான் காண மாட்டா தலைவர்க்கிடம் போலும் தன் சோலை விண் தோயும் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பகடோர் பசி நிறைய நோய் வருதலால் பழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் முகடூர் மயிர் கடிந்த செய்கையாரோ மூடு துவராடையரும் நாடி சொன்ன திகழ் தேர்ந்த பொய் மொழிகள் தேர வேண்டா திருந்திழையும் தானும் பொருந்தி வாழும் துகள் நீர் கடந்து

மன்னார் முழவதீரோ மாடவே தேவயற்காழே ஞான சம்பந்தன் நல்ல மன்னார் முழவதீரோ மாடவே தேவயற்காழே ஞான சம்பந்த

0: மேயார் கண்ணார்கள் வரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் கண்ணார் கடல் வரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணாருலகத்து மேவி வாழும் விதி அதுவே ஆகும் வினை மாயுமே விண்ணாருலகத்து மேவி வாழும் விதி அதுவே ஆகும் வினை மாயுமே வினை மாயுமே. சிற்றம்பரம்
1: எல்லாமல்ல இறைவனுடைய திருவிழை சரிமேற்கொண்டு நம்முடைய சிவகாசியில் சிவனடியார் அறநெறிக் கழக சார்பிலே திருமறை முற்றுவதல் இன்றைய அமைப்பிலே இரண்டாவது முறையாக இரண்டாம் நாளாக நடைபெற இருக்கின்றது. இதற்கு எல்லாமல்ல பெருமானுடைய திருவிழி தான் காரணம். ஆதலாலே பெருமானுடைய திருவடிகளை மனமடிமைகளால் வணங்கி இந்த மாதிரி ஒரு அறநெறிக் கழகத்தை தோற்றுவித்து இதன் வழியாக திருமறை முற்றுவதல் செய்ய வேண்டும் என்று அந்த திருவுள்ளத்தை கொண்டிருக்கிற பெரியவர்கள் நம்முடைய டாக்டர் அவருடைய அன்னையார் அவர்கள் அவர்களை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் திருமுறையினுடைய சிவகாசியிலே மிக அருமையாக இது மாதிரி முற்றுவதலை நினைய வேண்டும் என்றும் அவர் உள்ளத்தில் இப்படி பெருமான் தேவர் அப்படி உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அருமையான உள்ளங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருக்கோவிலில் இங்கே நடத்துவது மிக சிறப்பு என்று கருதி திருக்கோவிலில் எப்பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்முடைய கோயில் நிர்வாகத்தரில் அன்பிற்குரிய பாண்டியன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று நம்முடைய மருத்துவர் ஐயா சொன்னார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த சார்ந்திருக்கிற நிர்வாக அத்தனை குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமைப்பாட்டை மிக அருமையாக வந்து ஓதுகிற நம்முடைய திருமறை விண்ணப்பம் செய்கின்ற ஓதாமூர்த்திகளுக்கு வணக்கம் கூறி இதை பயன்படுத்தி கேட்டு வர வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற இங்கே மாதர் கழகங்கள் மிக அருமையாக இருக்கின்றன அல்லவா. சிவகாசியில் ஒரு பெரிய தனிச்சிறப்பு தாய்க்குளங்கள் மிக அருமையாக வந்து போற்றி கேட்பது என்பதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வேறு என்ன செய்ய முடியும், எங்கேயும் சொல்லிட்டு வரோம் அப்படிங்களா ஐயா? ஆமாம் அப்படின்னா திருமறை முற்றுவதெல்லாம் சிவகாசியில் தாய்க்குளங்கள் அதுவும் கையில் எழுத்தாணி வைத்து கொண்டு முக்கியமாக நாம் குறித்து கொண்டு என்னென்னவெல்லாம் செய்கிறார் என்று நாங்கள் வெளியில் சொல்லிட்டுதான் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லும் இல்லை. ஆனால் திருமறை முற்றுவதில் இவ்வளவு பெண்கள் வர முடியாத இடம் எங்கும் இல்லை. யாரும் கண்ணீர்படக்கூடாது ஆண்டவன் கந்திஷ்டி பெற்ற போது. அதனால் அப்படி இல்லாமல் பெருமானுடைய திருவள்ளினாலே இது நீடுகூடி வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா கடங்களும் இங்கே இருக்கின்றன. எல்லாம் மாதரை சார்ந்து அமைந்திருக்கின்றன. ஆனால் அப்படி சார்ந்திருக்கிறதுனால ஆடவர்கள் அதில் கலக்கலே நடத்தம் இல்லை. இந்த மாதிரி மாதரில் ஈடுபடுவதற்கு எந்தவித தடையோ எந்தவித அமைப்போ இல்லாமல் துணையாக இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் ஆடவர்கள் வெண்டில் அத்தனை பேருக்கனுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வெளிப்படுத்த முடியும். ஆமாம், திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கின்ற பொழுது தாய்க்குளம் தாய்க்குளத்தை இவன் இவன் இந்த இருபதாம் நூற்றாண்டில் உயர்த்தினேங்கிறான். நம்முடைய முன்னூறு நான் சொல்லும் பாருங்க, வரப்புயறேன்னு சொல்லி ஒரு அம்மா சொன்ன வாழ்த்துக்கு இனியா வேற யாரும் இது வரைக்கும் வாழ்த்தினது இல்லை தாய்க்குளம். ஆனால் பெண்டி ரொம்ப மிகச்சிறப்பு அல்லவா? அது யார் சொன்ன சொன்னே ஐசுமா ஐசு எல்லாம் ஒன்று வேண்டியது நமக்கு எல்லாம் இயல்பை சொல்லணும், உண்மையை உண்மையை சொல்லணும். அது போல திருவள்ளுவர் சொன்னார், உனக்கு வீட்டில் மட்டும் அம்மா அமைஞ்சிட்டானா நீ தாண்டா ராஜா அப்படின்னார் சாமி. அதுதான் கொஞ்சம் தகராறுனார் எடுப்பிச்சேன்ட்டு. இல்லது என் இல்லவள் மாண்பானார். வீட்டில் அப்படி அமை உங்கள் மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு என்ன இல்லது என் ராஜாப்பா? அமெரிக்காவில் இருக்கிற 5-20 மாடியில் இருக்கிற மாதிரி பண்ண அங்கே தான் சாமி கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னார். உள்ளது என் இல்லவள் மகனாக உனக்கு ஒன்றுமில்லை போடான்ட்டு எடுறா ஓட்டை கையில் எடுத்துக்கண்ண. ஆகவே வீட்டுக்கு இல்லறதுக்கு சிறப்பு யார்? தாய் குழந்தை. அதனால் நம்முடைய டாக்டர் யார் கூட அவர்களுக்கு அப்படியே இருக்குது. இப்படியே நீங்கள் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே வெளிப்படுத்தி பிள்ளைகளையும் அப்படி கொண்டு வந்து வாப்பா ராஜா நல்லதெல்லாம் கேளுடா அப்படின்னு சொல்லி தம்பியெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அப்புறம் அப்படியே அவங்களையும் ஏனுங்க வேலை தான் என்றைக்கு இருக்குது நீங்களா ஒரு நாள் தான் ஒதுக்குவோமே வந்து பாருங்க நல்லவா ஏதோ நீங்களும் எங்களுக்கு கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அப்படி மெதுவாக கொண்டாந்து பார்க்கணும். ஆச்சு சிவகாசியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திரையெல்லாம் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லா அலங்காரமாக சிவலோகமாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்திருக்கிற திரள் பார்த்தா இன்னும் தாண்டி இருக்கணும்னு கொஞ்சம் அப்படியே தூக்கி இப்படி விட்டுடணும் இல்லைங்களா வச்சு அப்படி இருக்கணும். அது மாதிரி இவையெல்லாம் வர வேண்டும் என்பதுதான் இதை நிறுவிய பெரியவருடைய திருவுள்ளம். ஆதலால் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பெருமானுடைய தேவர்களுக்கு கூட்டி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டாம் நாள் முற்பகல் பகுதியில் நாம் நினைக்கிறோம் இந்த அருமையான முற்றோதலை இந்த இரண்டாவது திங்களிலே ஏற்று செய்கின்ற நம்முடைய பெரியவர்கள், அன்பிற்குரியவர்கள், பாராட்டுதற்குரியவர்கள் ஏஎம்எஸ் கணேசன், ஏஎம்எஸ் விஜயகுமார் அவர்கள் இருவரும் அமரராக ஆனாலும் அவர்கள் குடும்பத்தவராக இருக்கிற நம்முடைய அன்னையார் அவர்கள் திருமதி சரஸ்வதி கணேசன் அவர்கள் இதை மிக அருமையாக நம்முடைய தமையனாருடைய தமையாருடைய குழந்தைகள் எல்லாம் சேர மிக அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த அருமையான பணியோடு கூட சிவராத்திரி பணி, இந்த திருக்கோவில் பணி, மற்ற கல்வி பணி இவற்றையெல்லாம் மிக அருமையாக செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினர் அத்துணை பேருக்கும் சிறப்பாக நம்முடைய சரஸ்வதி கணேசன் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இரண்டாம் நாள் சிந்தனையாக இந்த முற்றோதலை நினைவுபடுத்துகிறோம். இப்போ நேற்று நாம் எல்லாம் ஒரு ஓரிரவு எங்கே இருந்தோம் மறந்துடணும் சிவகாசிங்கிறத, அதெல்லாம் ஓரிரவு எங்கே இருந்தோம். அதனால் திருமது குண்டத்தில் யாரோட ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அடியார் திருநீலகண்டன் யாழ்ப்பாணம் மறந்துடாங்க. திருநீலகண்டன் ஏன்னா அவர் அடியவில் ஒருவர்லவா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பதங்க சோழாமணி மனைவியார் அப்படி வந்துட்டாங்களே, சரி நீங்கள் வேணால் ஞானசம்பந்தரோட போங்க நான் வீட்டிலே திருக்கத்த முடிவில் இருக்கிறேன்ட்டாங்கண்ணா. பார்த்தீங்களா கணவனாரோடவே ஒட்டி வந்திருக்கிறாங்க. அதனால திருக்கத்த முடிவில் அவங்க ஒரு நீங்கள் வேணால் அங்கங்கே போங்க எனக்கு அதெல்லாம் முடியாது நான் இருக்கத்த முடிவில் இருக்கிறேன் சரிங்களா, ஏதோ மாதம் எங்களுக்கு ஒரு 1000 அனுப்பிச்சிடுங்க முடிஞ்ச போது வாங்க நான் இங்கே இருக்கிறேன்ட்டுதுன்னு அசைய மாட்டேன்ட்டா. அப்படி இல்லாமல் உடவே வந்து தானும் யாழ் வாசித்து அந்த அம்மையாரும் பாராட்டுதற்குரியவர்கள் மதங்க சோழாமணியார் என்று பெயர். எனவே ஞானசம்பந்த பெருமான், தென்னிலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சோழாமணியார் ஆகிய அந்த பெரியவர்களோடு கூட அறிவுள்ளெல்லாம் பலரும் சூழ்ந்திருப்பாங்க. அவர்கள் கூடவே வருகின்ற பல பெரியவர்கள் நீங்கள் திருமது குண்டத்தில் வரவேற்பாக செய்த பெரியவர்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க. இப்போ பாருங்க இவங்க வந்து இவங்க வீட்டில் இருக்கிற நேரம் குறைவு இப்போ இந்த ரெண்டு நாளும் ஒன்று இங்கே இல்லைன்னா எங்கள் பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த நிறைவு வருகிற வரைக்கும் அதனால ஞானசம்பந்தர் வந்துருக்காங்க. திருமது குண்டத்தில் இருக்கிற பெரிய அறிவுகளெல்லாம் கூடவே இருக்காங்க. என்ன வேணும் காலையில் இத்தனை பேர் சிவ பூஜை பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க. நான் நேற்றே எல்லாம் அவர்கள் மலர்லாம் படித்து வந்து 4:30 அவரவர்களுக்கு மலர் கொண்டு வந்து மற்ற நீர் கொண்டு வந்து வேறு உணவு கொண்டு வந்து இவற்றையெல்லாம் நிவேதனத்துக்கு வேண்டிய செய்து
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: தலம் திரு இடை மருதூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கற்குடி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாக

புலவீர்காள் இம்மையே தரும் சோறும் கூற.

சிற்றம்பலம். பொன்னியன் மெய்யில் பூசும் பூதி கண்மணியும் ஐந்தாய் நன்னிய எழுத்தின் வீறு நானிலத்து உயர்ந்து தோன்ற வெண்ணில் அற்புதம் செய்து ஈசன் இணையடி பாடும் நாவல் திண்மை வந்தொண்டன் பாதம் சென்னியில் கொண்டு வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே உயிர்கள் உய்யும் பொருட்டு தோத்திரத்தையும் சாத்திரங்களையும் நமக்கு தினந்தோறும் ஒளிபரப்பி அவற்றின் மூலமாக அதாவது செவி வழியாக கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேரிலே கண்டு கேட்பதற்கும் அருமையான முறையிலே எல்லாம் செய்து அதை ஒளிபரப்பி வருகின்றார்கள். அந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இதை நேரிலே கண்டுகொண்டு

அது 12 சூத்திரங்களால் ஆனதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமாக எடுத்து பார்த்தால், நம் முன்னோர்கள் அப்படி கண்டிருக்கின்றார்கள். முதல் சூத்திரத்திற்கு முதல் திருமுறையில் இருந்து அந்த கருத்தை எடுப்பது, அதற்கு மேற்கோளான பாடலை எடுப்பது, அப்படி ஒரு வழிகாட்டின அப்புறம் தெரியுது. அப்போ நிச்சயமா அந்தந்த சூத்திரத்துக்குள்ள பாடல்கள் அத்தனாவது திருமுறையில அது நிறைந்து இருக்கின்றது என்று. அந்த வகையிலே சிவஞான போதம் 7 சூத்திரம், அதை இன்று நாம் சிந்தித்து அந்த சூத்திர கருத்துக்கு ஏற்ப எத்தனை மேற்கோள்களை நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டிய குரு அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் திருவருளாலும் குருவருளாலும் இப்போது சிந்திக்கலாம். 7 சூத்திரம் முதல் 2 பிரமாண இயலும் இலக்கண இயலும், அதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி, அதன் பின்பு இறைவன் அருளை பெறுவதற்கு சாதனமும் பயனும், அதான் அந்த என்ன சாதனம் அதன் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி உள்ள உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம்னு சொல்லுவோம். அதாவது 7 சூத்திரத்துல இருந்து 12 சூத்திரம் வரைக்கும் முதல் 6 பொது அதிகாரம், அடுத்த 6 உண்மை அதிகாரம் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல இப்போ இந்த அதிகாரியுடைய இயல்பு, அதிகாரிங்கிறது உயிர்களை குறிக்கும். அதாவது சிவபெருமானோட தன்மையை நம்ம பார்த்திருக்கோம், உயிர்களுடைய தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாசங்கிற முப்பொருள்களோட தன்மையும் நமக்கு தெரியும், அவை ஜட பொருட்கள். அப்போ யார் அதிகாரி என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டி அந்த அதிகாரி என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சூத்திரம் தான் 7 சூத்திரம். அதனை இப்போது நாம் சிந்திக்கலாம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின், சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஒரு 3 வரியில ரொம்ப சுருக்கமா ஆனா நிறைய பொருளை நமக்கு மிகுந்த தேவநாயனார் மிக அழகாக சூத்திர வடிவிலே தந்திருக்கின்றார். இதுல என்ன சொல்லியிருக்கு, சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின். அதாவது சிவசத்து அசத்து ரெண்டு பொருட்கள் இருக்கு. வாக்கு மனத்துக்கு எட்டாத சிவசத்தோட சந்நிதியில பாசஞான பசுஞானங்களால உணரக்கூடிய பொருட்களாகிய அசத்து எல்லாம் பாழ். அதனால சத்தே அறியாது, அதாவது சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது. அசத்து இலது அறியாது, அசத்தாகிய பிரபஞ்சமோ அறிவில்லாத ஜடம், ஆதலால் அது சத்தாகிய சிவத்தை அறிதல் செய்யாது. அதனால பாரிசேட அளவையால இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அப்படிங்கிறதின் மூலமாக சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய அறிவை உடையது ஒன்று உண்டு அப்படிங்கிறது பாரிசேட அளவையால் நமக்கு புரிகிறது. அந்த அறிவுடை பொருள் சத்தாதல் தன்மையும் அசத்தாதல் தன்மையும் ரெண்டும் இன்றி இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு உரிமையால் சதசத்தாக இருக்கக்கூடிய உயிர் என்று நமக்கு 7 சூத்திரம் மிக அழகாக காட்டியுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாரிசேடு அளவை அப்படின்னா சிவமும் பிரபஞ்சமும் ஆகிய ரெண்டும் ஒன்ன ஒண்ணு அறியாம விளக்க அறியாதுன்னு சொல்லி விளக்கியாச்சுன்னா முந்தின 6 சூத்திரங்களின் மூலமாக நமக்கு சொன்ன அந்த முப்பொருள்களை தான் பதிப்பசு பாசத்துல எஞ்சி இருக்கக்கூடியது உயிர் பொருள் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடியது உயிர் தான் என்று மிக தெளிவாக நமக்கு இந்த சூத்திரத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அப்போ உயிர் சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய உரிமை பற்றி உயிருக்கு சதசத்து அப்படிங்கிற பெயர். சத்தும் அசத்தும் மாறுபட்ட இரண்டு தன்மையை உடையது அப்படின்னு தெரியும். சத்துக்கு வேற தன்மை, அசத்துக்கு வேற தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிரோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ந்ததன் வண்ணம், எந்த பொருளை சார்ந்து நிற்கின்றதோ அதன் தன்மையோடு அது இருக்கும். சார பொருளை பொறுத்து அதோட தன்மை இருக்கும். இப்ப சத்தோட கூடுனா சத்தின் தன்மையும் அசத்தோட கூடி அசத்தாகி நிற்குமே, அதனால அதற்கு சதசத்து அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, தன்மை தான் அப்படி இருக்குமே தவிர

0: அது அதை உடையது என்று நாம் சொல்லுவதில்லை. தன்மை தான் மாறும், எதை சாருகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல உயிரோட தன்மை மாறும். இப்போ எல்லா ஞான நூல்களும் உயிர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடையலாம், வீடு பேற்றை பெறலாம் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. இப்போ ஒரு பொருளை பற்றி அறியும் போது அறியப்பட்ட பொருளால் நமக்கு உண்டாகக்கூடிய பயனை பெறுவதற்கு முதல்ல நாம எண்ணணும். இது இந்த பொருளை நாம் அடையணும், நாம எண்ணணும். அந்த பயன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு எண்ணணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா. முதல்ல எண்ணம் வேணும், அடுத்து முயற்சி செய்யணும். அப்போதுதான் அந்த முயற்சியை செய்யும் தகுதி நமக்கு உண்டு. இப்ப இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த தகுதி இருக்கிறதான் தெரியணும்னா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யணும். ஆக அதனால் அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதும், அதனை செய்வதால் பயன் இது என்பதும், பயனை பெறுவதற்குரிய முயற்சி இது அப்படின்னு ஒரு தெளிவு வரும். நம்ம ஒரு முயற்சி பண்ணனாதான் அது தெரியும், ஓ இதுதான் இறைவனை அடைவதற்குரிய முயற்சி அப்படிங்கறத நமக்கு புரியும். அப்போ முயற்சி புரிஞ்சிட்டு இந்த முயற்சி எப்படி நமக்கு வரும், நாமளா அந்த இதெல்லாம் முயற்சி பண்ணி அறிஞ்சுக்கிட முடியுமா, முடியாதே. இது அறிவித்தால் தானே அறிவு இந்த உயிர். அப்ப அறி தருபவன் ஒருவன் வேண்டும், அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன இந்த வழி வந்து வரும், வழி இதுதான் அப்படிங்கிற ஒரு மன எழுச்சியெல்லாம் நமக்கு அப்பந்தான் வரும் இல்லையா. அப்போ முயற்சி எண்ணம் வேணும், முயற்சி வேணும், அதன் மூலமாக நமக்கு மன எழுச்சி வரும். ஆக சாதனம் நமக்கு என்னதுன்னு தெரியணும், அதை அந்த சாதனையை செய்து அந்த பயன் பெறுவதற்கு உரிமை உடையது எதுன்னா உயிர் தான். அதனால சாதித்தற்குரிய அதிகாரியோட இயல்புன்னு அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு நமக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு பொருளை அறிந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் உயிருக்கு உண்டு. அது எந்த பொருள்ங்கிறது, பரம்பொருள் அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொது இயல்பு, சிறப்பு இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு தான் உண்மை இயல்புன்னு சொல்லுவோம். அத முதல்ல வந்து பிரமாணத்தையும் இலக்கணத்தையும் ஆராய்ச்சியால நமக்கு இந்த முப்பொருளை பற்றி உணர்த்தி, அதன் பின்பாக அதாவது தூள இயல்புலாம் அதுல பொதுவா இருக்கும். பொதுவா தூள இயல்பை சொல்லுவது. அடுத்து உண்மை இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு சூட்சமா உள்ளத போறவும் சாதனம் பயம் அப்படிங்கிற ரெண்டு இயல்ல நமக்கு அழகாக அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். சத்தாகிய சிவத்தை அடைவதற்குள்ள உரிமை வந்து தனக்கு உண்டு அப்படிங்கிற அறிவுடைமை சாதன வகையில உயிருக்கு சிறப்பு இலக்கணம் ஆகும். அப்போ இந்த உயிருக்கு சிறப்பு இலக்கணம் என்னன்னா, சத்தாகிய சிவத்தை அடைவதற்குள்ள உரிமை தனக்கு இருக்குன்னு அறிவதுதான். அந்த அறிவுடைமை பெறுவது, அது வரைக்கும் அதுக்கு அதை பத்தி சிந்தனையே எல்லாமே இருக்கும். அது அதை பெறுவதுதான் அதற்கு சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உயிர்களோட அறிவும் வந்து பல்வேறு வகையாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆராய்ச்சி அறிவுன்னு இருக்கு, அனுபவ அறிவுன்னு இருக்குது. அந்த ரெண்டுக்குள்ள இதை கொண்டு வந்து அடைக்கிறோம். பல வகையான அறிவை எல்லாம் ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவுங்கிற ரெண்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறணும், அடங்கும், அது அப்படியே அடங்கிரும். சரி, அதுல ஆராய்ச்சி அறிவு என்பது ஒரு பொருளை கருவிகளால் அறிவது. அனுபவ அறிவுங்கிறது ஒரு பொருளை நேரே அறிவது. அதனால நமக்கு இருதிறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மான்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வகையாகவும் உயிரானது அறியும் என்பது நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ உயிர் அதாவது சாதகனுடைய இயல்பை கூறியது ஏழாவது சூத்திரம். அப்ப உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருக்கும், எதை சார்ந்தோ அதை தான் அறியும். சதசத்துள்ள பொருள் பெத்த நிலையில அசத்து அதாவது ஜடப்பொருளை அறிகின்றது, முக்தி நிலையில சத்து அதாவது அறிவுடை பொருளான இறைவனை அறிகின்றது. ஆகையால் இரண்டும் இல்லாத இரண்டையும் அறியக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் உயிர் என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதற்கு ஒப்பான பாடல்கள் ஏழாம் திருமுறையிலே எங்கெங்கே இருக்கிறதோ அந்த கருத்துக்களை இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டே வரலாம். ஆனா அவருடைய ஒரு பாடலை நம்ம பல கருத்துக்கு காட்டலாம். ஆகையால் நாம் ஏற்கனவே சிந்தித்த சில பாடல்களும் இதில் மீண்டும் வரும். ஆனால் இன்றைய நோக்கம் ஏழாம் சூத்திரத்துக்கு ஒப்பான கருத்து உள்ள பாடல்களை நாம் தேர்ந்து பார்ப்பது. சரி, இப்ப உயிர் வந்து இறைவனை அறியணும், அறிந்து நினையணும் இல்லையா, அதான் அறிவுடைமைன்னு பார்த்தோம். அப்படி நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற மாதிரி அவருடைய முதல் பாடலே அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் வந்து பொது நிலையில அவரை வந்து மறுக்கிறார், நான் உனக்கு அடிமை இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாதிடுறாரு, வழக்கிடுறாரு, எல்லாமே பண்றாரு, ஓலையை கிழிச்சு போடுறாரு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் வரலாறு. ஆனால் இறைவன் ஆட்கொண்ட பின்பாக மனத்து உன்னை வைத்தாய் என்று சொல்லுகின்றார்களோ, இறைவன் மனசுக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து நான் உனக்கு ஆளாய் இல்லைன்னு சொல்லலாமா, இனி அல்லேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதனால இதுல என்ன சொல்றாரு, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மறவாத நினைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இறைவனை மறந்தா நம்ம அவரை அடையதுக்குள்ள முயற்சிகளை மறந்துடுவோம், அதனால கண்டிப்பாக அந்த சாதனங்களை மறந்துடுவோம், சாதனை செய்வதையும் மறந்துடுவோம். அதனால மறவாதே நினைக்கின்றேன் தான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இல்லையா அவர் சொல்றார் இல்லையா, நமது மணிவாசக பெருந்தகை அது மாதிரி. அப்போ உயிர் வந்து இறைவனை அறிந்து நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்து அவருடைய முதல் பாடலிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே பதிகத்துல எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் அவர் கலந்து இருக்கின்றார், அதனால் அவரை அறிந்து உயிர் ஆட்படுகின்றது என்ற கருத்து வெளிப்படும்படியாக, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து இருப்பதால் உயிர் வந்து அவரை அறிந்து ஆட்படும் என்பது இதிலே விளங்குகிறது. அடுத்து திரு நெல்வாயில் அறத்துறை என்று ஒரு தலம், அதிலே ஒரு அருமையான பாடல், கரிமா மிளகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெறிவார் குழலார் அவர்கான நடம் செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்பது பாடல். அதாவது உயிர் வந்து உலகு உடல் இதெல்லாம் நிலையாமைங்கிறத உணரணும் முதல்ல, அதத்தான் நிலையாத இம்மண்ணுலகில் என்று அவருடைய பாடல் வரி சொல்கிறது நமக்கு. அடுத்து என்னது, பொறிகளை எல்லாம் அவித்து இறைவன் அடி சேர பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன நீ நரனாக, நரன்னா மனிதன், அப்போ இந்த மண்ணுலகில வந்து என்ன மனிதனாக பிறக்க வைத்து விட்டாய் இல்லையா, அப்ப நான் நிலைத்து இருக்க முடியாது, ஏன்னா இந்த உடம்பு வந்து ஜடந்தானே, நான் நிலையேன், அதனால நான் நிலைத்து இருக்க முடியாது. அப்ப நிலையான ஒரு நிலையில்லாமைய சொல்லிட்டு நிலையான முக்தியை அடையணும்னா என்ன செய்யணும், பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லு. இந்த பொறிவாயில் ஐந்து அவித்தான் வருது இல்லையா திருக்குறள், அது மாதிரி இந்த ஐம்பொறிகளால நான் அவ்வளவு அவதிப்படுகின்றேன், இந்த ஐம்பொறிகளையும் அவித்து இல்லையா அந்த அதோட செயல்களை எல்லாம் குறைத்து நான் உன் அடி அடைவதற்கு புகுவதற்கு என்ன சூழல்ங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு இறைவனிடம் வினவுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த சூத்திர கருத்துக்கு இயைந்து இருக்கின்றது. அடுத்து திரு அஞ்சைக்களம் அதுல சொல்றார், ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், அல்லனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன், நோக்கு நிதியம் பல எத்தனையும் களத்தில் புக பெய்து கொண்டு ஏற நுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே என்று பாடுகின்றார். இப்போ உயிர் வந்து சித்து பொருள், உலகு வந்து அதாவது அந்த பாசம், அந்த உலகம் வந்து ஜடப்பொருள், இது எல்லாவற்றையும் செலுத்துபவர் இறைவன் அப்படிங்கிறத மிக அழகாக உணர்ந்து, இப்ப ஜடப்பொருள் நிலையற்றது அதை இரண்டாவதாக உணர்ந்து கொண்டு, அதன் பின்பு இந்த உயிர் வந்து நிலையான இறைவனுக்கு ஆட்படுவதை கூறுகின்றது இந்த பாடல். அதாவது ஆக்கும் அழிவும் அமைவும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீதான் செய்யற அப்படிங்கறதையும் மிக தெளிவாக சொல்லி, அதோட மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்லாகவும் அதன் பொருளும் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்று அப்ப சுவாமி இதே கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அப்படி இருப்பதும் நீதான் என்று சொல்லிட்டு, அப்புறம் நம்முடைய நாக்கு, நம்முடைய செவி, நம்முடைய கண் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன். இந்த உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஜடம் எது சித்துங்கிறதோ உணரணும். நாம சித்து பொருள்னாலும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட உணரணும். உணர்ந்த பின் இறைவனுக்கு நாம் ஆட்பட்டு அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து வழிபட வேண்டும். வழிபட்டால் இந்த மாயையிலே சிக்காமல் இதிலிருந்து மீண்டு இறைவன் திருவடியை அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு கூறியிருப்பார். இந்த பதிகத்திலேயே மற்றும் ஒரு பாடல்ல கேட்டிருப்பாரு, வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என். பிறப்புங்கிறது என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஞான நூல்கள் பூரா பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவனை வழிபடத்தக்கதாக இருந்தா அந்த பிறவி வேணும் இல்லையா? புனித்த புறவும் கொவ்வை செவ்வாயிற்குமண் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு அப்புறம் சுவாமி சொல்றார். இது அவரை வழிபடக்கூடியதாக இருந்தா இந்த பிறவி நமக்கு சரி, மற்றபடி பிறவி நமக்கு தேவையில்லை. இறைவன் திருவடி தான் நமக்கு தேவை, முக்தி தான் தேவை, வீடு. இப்ப பொதுவா உலக வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நம்ம எத்தனையோ விஷயமா நம்ம வெளியில போறோம், ஆனா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும்னு எப்படி ஒரு ஆர்வத்தோட வந்துடுறோம் பாத்தீங்களா? இது இந்த உடல் வந்து இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உயிரும் முடிவாக வீட்டுக்கு தான் போகணும். அது ஒண்ணுதான் நம்ம சொந்த வீடு. இந்த உயிர் குடியிருக்க கொடுத்த இந்த உடம்பும் வாடகை வீடுதான். ஏன்னா இது எத்தனாவது உடம்பு நமக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உடம்பு குடியிருக்க கொடுத்துருக்க அந்த வீடும் நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது இந்த பிரிவில நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், போன பிரிவில எங்க பிறந்தோம் என்ன உடம்பு, அந்த உடம்பு எந்த வீட்டுல இருந்து நமக்கு தெரியாது. அடுத்த பிரிவில எந்த உடம்பு எந்த வீடு தெரியாது, அதெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப நமக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குன்னா அது இறைவன் திருவடி ஒண்ணுதான். அப்ப அதை அடையணும். இப்ப நமக்கு அப்போ பிறவியால என்ன பயன், வீடால் என்ன பயன், வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என் கேக்குறாரு. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. பிறவி வந்து எல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடியது, ஆனா வீடு வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டுமே இருக்கு, இரண்டையும் இறைவன் நமக்கு வழங்குகிறாரே, எதற்காக வழங்குகிறார் என்று அவரிடமே இவர் வினவுகின்றார். வினவுனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவி எதுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல வீடுன்னா என்னன்னு பாத்துருவோம். வீடு, வீடின் பயன் என்றா முதல் கேள்வியே வருது. அப்ப வீட்டை எதற்காக அமைத்திருக்கிறார் என்றால், உயிர்களை நிலையான இல்லையா நிலையான இன்பத்துல இருத்துவதற்காக வீடு வேற்றை தருகின்றார். வீடு எதுக்கு தருகிறார், நிலையான இன்பத்தை அடைவதற்கு, அதுல இருத்துறதுக்கு. பிறப்பை எதற்காக அமைத்தார் என்றால், அந்த இன்ப நுகர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பாசத்தை அறுக்கும் பொருட்டு தந்திருக்கார். இப்ப பாச நீக்கம் எப்படி கிடைக்கும் நமக்கு, பிறவியால தானே கிடைக்குது. அப்ப இரண்டுமே இறைவனுடைய கருணையால் நம்மை கடைத்தேற்றத்தான் தரப்படுகிறது. முடிந்த முடிவாக வீடு வேற்றுக்கு செல்லணும், ஆனா செல்வதற்கு தகுதி படுத்துவதற்கு இந்த பிறவி, இந்த உயிர்ல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமாகணும் இல்லையா, அதற்குத்தான் பிறவி அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அடுத்து திரு ஓனகாந்தன் தடி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான பதிகம். அதுல சொல்றார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்யலுற்றுங்கு கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுது உயின் நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழி பட்டு அழுந்து வேர்க்கு. அஞ்சு பேர் ஆட்டி படைச்சு ஆள் குழியில போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து உய்யுமாறு ஒன்று அருளீர் ஓனகாந்தன் தடியுள்ளேரேன்னு கேட்கிறார். உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேட்காரு. அப்போ இறைவனை உணரணும் உயிர், உணர்ந்து அந்த திருவடியை வணங்கணும். வணங்கும் போதே என்னன்னா, நான் உய்வதற்கு நீ அதான் உய்யுமாறு ஒன்று அருளி செய்த இதைத்தான் வினவுணுமே தவிர காமிய பக்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணும், எதற்காக காமிய பக்தி செய்வோம், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அடுத்து சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் வாரிசு வர்றதுக்கு, இதுக்குத்தானே காமிய பக்தி. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவர் நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கும் தீர்மானிச்சுதான் நம்மளை கருவிலேயே அனுப்புறாரு. அவர் எல்லாம் தீர்மானிச்சு அனுப்புறப்ப எனக்கு அதை கூட இதை கூட நம்ம கேட்கறது அர்த்தமற்ற ஒரு வழிபாடு. ஆகையால் நாம வழிபாடு மட்டும் பண்ணினா போதும், அவரே நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நம்ம தகுதி ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்மா, பக்குவ ஆன்மானா, அவர் இன்னும் கொஞ்சம் கருணையை கூட கொஞ்சம் தரப்போறாரு, அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரே ஒண்ணு விஷயம்தான் வேணும், உய்யணும். தெய்வத்தை இருந்து தப்பி உய்யணும். இந்த அஞ்சு பேரும் நம்மை தவறான முறையிலே வழிகாட்டி நம்மை அல்லல் படுத்தி கொண்டிருப்பதால் அதிலிருந்து மீள்வதற்கு இவரை விண்ணப்பித்து எனக்கு நீ ஒரு வழிகாட்டணும் உய்வதற்கு என்று கேட்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடலாம். பொதுவா அவர் எல்லாம் கேட்டாரு, அப்படி கேட்டாருங்கிற மாதிரி இருக்குமே தவிர, இதுல என்ன அழகா கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அழுந்து வேர்க்கு. ஆள் குழியில கிடக்குறேன் நான், அழுந்தி கிடக்குறேன் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இதனால, அதுல இருந்து நீ என்ன மீட்டு கொடு அப்படின்னு மிக அழகாக, அதுக்கு எனக்கு நீ தான் வழிகாட்டணும், நான் உய்யணும், அந்த உய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். அப்ப அருள் செய்யணும்னு கேட்கிறதே ஒரு நல்ல வழிபாடா தானே இருக்கு. அதை அவர் நமக்கு வழிகாட்டி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்தும், அதாவது அவர் உணர்ந்து அவருடைய திருவடியை வணங்கினாதான் உய்ய முடியுங்கிற ஒரு உணர்வு இந்த உயிருக்கு வருது இல்லையா, அதனால இதுவும் ஏழாம் சூத்திரத்தோடு இயைபுடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திரு ஆரூர் தலத்துல ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருளில்லாத மாயம் மான் மறித்தனைய நோக்க மடந்தையர் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்ற பாடல். அதே பதிகத்துல பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்று எண்ணும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன். முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மைத்தாகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, இந்த உடம்பு உதிர குப்பை அப்படின்னு சொல்றாரு. வெறும் மாயம், மாய பொருள் இந்த உடல் அப்படிங்கறத சொல்லி, இதனால இந்த உலகியல் வாழ்க்கை அதான் மங்கை மடந்தையர் மதிக்கும் மானிட பிறவி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிறவி அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம். இறைவனை வழிபடலைன்னா அந்த பிறவியே வீண்தான். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் என்று சொல்லுகின்றார். இறைவனை வழிபடலைன்னா பேய்தான், பேய்கள் வந்து இறைவனை வழிபடாது. அதனால இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஒரு தனி ரகம் பேய் ரகங்கள் இருக்கு. உம்மை வணங்கும் நற்கணங்களுள் ஒன்றானின் காரைக்கால் அம்மையார் சொல்றது வேற. ஆனா பொதுவாக பேய்கள் இறைவனை வழிபடாது. அப்ப இறைவனை வழிபடாட்டா பேய்க்குள்ள தன்மை தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆச்சாரம் இல்லாமல் காலையில குளிக்காமல் உணவு உண்பது, ஒரு சுத்தமாவே இல்லாமலே இருப்பது, அந்த மாதிரி இருந்தப்ப அவங்க சாப்பிடும் போது கூடவே சேர்ந்து பேய் சாப்பிடுமா, அது எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா வழக்கமா சாப்பிட விட அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். பேய் தீனி திங்கிறாம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேய்களுக்கு இந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், இறைவனை வழிபாடு செய்யாதவர்களை தான் பிடிக்குமா. ஆனா நம்ம இறைவனை வழிபட்டா அந்த பேய்களால் உள்ள துன்பம் நமக்கு இருக்காது. பேய் அடையா பிரிவெய்தும் என்று சொல்லுகின்றார் ஞானசமுத பெருமான். வராது, ஏற்கனவே வந்திருந்தா நீ வழிபாட பண்ணேன்னா உள்ள இருந்து கிளம்பி வெளியே போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேய பத்தின பயம் இல்லாம வாழணும்னா கண்டிப்பாக இறை வழிபாடு நமக்கு தேவை. அதனால மிக அழகாக இதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த மானிட பிறவி எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று மிக அழகாக சொல்லி, இது பொய்த்தன்மையான வாழ்க்கை. இந்த சரீரம், இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க உறவுகள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொய். அடிக்கடி நான் சொல்றதுதான், போன பிறவில நம்முடைய பெற்றோர் யார், நம்முடைய வாழ்க்கை துணை யார், நம்முடைய ஊர் எது, நம்முடைய சொத்து சுகங்கள் எது, இன்னைக்கு இவ்வளவு விளம்பரங்கள் வருது, எந்த கடையில நகை வாங்கியிருந்தோம், எந்த கடையில துணி வாங்கியிருந்தோம், நம்முடைய வாரிசுகள் யாரு, எதாவது ஒரு சின்ன துளி நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா, அதுலயே புரியலையா இது வெறும் மாயைன்னு நமக்கு. நம்ம இதுக்கு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவியை பற்றிய நிகழ்வு கூட நம்ம மனசுல இருந்து எல்லாம் போயிடும். ஒரே உயிர் தான், அதுதான் பல பிறவி எடுக்க வெவ்வேறு உடம்பு அடையுது, ஆனா முற்பிறவியில உள்ள ஞாபகம் எதுவும் இந்த பிறவியில கிடையாது. அதனால இது வெறும் பொய்த்தன்மையான மாய போர்வை அப்படின்னே சொல்லிட்டார். மாய போர்வை, இத வந்து மெய் என்று எண்ணுதல் மிக மிக அறியாமை. அந்த மாதிரி இத மெய்யாக நினைத்து வாழ்கின்ற வித்தகத்தன்மையுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதை நான் விரும்புகிறேன் என்று மிக அழகாக இறைவனிடம் சொல்லி முத்து போன்ற இறைவனை தொழுது முடிகளால் வணங்கி தலை வணங்கி அவருடைய தன்மையை நாம் பெற வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். இப்போ உயிர் வந்து உடல் வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த உடம்புல இந்த உடம்புல இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிலையற்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு இன்னும் சமையல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு மாலையில இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்போம் நான் வர்றேன்னு சொல்லியிருந்திருப்போம். சில பேர் வந்து அதுக்காகவே புறப்பட்டு கூட வெளியில கூட போவாங்க. ஆனா என்ன செய்யறது, போகும்போதே பிரயாணத்தின் அப்பவே ஏதாவது ஆயிருதே, ஏதாவது இடர்பாடெல்லாம் வந்துருது, அப்ப அது நம்ம கையில இருக்கா? கிடையாது. அதனால இது நிலையற்றது என்றது முதல்ல ஆணித்தரமா, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த உலகு நிலையற்றது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது தெளிவா நம்ம மனசுக்கு புரியும். அது அவர் பல இடத்துல நமக்கு அழகா பட்டியல் போட்டு காட்டிட்டே போயிருக்காரு. அதனால அதை விரும்பக்கூடாது, இறைவனை வணங்கணும். பெத்தனாகவே வாழ்க்கையை கழிக்க கூடாது, இறைவனை வணங்கி முக்தியை அடையக்கூடிய முத்தனாகணும் என்று மிக அழகாக அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம். ஒரே விண்ணப்பம்தான், எனக்கு என்னைக்கு ஆணவ மலத்தோட தன்மை மென்மையா மாறணும். அது இப்ப வன்மையா இருக்கு சரியா, அதுக்கப்புறம் அது அதாவது கேவல நிலையில ரொம்ப வன்மையா இருக்கும், சகல நிலையில கொஞ்சம் இடைநிலை தன்மையில இருக்கும், அப்புறம் வந்து சுத்த நிலைக்கு போகும்போது அந்த விஞ்ஞான கலர் ஆகும்போது லேசா மென்மையா மட்டும் இருக்கும். அந்த மாதிரி தன்மை எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கிறார். அதனால என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று நாம், அது நம்மளால சாத்தியம் கிடையாது, இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சந்ததம் பந்தத் தொடராலே என்பது திரு. இந்த லோகத்திலே வாழ்வதற்கு பந்தம் இருக்க வேண்டும். அந்த பந்தத்தினாலதான் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பந்தம் என்றால் தொடர்பு, பற்று. அது சுருக்கமா சொன்னா சனப்பற்று, பணப்பற்று. அதனாலே உறவு கிளை தாய தந்தை என்பார் அருள்வினார். பந்தத்தினாலே பாசம் உண்டாகும், பாசத்தினாலே பிறப்பு உண்டாகும். பந்தவாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பந்தவாசம். பந்தத்தாலே பாசம் உண்டாகும். பாசம்னா உயிர்களையே நம்பி இருக்கிறது, உயிர்களையே நம்பி. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மனைவி இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், மாமா இருக்கிறான் என்று சொல்லி அந்த உறவுகளை வர்க்கமாயிருக்கின்ற உயிர்களையே நம்பி இருக்கிறது. உயிர்களையே நம்பி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதில் அதிகமான பிரியம் உண்டாயும். மனைவி மேலே இவ்வளவு பிரியம் இருக்கு, அதே போல மக்கள் மேல பிரியம், மற்றவர்கள் மேல பிரியம். அப்படித்தானே அதிகபட்ச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வரும்போது அந்த ஜனம் கூட வந்ததில்லை, போகும்போதும் வரப்போறதில்லை. இடையிலையும் நல்லா இருந்தாதான் சொல்லு, நல்லா இல்லைன்னா அந்த சொந்தக்காரன் எல்லாம் பகையாயிருக்கும். நிலை தளர்ந்துட்ட போது நீ நிலத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது ஒருவருடைய வாழ்க்கையானது செம்மையாக சீராக செல்வத்தோடு இல்லாமல் நலிந்து போனான்னு வச்சுக்கோ, அவனுக்கு உறவே இல்லை. எல்லா வகையான செல்வமும் இருந்தா அவனுக்கு உறவு நிறைய இருக்கும். ஆளிலை பூங்காயும் அடிதரு பழமும் உண்டே இருக்கும். சாலவே பச்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும். ஆளிலை ஆலமரத்துல பூவும் காயும் அழிதரு பழமும் உண்டில் சாலவே பச்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பார் கோடி கோடி. ஆளிலை அங்கி போனால், அங்கி போனால்னா ஓச்சு ஓச்சுன்னு வச்சுக்க பழம்பு அங்கு வந்து இருப்பார். விவேகசிந்தம் நிலை தளர்ந்துட்ட போது நீரத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது என்றால் நம்முடைய உடல்நிலை செல்வ நிலை ரெண்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, உலகத்துல அவனுக்கு உறவே கிடையாது. நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. சலம் இருந்து அலர்ந்த போது தாமரைக்கு அறுக்கன் கூறும். நிலத்துல இருந்து தாமரை தண்ணீரை விட்டு மேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சூரியன் காய்ந்து விடுவான். பல வனம் எரியும் போது பற்று தீ குறவாங்கார். மரம் செடி கொடிகளை அதிகமாக பிடிச்சி எரியும் போது காற்று உறவா இருந்து அதிகமாக பிடிக்க வைக்கும். அந்த அக்கினியே அக்கினிக்கு காற்று உறவு. மெலிவதா விளக்கே ஆகில், அந்த அக்கினியே விளக்களவுக்கு சின்னதா வந்துருச்சு, மீண்டும் அக்காற்றே கூட்டான். அந்த காற்றே எவனாக வந்து அந்த அக்னிய அவி சங்கு கண்ட தாமரைக்கு தந்தைதான் இரவி தண்ணீர். தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். தாமரைக்கு அங்கதை கொய்து விட்டார், அந்த தாமரையை கொய்து விட்டார். அழுக செய்து அந்நீர் துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வார். தங்களின் நிலைமை கட்டால் இப்படி தயங்குவார் என்பது விவேகசிந்தாமணி. அதனால் பந்தம் என்று சொன்னால் ஒரு அளவு தான் அதுல வச்சிருக்கணும். பந்தத்தை அவங்களே கடைசிகளையும் காப்பாத்தவன் சொல்ல முடியாது. பாம்பழல் வாயினார் பற்ற மண்டுவன் தேம்பிடும் துயருடும் சீவன் தேயினாள். ஓம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் போம்பொழுது அருந்துணை புரிந்த புண்ணியம். உற்றார் ஆர்வலரே உயிர் கொண்டு போகும்பொழுது உற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரே என்பது அப்பிரதேவம். அதனால இந்த பந்தம்ங்கிறது உலகத்துல நமக்கு தொடர்புபடுத்தி வச்சு வாழ வச்சிருக்கிறான். இது ஆறு வச்சிருக்கிறான்னா அவன் தான் வச்சிருக்கிறான். ஆறு வச்சிருக்கா சிவன் தான் வச்சிருக்கிறான். அந்த பந்தத்திலே அழுந்தாதவர்கள் ஞானிகள். இப்ப நாயன்மார்கள்லாம் மனைவி மக்களோடு இருந்தாங்க, அவங்களோட அழுந்த அதுவே அவர்களுக்கு நிலையானதுன்னு அவங்க நினைக்கல. ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளின் சீருஞ்சதமல்ல, செல்வஞ்சதமல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதமல்ல, நின்றாள் சதங்கச்சி ஏகும். அதனாலே வந்து சிந்தத்தோடு இருக்க வேண்டியதா, கடமையை செய்ய வேண்டியதா. அவர்கள் யமனுக்கிட்ட இருந்து அவங்களால காப்பாற்ற முடியாது நம்ம. அதனாலே நாம் அடைய வேண்டிய அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதற்கான ஒரு நல்ல செயலை செய்து கொண்டு இவர்களெல்லாம் நிலை இல்லாதது என்று எண்ணி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பந்தத்தை விட்டவர்களுக்கு வீட்டை கொடுக்குறான். வீடுன்னா அந்த வீடு, இந்த வீடு மோச்ச வீடு. இப்போ வீட்டில் தான் இருக்கிறார்.
3: ஒரு பரமா

120,000 வருஷம் ஒரு சதுர்யுகம், 43,20,000 வருஷம். அந்த மாதிரி சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் பகல், அது மாதிரி 1000 சதுர்யுகம் இரவு பிரமாவும், அது மாதிரி அதனால 2000 சதுர்யுகம் என்பது ஒரு நாள். அந்த நாளிலே 30 நாள் ஒரு மாசம், அந்த மாசத்துல 12 மாசம் ஒரு வருஷம், அந்த வருஷத்துல 100 வருஷம் பிரமாவுக்கு ஆயுஷ். அதனாலே அப்படிப்பட்ட பிரமா இறக்கின்ற காலம் ஒரு கற்பம், அதுக்கு மேல விஷ்ணு இறக்குற காலம் ஒரு கற்பம். இவைகளெல்லாம் போய் அதற்கு மேலே சர்வசங்காரம் என்று பிரம்ம விஷ்ணு இந்திரன் இந்திர குபேர வாயு வருண உலகம் முழுவதும் சுத்தமாக அழிகின்ற காலம் ஒரு காலம், சுத்தமா அழிகிற காலம் அந்த காலத்துக்கு தான் இறுதின்னு, இறுதின்னா முடிவு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், இப்படி சர்வசங்கார காலம் என்றது இப்படி எண்ணில்லாத காலங்களை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார், எண்ணில்லாத விஷ்ணு பிரமாக்களை சங்காரம் பண்ணி இருக்கிறார். அதனால சர்வசங்கார காரணம் என்று சிவனுக்கு பெயர். எல்லாரையும் கொல்லுகிறவன் யாருன்னா சிவன் தான், காப்பாத்திரவன் சொல்றாங்க அப்படித்தானப்பா, இல்ல இல்ல கொல்லுகிறவன் சிவன் காப்பாத்திர ஒழிஞ்சு வந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்று. அதனாலே படைக்கிறவனா வந்தான், காக்கிறவனா நடந்தான், அழிக்கிறவன் தான். இந்த அழிக்கிறதுல சர்வசங்காரம், சர்வசங்காரம்னா தேவர்கள் முதலாக எல்லாரையும் சங்காரம் பண்றவர் சிவபெருமான், வேற யாராலையும் அந்த தொழிலை செய்ய முடியாது, வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. விஷ்ணுவுக்கு காக்கிற தொழில் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட எல்லை, பிரமாவுக்கு படைக்கிற தொழில், எல்லாரையும் காப்பதும் எல்லாரையும் வந்து சங்காரம் பண்றதும் சிவனுடைய எல்லாரையும் சங்காரம், அது இறுதி காலம் சொல்லு. இறுதி ஆங் காலம் நினைவு ஒருவன் ஈரில்லாதவன் ஈஸ்வரன் ஒருவன், அதனால கற்பமும் இறுதியும் கண்டுவோன் காணும். யாவரும் பரவுறும் ஈசன் காணுங்கள், யாவரும் பரவுறும் ஈசன் என்று சொன்னால் பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன், உசைந்தவன் தாழ்ந்தவன், இப்படித்தானே உலகம் இருக்குது. பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன், உசைந்தவன் தாழ்ந்தவன், இப்படிலாம் இருக்குது அல்லவா. யாரா இருந்தாலும் பக்தி பண்ணினா அவனை பெறலாம், யாரா இருந்தாலும் அன்பு செய்தால் அந்த சிவனை பெறலாம். பணக்காரனுக்கு மாத்திரம் அவன் வசப்பட மாட்டான், இல்லாதவனு சொல்லி வராம இருக்க மாட்டான். உசந்த சாதினதுலயே அவனுக்கு ஒரு சலுகை கிடையாது தனியா. அதனால யாவரும் பரவுரு ஈஸ்வர்கான்னு, நந்தனாரும் சிவகதியை பெற்றாரு, ஞானசம்பந்தரும் சிவகதியை பெற்றாரு, ஐயரும் பெற்றாரு, புலையரும் பெற்றார். பத்திதான், புலையருக்கு பத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பெண்களுக்கு வந்து கதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதுவும் என்ன புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணிருக்கிறாரு, கறிக்குருவிக்கு நாளைக்கு முத்தி கொடுத்துருக்கிறார், நாளைக்கு முத்திய கொடுத்துருக்கிறார், குரங்குக்கு தந்திருக்கிறார், பாம்புக்கு தந்திருக்கிறார், யானைக்கு தந்திருக்கிறார், எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூசித்து பெருங்கதி கண்டும் தேரார் என்பது முதுமொழி மேற்கு. அதனால யாரா இருந்தாலும் பத்தி பண்ணினா முத்திய பெறலாம் அவ்வளவு. இப்ப யாரா இருந்தாலும் படிச்சா வேலைக்கு போறான்ல, ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா மேல போலாம் இல்ல, அது அதனால கடவுள் அருளை பெறுவதற்கும் அந்த மாதிரியாக அன்பு பத்தியின் காரணமாக. இப்ப ஒரு என்ன சாதி பக்கத்துல என்ன நிக்குது இவ்வளவு சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இப்படியே மீனாசுந்தரப்புல பாடுறாரு, ஐயோ இப்படியே பாடலாமா, இவ்வளவு அசுத்தம் செய்யலாமான்னு சொல்ல நமக்கு வாய் வருதா? அவருடைய செயலை பார்த்தா என்னென்ன அக்கிரமம் இருக்குமோ அத்தனையும் வழிப்பறிக்குள்ள உயிர்களை கொல்றது அதே வேலை, இதை விட பாவம் கிடையாது, கொல்றதை விட பாவம் கிடையாது, அதே வேலை தொழிலே. அதான் வில்லை காட்டி விருட்டி வேடுவர் விரவலாம சொல்லி கல்லினால் எழுந்துட்டு மோதியும் குறை உள்ளுமிடம் என்பது சுந்தர தேவா. அப்படிப்பட்ட ஜாதியா இருந்து பத்தி பண்ணினாரு, எல்லாத்துக்கும் மேல மாணிக்க வாசல் கும்பிடுறாரு, அப்பர் கும்பிடுறாரு, ஞானசம்பந்தர் கும்பிடுறாரு, சுந்தரர் கும்பிடுறாரு, எல்லாம் கும்பிடுறாங்க. இந்த வேடரை வேடரை ஐயர்கள் கும்பிடுறாரு. ஆகையினாலே வந்து பத்தி தான் காரணம். அதனால யாவரும் பரவுறு ஈசன் தேவரும் அறியா சிவனே கான் கண்ணார் அடுத்தார். யாவரும் பரவுறு ஈசன் கான் அவன் எளிமையை சொன்னார, ஆனா அன்பு இல்லையானால் தேவர்களாயிருந்தாலும் அவனை அறிய முடியாது, அன்பு இல்லையானால் தேவர்களாயிருந்தாலும் அவனை அறிய முடியாது. தேவரும் காணா சிவனே கானுங்க, தேவர்னா ரொம்ப உசந்தம் அவங்க பொண்ணுலகத்திலே இருக்கும், அவர்களுக்கு சுகந்தம் முழுவதுமே நம்ம மாதிரி கஷ்டம் ஜனமா வந்து வியாதி ஆஸ்பத்திரி கடன் கஷ்டம் பொட்டாட்டி கஷ்டம் உள்ள கஷ்டம் வீட்டு கஷ்டம் மாட்டு கஷ்டம் பயிர் போச்சு வச்சல போச்சு அது இந்த தொல்லையே கிடையாதுப்பா. இருக்கிறது தங்கம், வீடு பூராவும் பொண்ணுலாம், இந்த சிமெண்ட் செங்கல்
சுத்தி செங்கல்ல அடிக்கி அது மேல சிமிட்ட பூசணும். இல்லாதவன் அப்படியே மண்ணை குழைச்சி வைக்கிறேன், இருக்கிறவன் செங்க மண்ணை சுட்டு அடிக்க வைக்கிறேன். அவ்வளவுதானே, வந்து எல்லாம் தங்கமே. அப்படிப்பட்ட தேவர்களா இருந்தால், செவர்மான் மீது அன்பு இல்லாதவர்களா இருந்தால், பத்தி இல்லாமல் இருந்தால் அவனை அடைய முடியாது. தேவரும் அறியா சிவரையும் காணும், பெண்ணானலியனும் வெற்றியனும் காணுங்க. இப்ப நாம பெண்ணுன்னா பெண்ணுத்தன், ஆணுன்னா ஆணுத்தன், அலின்னா அலிதன். பெண்ணு ஆணாக முடியாது, ஆணு பெண்ணாக முடியாது. கடவுள் எப்படின்னா பெண்ணாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார், அலியாகவும். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பரங்குடியர் மண்ணாயி மண்ணாயி இத்தனையும் வேறாய். அதனாலே சிவன் ஆனா பெண்ணா, ஆணாகவும் இருக்கிறான் பெண்ணாகவும் அல்லாமலும் இருக்கிறான். உருவாதி பெண்ணா இருக்கிறா, உருவாதி ஆணா இருக்கிறான். ஆனா ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா அதான் கடவுள். பெண் ஆண் அலி எனும் பற்றியும் சிவலிங்கத்தை ஆணுன்னு சொல்றதா பொண்ணுன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? அது உருவமா இருந்தா அப்பாடா இருந்தா பொண்ணுன்னு சொல்றோம், முருகனா இருக்கிறா ராஜனா இருக்கிறா ஆணுன்னு சொல்றோம். இப்ப சிவலிங்கத்தை என்ன சொல்றது? ஆணுன்னு சொல்ல. அதனாலே எல்லாமாகவும் இருக்கிறான், அல்லதுமாக இருக்கிறான். எல்லாமா யாவயமாம் அல்லையும் பெண்ணானலியும் பற்றியும் தன்மை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆச்சரியமான உயர்ந்ததான பெருமையுடையதான சிவனே இவ்வளவு அருமையா சொன்னார்ல, கண்ணால் யானும் கண்டேன் காணும். அப்படிப்பட்ட சுவாமிய நான் கண்ணால கண்டேன். ஏப்பா நீ பாத்தியா? அட கண்ணார பாத்தையா அப்படிங்கிறார். இந்த பக்கம் சந்தனம் போனாரா? பாத்தையா? நான் பாக்கல. அட நான் கண்ணாரம் கண்டையா? என்ன பாக்கல என்றார் போல. கண்ணால் யானும் கண்டேன் காணும், காண முடியாது, சாமானியர்களால காண கிடைக்காது. யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? கேள்விப்பட்டவங்க இருக்காங்களா? கடவுளை பார்த்தவங்க கிடையாது. மாணிக்கவாசகர் நேரா கடவுளை கண்டார். கண்ணால் யாரும் கண்டேன்தான். வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி வழியற்றே தின்னந்தான் பரவாமல் காத்து ஆட்கொண்டாய் என்பது திருவாசகம். அதனாலே அவனே வந்து காட்டினா காணாம யாருதான் என்ன பண்ண முடியும்? காட்டலைனா யாருதான் காண முடியும்? அவனா வந்து காட்டினா காணலாம், காட்டவில்லையானால் காண முடியும். அதனால இவருக்கு பிரத்யட்சமாக பகலிலே வந்து குருவாக இருந்து கூட உட்கார்ந்து பேசினார். கண்ணால் யாரும் கண்டேன் புவனியர் சேவடி தீண்டினாங்க. புவனியன்னா பூமியில, பூமியில அவன் பாதம் படணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம பூமியில படுத்தாங்கன்னு வேற வழியே கிடையாது. வேணா பஸ்ல போலாம், கார்ல போலாம். பஸ் எதுல பூமியில தான். பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்றால் 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறான். அவன் வந்து ஆகாய மார்க்கமா தான் வரும். ஆகாய மார்க்கம் அப்படிப்பட்ட கடவுள் வந்து பூமியிலே நிலந்தன்மையில் வந்தருளி நீழல் காட்டி என்பது சிவபுராணம். பூமியிலே வந்து எமக்காக இருந்தான் பூமி. அது சாதாரணமான விஷயம் அல்ல. புவனியர் செவடி தீண்டினான். அப்படிப்பட்ட கடவுள் யாருன்னு கேட்டா, அவன் பேர் என்னன்னு கேட்டா, அவனுக்கு தான் சிவன் வருவார். புவனியர் செவடி தீண்டினான். சிவன் யாரும் தேடினான். அவ்வளவு அருமையான கடவுள், அவ்வளவு உயர்ந்ததான கடவுள் எமக்காக பூமியில இறங்கி வந்தான். பூமியில மாணிக்க வாசகருக்காக மண்ணிலேயும் வந்து உட்கார்ந்திருந்தா மண்ணையும் சுமந்தன். தலையிலேயும் மண், காலிலையும் மண், அப்படி மாணிக்க மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான். அவ்வளவு எளிமையா வர்றாங்க. புவனியர் செவடி தீண்டி நன்காங்க, சிவனனை யாரும் தேடி நன்காங்க. அந்த பொருளுக்கு பெயரு சிவன். சிவன்கிற பெயரு வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. சிவன் என்று சொன்னால் மங்கள பொருள் இருக்கும். சிவன் என்றால் மங்களம். எப்போது மங்களமா இருக்கும்? எப்போது மங்களமா இருக்கும் அதான் சதாசிவம். எப்போது மங்களமாயிருக்கிற பொருளுக்கு சதாசிவம். சதாசிவம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல? சதாசிவம் இப்ப வைக்கிறது இல்லை. இப்ப சதாசிவம் யாரும் வைக்கிறது அதிகமா வைக்கிறது இல்லை. சதாசிவம் என்றால் சதானா எப்போது, சதா காலம்னு சொல்லுவாங்க இல்ல? சதா என்றால் சிவம் என்றால் மங்களம். அதனாலே சிவம் என்கின்ற சொல்லு மங்கள சொல். மங்களம்னா பிறப்பு இறப்பு இல்லாதது. இப்ப நமக்கு மங்களமும் இருக்குது அமங்கலமும் இருக்குது, அமங்கல அமங்கல எல்லாம் இருக்குது. அது எப்போது மங்களமாக இருப்பதனாலே சிவம் இருக்குமே. சிவன் என்ற நாமம் தனக்கே உடைய செம்மீனியம்மான் என்பார் திருநாவுக்கரசர். அதனால பூமிக்கு வந்தார். அவனுடைய திருநாமம் சிவன். சிவன யான் தீர்ணன்கானு அப்படி வந்து அருள் பண்ணின கடவுள் சிவருவான் என்று நான் நன்றாக தெளிந்து கொண்டேன். சிவனனை யானும் தேரினன்கான். சிவனனை யானும் தேரினன்கான. அப்படி தேறிய தேறியதோடு அல்ல, அவன் என ஆட்கொண்டு அருளி நன்கான். அப்படிப்பட்ட கடவுள் என்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்தார், ஆண்டு கொள்வதற்காக வந்தார், ஆண்டு கொண்டு அருள் செய்தார். ஆண்டு கொள்ளுதல் என்றால் தனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அடிமையாக ஏற்றுக்கொண்டு
அருள் செய்தல் என்று சொன்ன

அதனாலே குற்றங்களை நீக்கி விட்டான்னா அது சிவமாயிருது. செம்புல இருக்கிற கழிவு போச்சுன்னா தங்கம் ஆயிடுது. செம்புல இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னா அது போற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. செம்புல இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா விளக்குனா அந்த சமயம் தங்கமா தெரியும். அப்புறம் உடனே பாசான் படந்து களிம்புன்னு வரும். அந்த களிம்பு தான் ஞானவ மலம்னு சொல்றோம். உயிரில் அதை வந்து அவன் தான் நீக்க முடியும். யாரு? அந்த சிவன் தான் இருக்கும். அப்படி நீக்கினான், என்னை சிவமாக ஆக்கினான். சித்தமெல்லாம் அருவத்தான் சிவமாக ஆக்கினான். அதைத்தான் இங்க வந்து அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் ஆண்டு கொண்டான், அருள் செய்தான். அருள் பெற்ற பிறகு அவர்களுக்கு உலகத்துல பற்று இருக்காரு. மந்திரி வேலையை விட்டுட்டார்ல மாணிக்கவாசகர். மந்திரி வேலையெல்லாம் கிடைச்சதா நம்ம விடுவோமா? கிடைச்சதுன்னா விடுவோமான்னு அவரு மந்திரி வேலையை ரத்து பண்ணிட்டாரு. இந்த வேலையை ரத்து பண்ணா தான் அந்த வேலை கிடைக்கும். இப்ப எம்எல்ஏ நிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இங்க விஓவா இருக்கிறோம்னு வச்சுக்க, எம்எல்ஏ நிக்கிறேன்னு விடுவான்னு முதல்ல விஓ ரத்து பண்ணிட்டு என்ன டெபாசிட் கட்டுறாங்க, நாமினேஷன் கட்டணும். அதுபோல மந்திரி வேலையை ரத்து பண்ணிட்டாரு. அங்க மந்திரி வேலை, எங்க மந்திரி வேலை? சிவர் மாணவருடைய சர்க்காரில் மந்திரி வேலை. அதனாலே சீவராக இருந்த ஆன்மாவை சிவமாக மாத்திடுவோம். சிவன் என யாரும் தீனன்தான். சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம். சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம். அதனாலே அவனுக்கு சிவன் வேறு, நமக்கு சீவன் வேறு. சிவன் சீவம் சீ, அப்புறம் அடுத்தது சீ சீனா புரியுதா? அனைவரும் வந்து சீச்சி என நாள் உறிஞ்சிருக்கா புழைச்சா அது ஒரு வகை சிரிப்பு. கெட்டு பிழைச்சோம்னு வச்சுக்க, அனைவரும் வந்து சீச்சி என நாள் உறிஞ்சி. அதனால சீ என்றால் இகழ்ச்சிக்கு உரியது, சீ புகழ்ச்சிக்கு உரியது. சிவம் புகழ்ச்சிக்கு உரியது, சீவன் இகழ்ச்சிக்கு உரியது. அதனாலே சிவன் என யானன் தேனன்கான்க, அவன் என ஆட்கொண்டு அருள் நான்கான். ஆண்டு கொள்வதற்காகவே வந்தான், அருள் செய்தான், எனக்கு அருள் பண்ணினார் என்று பிரத்யட்சமா சொல்றார். அவன் தான் குவளை கண்ணி கூறன் காணுங்கள். ஆண்டான் அருளினான் என்று சொன்ன உடனே அந்த அருள் செய்வது உமையின் மூலமாக, சக்தியின் மூலமாகத்தான் அருள் செய்யணும். அந்த சக்தி சிவருடைய அருள். அருளது சக்தியாகும் என்பது சித்தியார். அதனாலே வந்து ஆன்மாக்களுக்கு உயிர்களாகிய நமக்கு வந்து முதலிலே அந்த சக்தியினுடைய கடாச்சம், சக்தியினுடைய கடாச்சம், அம்பாளினுடைய கடாட்சம் வந்து உயிரெடுக்கப்படும். அதன் பிறகு சிவனுடைய திருவுருள்களை. சக்தி தான் முதல்ல சிவனிடத்துல நம்ம ஈடுபடுத்துறவோ, ஞாபகப்படுத்துறோம். சக்தி தான் நம்மளை ஞாபகப்படுத்துறவோ, சிவனை ஞாபகப்படுத்துறோம். அம்மா வந்து அப்பாவை காட்டுவது போல, அம்மா வந்து அப்பா, அப்பா வந்து அம்மாவை காட்ட வேண்டியதில்லை. முதல்ல புள்ள யாருகிட்ட இருக்கு? அம்மா தான் அப்பாவை காட்டுவேன். இவர் உங்க அப்பா அப்பா யாரு சொல்றது? அம்மா அப்பா சொல்ல வேண்டியது, அம்மாடா உனக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே போலத்தான் அந்த அருள் நிலையிலும் உமாதேவி நமக்கு முதலிலே அந்த புத்தியே ஞானத்தை கொடுக்குறான். சிவருமான நினைக்க முடியாத புத்தியை கொடுக்கும். அதான் சத்தினி பாதம். உத்தமாதான சத்தினி பாதா என்பது திருக்கும். சக்தி என்றால் சிவம், அம்பாள். அந்த சக்தியினுடைய அருள் பதிவதான் சத்தினி பாதம் சொல்லும். அப்படி குவளை கண்ணி கூறங்காங்க. குவளை கண்ணினா உமாதேவியுடைய கண்ணுக்கு குவளை என்கின்ற ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலர் போன்ற கண்ணுடைய குவளை கண்ணி. குவளை கண்ணி, கண்ணினா கண்ணுடையவள். கண்ணுன்னா குவளை என்ற ஒரு மலர், நீலோர் பழம்னு சொல்றது. குவளை என்கின்ற ஒரு வகையான மலர் இருக்கிறது. அந்த மலர் போன்ற கண்ணுடையவள் குவளை கண்ணி கூறங்காங்க. அவளும் தானும் உடனே காண்க. அவளும் தானும் உடனே காண்க. உடனே காண்கன்னா இரண்டு வேறு வேறு அல்லாமே, சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்லாமே ஒன்றாகவே இருக்கிறது. ஒன்றாகவே இருக்கிறது, இரு தன்மையாக இருக்கிறது. ஒன்றாகவே இருக்கிறது, இரு தன்மையாக இருக்கிறது. அது எது போலன்னா, இப்ப பால் இருக்குதுன்னு வச்சுங்க. பாலில நிறம், பாலில ருசி. பாலிலே நிறம், நிறம் வெண்மை, ருசி இனிப்பு. இந்த ரெண்டு ஒன்றா இரண்டா? ஒன்றுதான். பாலினுடைய நிறம், பாலினுடைய ருசி. இப்போ பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூ வந்து அயால நிறம், அதனுடைய வாசனை. நிறம் வாசனையும் போல சிவமும் சக்தியும். சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல, வேறு வேறு அல்ல. சிவத்தினுடைய ஆற்றல் சக்தி. இவ்வளவுதான் இப்ப சிவத்தினுடைய ஆற்றல். இப்ப நான் பேசுறேன்னா எதுல பேசுறேன்? ஆற்றல் பேசுறேன். ஆற்றல் மாத்திரம் இருந்தா பேச்சு வருமா? அறிவு இருக்கணும். அறிவு பேச வைக்குது, தூண்டுது. ஆற்றல் பேசுது, ஆற்றல் பேசுது. பேசுறதுக்கான அந்த வாய்

பேச வைக்கிறாள் அறிவாகிய சிவம். அது பேசுவதற்கான அறிவை கொடுக்கிறது. அதனாலே சிவமானது அறிவு, சக்தியானது ஆற்றல். ஆற்றலும் அறிவு நல்லா இருந்துச்சுன்னா அடையாமா கேட்க வேண்டும். வேறு பல விதத்துக்கு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்காது. அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்காது. ரெண்டும் குறைபாடு இல்லாமல் இருப்பதுதான் கடவுள். மனுஷனுக்கு ரெண்டும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கூட குறைச்சலா இருக்கும், கூட குறைச்சலா இருக்கும். சிவத்துக்குத்தான் அது எல்லை இல்லாத ஆற்றல், எல்லை இல்லாத அறிவு. ஆற்றல் எவ்வளவு? எல்லை இல்லாதது, அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத ஞானம். அறிவை ஞானம்னு சொல்றாரு, அளவில்லாத ஞானம், அளவில்லாத ஆற்றல். அப்படிப்பட்டதுதான் சிவமும் சக்தி. சக்தியும் சிவமாய தன்மை உலகம் எல்லாம், இந்த உலகம் பூராவும் சக்தியும் சிவமாக இருக்குது. உலகம் பூராவும் எப்படி இருக்குது? சக்தி ஒத்தவா ஆணும் பெண்ணும் உணர்வுணும் புரியும். உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணுமாகத்தான் இருக்குது. ஆண் வர்க்கம் முழுவதும் சிவத்தினுடைய அம்சம், பெண் வர்க்கம் முழுவதும் சக்தியினுடைய அம்சம். இந்த ஒரு இயற்கை, இந்த உலக இயல்பு ஒட்டி இருப்பதா நம்முடைய கடவுள். ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார். ஆணும் இது மாதிரி வேற தெய்வங்களும் கிடையாது. பாதி பெண் உருவாவர் என்பது தேவாரம். அதனாலே இப்படி குவளைக்கண்ணி குரன் காணுங்க, அவளும் தான் உடனே காணுங்க. உடனே என்று சொன்னால் ஒன்றாக இருப்பது, வேறு வேறாக இருப்பது. சக்தியும் ஜீவமும் ஒரே பொருளாக. அதனாலே சில சமயவாதிகள் சத்திய மாத்திரம் வழிபடுவான், சத்திய மாத்திரம் வழிபடுவான். பராசக்தி வழிபாடு, ஆதிசக்தி வழிபாடு, அந்தம்மை வழிபாடு, இந்த அம்மை வழிபாடு, அம்மை வழிபாடு, இப்படித்தான் சொல்லிக்கிட்டுருப்பான். அவனுக்கு ஆற்றல் இருக்குது, அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதனாலே வந்து சிவனை தனியா வழிபடுற, சிவனை வழிபடுற அது மாதிரி கிடையாது. சிவனை வழிபடுறது மாடையாது, சிவனோடு சக்தியை சேர்த்தா வழிபடுவோம். எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளும் சுவாமியும் தான். இப்ப சிவனை நம்ம கும்பிடணும்னு சின்ன பெண்ணுங்க ஜெகோஷம் பண்றோம் இல்ல, அம்பாளை எழுந்தருள பண்ணித்தான் பூஜை பண்ணும். சிவனும் ஒருத்தன் உண்டாகணும்னு தாய் மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா, தப மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா? தாயும் தந்தையுமா இருந்தா தானே ஒரு ஆன்மா தோன்றும். அதே போலத்தான் சிவன் வந்து சக்தியும் ஜோமா இருந்தா உலகத்தையே படைக்கும். சக்தியும் ஜோமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம் தொத்தோவா அணு பெண்ணு உணர்வுண முடியுமாக வைத்தன அவளால் வந்து ஆக்கை வாழ்க்கை எல்லாம். சக்தியும் ஜோமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம் தொத்தோவா அணு பெண்ணு உணர்வுண முடியுமாக வைத்தன அவளால் வந்து ஆக்கை வாழ்க்கை எல்லாம். இத்தையும் அறியார் வீட லிங்கத்தின் எல்வம் வரார் என்பது சித்தியார். அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் ஆணும் பெண்ணுமாக, தாயும் தந்தையுமாக, அம்மை அப்பனாக இருக்கிறார். அதனால அந்த கடவுளுக்கு பேரு அம்மை அப்பன், ஒரே வார்த்தை அம்மை அப்பன். இந்த மாதிரி எங்கேயாவது வேற சாமி கொண்டு போயிரு, அம்மையப்பன், அம்மை அப்பன், அம்மையப்பன், ஒரே பேர் அம்மையப்பன். அந்த பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம், அம்மையப்பன், அம்மை பராசக்தி அப்பன் சொல்லுவார், அம்மையே அப்பா அப்படி பாரு நடிக்கிறது. ஆகையினாலே இப்படி குவளைக்கண்ணி குரன் காண்க, அவளும் தானும் உடனே காணும். அப்படிப்பட்ட பராசக்தியும் பரமேஸ்வரனும் பிரிவில்லாமல் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய தன்மையெல்லாம் சொல்லி அதற்கு மேல ஒரு பெரிய உருவகமா தொடங்குகிறார். பெரிய உருவகமா தொடங்குகிறார். அது வந்து 66ல இருந்து 95 வரையிலும் ஒரு உருவகம். 66ல இருந்து 95 வரையிலும், 66 போச்சுன்னா 90க்கு எவ்வளவு, 66 29 வரிகள் ஒரு பெரிய உருவகம். பெரிய உருவகம் உருவகம்னா அதை ஒண்ணு சொன்னா அதோட நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட உருவம் அது ரொம்ப ஒரு ஆழமான நீளமான அழுத்தமான திருத்தமான உசதியான உருவகம். அதை நல்லா நின்று நிலைச்சு நல்லா அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் பகுதிகள். ஆகையினாலே அதை பரமானந்த படங்கடல் அதுவேன்னு தொடங்குகிறார். பரமானந்த படங்கடல் அதுவே என்று தொடங்குகிறார். அப்படி தொடங்கி அண்டத்தரும்பரன் மேகன் வாழ்கன்னு அந்த உருவகம் முடியுது. ஒரு தொடர், ஒரே தொடர் விளங்குதா? ஆகையினாலே அந்த பகுதிகளை திருவருளாலே சந்திப்போம், திருவருளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 65 இப்போ முடிச்சிருக்கோம், 65 முடிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வாக்கியங்கள், நல்ல கருத்து செறிவு

0: பிரியமா கேக்குறீங்க, அதனால அடுத்த அவளை அதை பத்தி சிந்திப்போம். நம்ம பார்வதி பஜை
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கடும் சுத்த சைவம் வேடம் கடந்து விகிர்தந்தன் பால் மேனிய ஆடம்பரமின்றி ஆசா.

சைவரே ஏ

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 11 பாடல் முதல் 15 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அயலும் குடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழையுமயில் பேர் நந்திதானே. அயல்னா பக்கம் அர்த்தம். அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து நாடு, அண்டை நாடு அயல். அது தமிழ் வார்த்தை தான் அல்ல. அயல் புடை பக்கத்தில் உள்ளது, அதற்கு அடுத்தது எல்லா பக்கமும். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இறைவனை நோக்கினால் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. அது பெருந்தெய்வம்னு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்ப சிறு தெய்வம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சிறு தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, பெருந்தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை.
3: என்ன சார் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் வார்த்தை வருது?
2: எல்லாருக்கும் மூத்தவர் யாரு? விநாயகர். விநாயகருக்கு அப்பா அம்மா உண்டா? நாம்பளா உண்டுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அச்சுமே புராணங்கள்ல உங்களுக்கு ஆரம்ப நிலையில இறை வழிபாடு கொண்டாடுறதுக்கு ஒரு பாசம், நம்மளுக்குள்ள பாசம் மாதிரி இறைவனை காட்டி ஒரு பாசமா காட்டி ஒரு புராண செய்தியை சொல்லி வச்சிருக்கோம். ஆனா விநாயகர் முழுமுதற் கடவுள் தான், அவருக்கெல்லாம் பிறப்பு இறப்பு கிடையாது.
3: எப்படி சார் பிறப்பு இறப்பு இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா?
2: ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கே தெரியும். மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் பார்க்குறீங்களா? அந்த படம் மாதிரி பார்த்துருப்பீங்கள, நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த பார்வதி கல்யாணம் நடக்கும். அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும்பொழுது பார்த்தா பரமேஸ்வரன் இருப்பாரு, இங்கே பார்வதி இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் பிள்ளையார் நிற்பார். இருப்பார் இருக்க மாட்டாரா? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் அங்க? அவர் எப்படி பிள்ளையார் வந்து மகனாக வர முடியும்? எப்படி சார்? அப்போ நம்மளுடைய உறவு முறையை கொண்டுகிட்டு போய் சிவத்தில் போய் சிவசக்தியில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? பொருந்தி காட்டக்கூடாது. அது வேற. புராணங்களில் சொல்லக்கூடிய செய்தி வேற. நான் புராணங்களை எப்படி எடுத்தேன்னா ஊறுகா மாதிரி நான் எடுத்துப்பேன், ஒதுக்க மாட்டேன், புரிய வைக்கிறதுக்காக எடுத்துப்பேன். ஆனால் பேசுறது எது? பிலாசபி. அப்ப விநாயகர் முழு முதற் கடவுள் சொல்றோம். முருகன் யார்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இல்லது செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறப்பும் இல்லை. அப்போ நீங்கள் முருகனுக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறீங்க, சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்க. அருணை சொல்லுகாரா இல்லையா? அல்ல. அதே மாதிரி பார்வதி சக்தி தான், சிவம். இப்போ சிவம் சக்தி முருகன் விநாயகர் இவர்கள்லாம் பெருந்தெய்வ, ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான், பெயர் தான் வேற. பெருந்தெய்வத்தை வந்துடுறாங்க. பெருந்தெய்வம் என்று பிரித்தால் இறைவன் ஒருவன். அந்த அந்த ஒருவனே பராசக்தியாகவும், அந்த ஒருவனே முருகனாகவும், அந்த ஒருவனே விநாயகராகவும் இருக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. அந்தந்த லெவலில் அவங்கவுங்க வழிபாடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே பல வடிவங்கள் தாங்கி வருகிறாங்க. என்ன இருந்தாலும் ஸ்வீட்டு கடை ஸ்வீட்டு கடை தானே, ஸ்வீட்டு கடைங்கிறது ஒன்று தானே. பல ஸ்வீட் இருந்தாலும் இல்லை, அது உள்ள எல்லாம் ஜீனி தானே, வடிவங்கள் வேறு இல்லையா? அதனால பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முயல் பேர் நந்திதானே. இதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, மழை முகில் பேர் நந்தி. மழை முகில் நந்தி, ஒரு சின்ன செய்தி. மேகத்தால் மழை, மழையால் மேகம். மேகம் என்னால் வருது, நீரால் வருது. நீராலே மேகம், மேகம் குளிர்ந்து தண்ணி. இப்போ தண்ணியினால் உண்டாக்கப்பட்டது மேகம், மேகம் குளிர்ந்து மழையாக வருது. அப்போ நாமும் வினையும், வினையால் உடம்பும் உடம்பால் வினையும். நாமளே வினையை கிரியேட் பண்ணுறோம், அந்த வினைக்கு பயனாக வாழ்க்கை கிடைக்குது. வாழ்க்கையும் வினையும் போல, வினையால் வாழ்க்கை, வாழ்க்கையால் வினை. அதே மேகமும் மழையும் போல நம்முடைய வாழ்க்கையும் வினையும் இருக்கின்றன. அங்கும் இறைவன் இருக்கிறான், இங்கும் இறைவன் இருக்கிறான்.
3: இது உலக உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுற. கண்ணுதலான் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு மூணு கண்ணு,
2: நமக்கு எத்தனை கண்ணு? நமக்கு மூணு கண்ணு இல்லை, நமக்கு மூணு கண்ணு இருக்கு. ஆனால் ரெண்டு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரியல. ரெண்டும் புறக்கண், இது ஊனக்கண். ஞானக்கண்ங்கிறது உள்ளே இருக்கு. ரெண்டு கண்ணையும் மூணா தான் தெரியும், நம்ம மூடுறதே இல்லை, தொடர்ந்தே பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் ரெண்டு கண்ணை மூடிக்கிட்டு உள்ள அகக்கண்ணால் இறைவனை பார்த்தால் இறைவன் உங்களுக்கு தெரிவான். ஆள் நமக்கும் மூணு கண்ணு இருக்கு, ஆனால் என்ன, நமக்கு ஞானக்கண்ணு தெரியல, சிவபெருமானுக்கு ஞானக்கண்ணு தெரியுது. கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இருந்தார். தேவர்கள் பல பேர் இறைவனுடைய பெருமையை தெரியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க பாருங்க. மண்ணுருவார்களும் வானுருவார்களும், மண்ணில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பல பேர், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் பலர் இறைவனுடைய பெருமையை தெரியாமல், இறைவனுடைய பெருமையை தெரியாமல் இந்த காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வினையை அனுபவித்து பிறவி என்ற பெருங்கடலை நீந்தாமல் சிவாய நம என்ற தெப்பத்தை பிடித்து கொள்ளாமல், அதான முக்கியம், ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேன். இங்க திருவாசகம் ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேன். மாணிக்க வாசகர் அந்த ஐந்தெழுத்து என்ற ஒரு தெப்பத்தை பிடித்து கரையேறாமல் பல பேர் இருக்காங்களாம். பிறவியும் பாவமும் சேர்ந்த சேற்று நீராகிய இந்த உலகத்தில் விழுந்து விழுந்து விழுந்து பிறவி எடுத்துக்கொண்டு சேற்று நீரிலே விழுந்து கருவழிப்பட்டு பிறந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண் உலகத்தில் உள்ளவர்கள். அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே, திரு சிவபெருமானுடைய பெருமையை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஒரே ஒரு பாடல முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன். யாருக்காவது ஒரு பதவி இருந்தா அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். இன்னைக்கு பதவியை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், உதவியை வாங்கறதுக்கு வச்சிருக்கோம். உதவி செய்யாமல் பதவியிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களால் இறைவனை அறிய முடியாது. நான் பதவின்னு சொன்னது விண்ணுலக பதவி சொல்லிட்டு இருக்கேன். மண்ணளந்தான் இரண்டு அடியால் மூன்று உலகத்தை அளந்தவன் திருமால். ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, திருமால் என்பது வேறு, விஷ்ணு என்பது வேறு. அதுக்குள்ள விளக்கம் பின்னால் சொல்லப்படும். மண்ணளந்தான் மலரோன் பிரம்மா, உந்தி கமலத்தில் பிறந்தவன் இல்லையா, விஷ்ணுவனுடைய உந்தி கமலத்தில், அதாவது தாமரையில் பிறந்தவன், தாமரை மலரோன்னு சொல்றது. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னளந்து இன்னம் நினைக்கிறார் ஈசனை. யாரும் நினைக்கலையா. ஏன்னா அவங்க என்ன அவங்க எதை நினைக்கிறாங்க, இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை, பதவியை நினைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் நேரம். அதனால அவங்க எண்ணளந்த எண்ணம் நிலைக்கிறார் இயேசனை, விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை. விண்ணளந்தவன் யார் இப்போ உங்களுக்கு, உங்களுக்கு யாரு விண்ணை இழந்தவன், சூரியன். சைவ சித்தாந்தத்தில் வரும், விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கலந்து நின்றானே. சூரியன் இந்த உலகத்தை கடப்பது போல இந்த இறைவன் எல்லாருடைய உயிரிலும் கலந்தும் கடந்தும் இருக்கிறான். இத நிறைய சொல்லணும், ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிடுறேன், எப்படியாவது பின்னாடி பயன்படும். இறைவன் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கலத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லை கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுவருகம் நலந்தான் இல்லாத சரியே இருக்கு நல்ல தினந்தோறும் படிப்போம், 95 வரும் டெய்லி படிப்போம். இல்லை திருவாசகத்தில் 95 வரும் டெய்லி எல்லாரும் படிச்சிருவானே அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். கலந்துங்கிற வார்த்தை சொல்லணும். இப்போ இப்போ கலந்துன்னா தண்ணீரில் பாலை கலந்து சார், இல்லை பாலுக்குள் தண்ணீரா தண்ணியில் பாலா, இல்லை எங்கள் ஊர்லலாம் தண்ணியில் தான் பாலை கலப்போம். சரி, அதுவும் கலத்தல் தான். சரி, அது அன்னப்பறவையை தான் பிரிச்சிடும், அண்ண நல்ல வேலை அன்னப்பறவை இல்லை. சரி, அரிசியுள் கல்லை கலந்து பிரிச்சிடலாமா, அதையும் பிரிச்சிடலாம். இப்போ நான் சொல்கிற கலப்பை உங்களால் பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும், அலர்ட்டாக இருங்க. இங்கே பிரிச்சிட்டிங்கன்னா அன்னப்பறவை விட உயர்ந்தவங்க. இப்போ பாட்டில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நான் பார்க்குறேன். இப்போ கண்ணில் பார்வை இருக்குது, கண்ணாடி போட்டாலும் பார்வை இருக்குது, போடாட்டையும் பார்வை இருக்குது, கண்ணொளி பார்க்குறேன். வெறும் கண்ணொளி வெறும் கண்ணொளியால் பார்க்க முடியுமா? அதை என்ன வேணும், சூரிய வெளிச்சம் வரணும். இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்குது, இது கலப்பு தானே. இப்போ சூரிய ஒளி காட்டுகிறது, கண்ணொளி காண்கிறது. சரி, இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்காமல் இதை பார்க்க முடியுமா? இந்த கலப்பை யாராவது பிரிக்க முடியுமா? பிரிச்சிட்டிங்கன்னா அன்னப்பறவை விட எக்ஸ்பர்ட் நீங்கள். இப்போ இந்த ஒளி ஊடுருவுது, அந்த ஒளியும் ஊடுருவுது, இந்த ரெண்டு ஒளியும் கலக்குது, கலந்துருச்சு. இப்போ இப்போ கலந்ததுனால பார்க்க முடியுது. இந்த கலப்பான நிலையை யாரால் பிரிக்க முடியுமா? அது மாதிரி இறைவன் இருக்கிறான். நீ எங்கே பிரிக்கிறது அவர், உங்களுக்குள்ள தான், உங்கள் இறைவனை உங்களுக்குள்ள தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கேயும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது, வெளியிலையும் பிரிக்க முடியாது. இங்கேயும் பிரிக்க, நம்மளை சுற்றி வெளியிலையும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது. அவன் அதான் கலப்பால் ஒன்று. இப்போ யாராவது இறைவனை விட்டு யார் நீங்கள் நிற்கிறீங்க, வீட்டுக்கு போனாலும் அங்கே இருப்பார், கிச்சனுக்கு போனாலும் இருப்பார், ஹோட்டலுக்கு போனாலும் இருப்பார், டிவி பார்த்தாலும் இருப்பார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, விண்ணை புதுமைக்கும் பேத்துமா பெற்றியனே, செல்ஃபோனில் கூட இருப்பார். அதனால் அவரை எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறான். அப்புறம் இவன் கடந்து இருக்கின்ற இறைவன் அடியாளர்களால் பார்க்க முடியுமே அன்றி அறியாமையால் தேட முடியாது. இந்த சிவராத்திரிக்கு ஒரு நம்ம வரலாறு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு. பிரம்மா என்ன செய்கிறாரு, அப்படியே அன்னப்பற வடிவம் எடுத்துட்டு மேலே போறாரு, போறாரு போறாரு போறாரு போயிட்டே இருக்கு, அவரெல்லாம் பார்க்க முடியல. விஷ்ணு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காரு, அவராலையும் பார்க்க முடியல. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கமலம்னா கமலான்னு பேர் வைப்பாங்க, கமலக்கண்ணன் பெருப்பம்,
3: ஒன்றரை கண்ணா இருக்கும்.
2: தாமரை கண்ணன் பழைய காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், தாமரை போல மலர்ந்த கண் அப்படின்னு கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். பிரம்மா கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன். அதுக்கு இந்த மாயன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் கருப்பா நீலமா
3: கார்மிக கண்ணன் சொல்லுவீங்க, அப்புறம் நீல வண்ண கண்ணாங்கிறீங்க, இப்ப நீலமா கருப்பா?
2: நான் கேட்கிற கேள்வி, கண்ணனுடைய நிறம் கருப்பா நீலமா?
3: இப்ப கரிய நிற கண்ணாவான்னு சொல்றீங்க, நீல மேகம்னு வேற கூப்பிடுறீங்க, நீல நிற கண்ணாங்கிறீங்க, அப்ப நீலமா கருப்பா?
2: என்னங்க சப்ஜெக்ட் வருவோம். கடல் வந்து பகல்ல நீலமா இருக்கும், ராத்திரில கருப்பா இருக்கும், ரெண்டு ஒண்ணுதான். ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல நம்ம. கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே, பற்றுகளையெல்லாம் கடந்தவர்களுக்கு இறைவன் அகப்படுவான், பற்று உள்ளவர்களுக்கு இறைவன் அகப்பட மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் பற்றுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம், அது கட்டு என்ன சாதாரண கட்டா போட்டிருக்கோம், ஒன்னோடு ஒண்ணு ஓட்டு, அது ஏற்கனவே உள்ளது வேற, இது புதுசா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. இந்த சிவத்திலே பாத்தீங்கன்னா இந்த 25 மாயேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லைங்களா, அதுல வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கணும், லயசிவம், போகசிவம், அதிகார சிவம். ஐயா ரொம்ப சைவ சித்தாந்தம் திருமந்தெல்லாம் எக்ஸ்பர்ட் ஐயா உட்காந்துருக்காங்க, சிவ பூஜை பண்றவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. லயசிவம், போகசிவம், அதிகார சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லயசிவம்ங்கிறது யோக நிலை, போகசிவம்ங்கிறது வந்து அம்மையப்பூரோடு கூடிய அந்த தொன்மை கோலம், அதிகார சிவம்ங்கிறது வீர வடிவம், அதான் வீர வடிவம், யோக வடிவம், போக வடிவம் சொல்றது. இப்படி இறைவனை வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம், மூணு வடிவங்களில் பிரிக்கிறோம். உருவம் தாங்கி வந்த நிலையிலே அதை நம்ம மூன்று வகையா நம்ம வசதிக்காக அதை நம்ம பிரித்து வழிபடுகின்றோம், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான், அகோர வீரபத்திரரும் ஒண்ணுதான், தட்சிணாமூர்த்தியும் ஒண்ணுதான், கல்யாண சுந்தரரும் ஒண்ணுதான். கல்யாண சுந்தரர்னு சொன்னா போக செய்வோம், தட்சிணாமூர்த்தின்னா யோக செய்வோம், அகோர வீரபத்திரர்னா அதிகார செய்வோம், வேக வடிவம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய், வேதியல் சொன்னோம்ல, என்ன அது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி என்ன சார், வாட் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி? இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்க கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லுங்க, கெமிக்கல் சேஞ்சுனா என்னன்னு சொல்லுங்க, வேதியியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க, அதான் வேதியன். ஏன்னா வேதியன் என்னன்னு சொல்லிட்டீங்க, வேதம் செய்யறவங்களாம் வேதியர்களா? உள்ளத்துக்குள்ள வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துபவன் வேதியன். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு உடலில் உணர்வில் வேதியியல் மாற்றம் நிகழப்பட வேண்டும், அவன்தான் வேதியன். கெமிக்கல் சேஞ்ச் வரணுமா இல்லையா, கெமிஸ்ட்ரின்னா யூனியன் அர்த்தம், அதாவது வந்து ஒரு பொருளை ஒரு பொருளோடு சேர்த்தல தான் சொல்லுவாங்க கெமிக்கல் சேஞ்ச், சொல்றமா இல்லையா? ஆரியமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய், அப்ப இறைவன் உள்ளே உழைந்தால் நமக்கு மண்ண வரும், வேதியியல் மாற்றம், மனமாற்றம். அந்த அலோபதிக்கு அலோபதி என்ற என்ன மருந்தது, கெமிக்கல். வேதியன் என்ற இறைவன் உள்ளே இருந்தால், உள்ளே உணர்ந்தால் அலோபதி என்ற வேதியியல் மருந்து தேவையில்லை, புரியுதா? வேதியுமாய் விரிந்தார் திரு தான் அருஜோதியாய், அருஜோதி ஜோதினா என்னது, சோதியே சுடரே சூழொலி விளக்கே, இன்னொன்று சொல்லுங்க, சோதி சுடர்
3: சூழொலி விளக்கு. இப்போ ஜோதினா என்ன, சுடர்னா என்ன, விளக்குன்னா என்ன, மூணு ஒன்று மாதிரி தெரியுது. மூணு ஒன்று தானா, மூணு வேற வேற, அதனால் விளக்க அதனால் தெரியுது. இப்போ இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக சுடணும் இல்லையா? இப்போ ஜோதி சுடுதா இல்லையா? இப்போ விளக்கு இருக்கு, ஜோதி இருக்குல்ல, சுடணும் கையை வச்சா சுடுதா இல்லையா? சார் ஒரு விளக்கு ஏற்றிருக்கிறீங்க, அது ஜோதி தானே, அது தொட்டா சுடும் இல்லை. அதே இயல்பு இறைவனுக்கு இருக்கணுமா இல்லையா? உள்ளர இறைவன் இருக்கானா இருக்கான்ல, அவன் சுடுறானா? ஏன் இது புறஜோதி, அது அருஜோதி. அருள் ஜோதி சுடாது. இந்த ஜோதிகள்லாம் சின்ன சின்ன ஜோதிகள், உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி பெருஞ்சோதி, அதுலயும் அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அருளை தருகின்ற பெரிய ஜோதியாக உள்ளே இருந்து விளக்கி கொண்டிருக்கின்ற இறைவன், இதுதான் அருட்பெருஞ்சோதிக்கு விளக்கம். நிறைய விளக்கம் எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்போ இது போறோம், சுடக்கூடாது, அது அருள். சாதாரண ஜோதியோட பெருசா இருக்கணும், ஆனா ஜோதியா இருக்கணும், உள்ள கண்ணை மூணா தெரியணும். கண்ணை மூணா தானே, நம்ம கண்ணை மூடிப்பதா தெரியும். கண்ணை மூடி பாருங்க, அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள கொஞ்சம் மூடி பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதிய சார் நான் பார்த்துட்டேன்னு சொல்லணும். சோதியாய் சுருங்கா சுருங்காததோர் தன்மையுள், என்னது சுருங்காத தன்மை? அதாவது சுருங்காத தன்மைனா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, என்னது படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாகிய இறைவன் என்ன பண்ணுவான்? உள்ள அவன் பெருகிட்டே இருப்பான். அப்ப நாம தான் பெருக்கணும். நான் இறைவனை நினைக்க நினைக்க உடம்பு உருக்கட்டும், அது போனா போயிட்டு போகுது. இந்த உடம்பு இல்லை, இன்னொரு உடம்பு, உடம்பே வேணாம். உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த ஜோதியை பெருக்கணும். சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே, நித்தமாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், நீதியாக இருக்கிறான். யார் யாரு எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறார்களோ அந்தந்த வினைகளுக்கு உரிய தண்டனையை உரிய நேரத்தில் தவறாமல் நீதி தவறாமல் கொடுத்து கொண்டு உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவில் உயிருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அலையில்லாத ஜோதி இல்லையா, உள்ளே இருக்கிறான். அப்படி உள்ளே இருந்து நம்மை எல்லாம் வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனை நாம் உள்ளத்திலே வைத்து வழிபடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருநாவுக்கரசர் தேவாரம் போற்றி திருத்தாண்டகங்கள். கயலைமால் வரையின் தாழ்வரையில் செயலின்றி இருந்த திருநாவுக்கரசர் முன் முனிவராகி எதிர் தோன்றி நின்ற பெருமானிடம் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அடியேன் கண்டு கும்பிட காதலுடன் அடைந்தேன் என்றார். மேலும் ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றும் உரைத்த மன உறுதி கண்ட இமய வடகையிலை செல்வர் பொய்கை ஒன்றினை காட்டி, இப்பொய்கையில் மூழ்கி நீ கையிலையில் இருந்த அம்முறையை பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் என்று பணித்தனர். அவ்வாறே யாதும் சோடுபடாமல் ஐயாற்றில் ஓர் வாவியினின்றும் எழுந்து கயலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர் அப்பரடிகள். கயலைநாதன் விண்ணிலே மறைந்து அருள் புரிந்த நிலையை நினைந்து மூழ்கி அந் நினைவோடே ஐயாற்றினில் ஓர் வாவியனின்றும் எழுந்து வேற்றாகி விண்ணாகி எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினார் என்பர். இத்திருப்பதிகம் திருக்கையிலேயே அருளியது என்பாரும் உள. அகத்தியர் தேவாரத் திரட்டில் வேற்றாகி எனத் தொடங்கும் போற்றி திருத்தாண்டகம் இடம்பெற்றுள்ளமை அறிந்து ஓத வேண்டிய ஒன்றாம். மேலும் பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி எனத் தொடங்கும் திருப்பதிகம், பாட்டான நல்ல தொடையாய்ப்போற்றி எனத் தொடங்கும் திருப்பதிகங்களும் திருக்கயிலைக்கு உரியனவாம். காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி என்ற மணிமுடித் தொடரை நாம் சிந்தை செய்யச் செய்த பெருமை தருமை கயிலை குருமணி அவர்களையே சாரும். பூவிற்கு கயிலை இமய வட கயிலை என்பர். அவ்வாறே உடம்பிற்கு கயிலை உள்ளம் என்பர் பெரியோர். உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி என்பது சொல்வேந்தர் திருவாக்கு. திருக்கயிலை போற்றி திருத்தாண்டகங்கள் ராகம் அரிகாம்போதி.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: கருவூர் தேவர் திருவிசைப்பா 4 பதிகம் திருமுகத் தலையில் பாடப்பெற்ற பாடல் பண் பஞ்சமம். சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில், திருத்தருப்பூண்டிக்கு வடகிழக்கில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருமுகத்தலை என்ற இத்தலம். இது தேவாரப் பாடல் பெறாத சிவத்தலமாகும். இறைவன் பெயர் பன்னகாபரணர் என்பதால் இத்தலம் பன்னத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. கோயிலில் தலை முகம் மட்டும் காட்டும் முகத்தலை லிங்கம் இருக்கிறது.

உலகத்திற்கு தலைவனே, உடலின் உள்ளிருக்கும் உயிருக்கு அமுதம் போல் இனிப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, வேதங்களைப் பொழியும் பவள செவ்வாயை உடைய மாணிக்கமே, தொண்டு செய்வார்க்கு இறங்கி அருளும் பசுபதியே, பாம்புகளை அணிகளாகப் பெற்றவனே, உலகத்தின் இருள் நீக்கும் ஞாயிறு போன்று எனக்கு அக இருள் நீக்கி அருள் புரிந்தாய். என் தனிமை நீங்குவதற்காக என் உள்ளத்திலும் திருமுகத்தலை என்ற பழமையான ஊரில் உள்ள வெண்மையான மணிகள் பதிக்கப்பட்ட பூங்கோயிலிலும் எழுந்தருளி இருந்தாய். உன் கருணைத்திறம்

வருந்துகின்ற தீவினையாளனாகிய என் வினைகளை ஒழிப்பதற்காக என் மனத்துள் புகுந்தாய். அடைய வேண்டிய மெய்ப்பொருள்களை உணர்த்தும் நல்ல நூற்களின் மூலம் ஞானத்தேன் பொழிந்தாய். பவளம் போன்ற திருவாய், மூன்று கண்கள், என்றும் வளரும் ஒளி இவற்றை உடைய உயர்ந்த மாணிக்க மலையே, முழக்கமிடும் இனிய நீரில் பாயும் இளமையான வரால் மீன்கள் புரளும் திருமுகத்தலை என்ற தலத்தில் அமர்ந்தாய். அடியேன் விழுங்கும் இன்சுவை கனியானாய். இன்பந்தரும் ஆனந்த வெள்ளமாய் என் உள்ளம் முழுவதும் நிறைந்து இருக்கிறாய்.

உருகாத கல் போன்ற உள்ளமுடைய கள்வனாகிய யான் உன்னை நினைந்து கசியவில்லை. கண்களில் நீர் சொரியவில்லை. உன் முன்னே விளையாட்டுத்தனமாக சிரிப்பதை நிறுத்தவில்லை. இருந்தாலும் செழுமையான நீர்வளமிக்க திருமுகத்தலை என்ற தலத்தில் விருப்பமோடு கோயில் கொண்ட பன்னகாபரணா, பவளம்போல் வாயுடைய மாணிக்கமே, நீ பாவியாகிய என் உயிரில் புகுந்தனையே, இதற்கு என்ன காரணம்? ஏழையாகிய இந்த நாயடியேனுக்கு உன் எளிமை மிகுந்த பெருமையை தந்துவிட்டு

கேடுகளை அகற்றி மெய்ப்பொருள் காட்டும் நூல்களில் திளைத்தேன். இருந்தாலும் செழுமையான தண்ணீரில் கிடக்கும் மரக்கட்டை போல என் மனத்தில் அந்த நூற்கருத்துக்கள் பதியவில்லை. அழிவிலாமணியே, மாணிக்கங்கள் ஒளி வீசுவது போல் ஒளி வீசும் பரம்பொருளே, பன்னகாபரணா, மேட்டு நிலங்களில் கூட சென்னல் விளைந்து மிகச் செழிக்கும் திருமுகத்தலை என்ற படம்பதியில் நெடுங்காலமாயிருப்பவனே, அப்படி இருந்தாலும் என் மனத்திலும் புகுந்து நெஞ்செலாம் நிறைந்து நிற்கிறாயே, உன் கருணைக்கு எல்லையில்லையே.

கனவை போன்று நிலையற்ற அந்த செல்வத்தை பற்றியே நினைத்து அதனால் ஐம்புலன்களுக்கும் எனக்கும் இடையில் தோன்றிய இந்த கலகம் முழுவதும் ஒடியுமாறு என் உள்ளத்தில் புகுந்து என்னையுமோர் பொருளாக்கி ஆட்கொண்ட நாயகனே, முக்கண் பெற்ற முழுமுதலே உலகம் முழுவதும் வணங்க திருமுகத்தலையில் விரும்பி எழுந்தருளியிருந்து என் பக்கத்தில் இடையறாத பேரின்பம் சேர வைத்தாய். உன் பவளத் திருவாயால் எனக்கு உபதேசம் தந்தாய்.

பச்சை மண்பானை தண்ணீர் பட்டதும் கரையும். நெருப்பில் வைத்து சுட்டால் தண்ணீரை பாதுகாக்கும். இப்பானையைப் போல என் உயிரை பாதுகாத்து மாறுபாடடைந்த என் மனத்தை பக்குவப்படுத்தி மனம் உருக மகிழ்ந்து அருளிய பேரொளிப்பிழம்பே, எதிர்த்து வந்தவர் முப்புறங்களையும் எரித்த நாயகனே, திருமுகத்தலையில் எழுந்தருளி அடியேன் வினையினால் பெற்ற இவ்வுடம்பில் நீ புகுந்து நின்றமையால் இந்த உடல் உன் ஆலயத்தின் விமானம் போல் ஆகிவிட்டதே.

உணர்ச்சி வசப்பட்டு பேய் போல் ஆடுகின்ற எங்கள் பிழைகளை பொறுத்து ஆட்கொண்ட பேரொளிப் பிழம்பே. விரிந்த நீர்ப்பரப்பை உடைய கடலில் எழுந்த ஆலகாலம் என்ற நஞ்சின் கருமை நிறமும், சந்தனம் போல் விளங்கும் வெண்ணீற்றின் வெண்மை நிறமும், உன் திருமேனியின் சிவப்பு நிறமும், கரிபோலவும் நீரு பூத்த நெருப்பு போலவும் தோன்றுகின்றன. இந்த கழுத்தில் ஒப்பற்ற உருத்திராக்க மாலையணிந்து அடியார் விரும்பியபடி தோன்றக்கூடிய வகைகளிலெல்லாம் தோன்றி மிகவும் அழகுடையவனாய் திருமுகத் தலையில் விரும்பி அமர்ந்த உன்னை பிரிந்து

என்னை உன் திருவடித் தாமரையில் பணியச் செய்தாய். எலும்புகளெல்லாம் உருகும்படி நீ எளிமையாய் எழுந்தருளி உன்னை என்பால் நினைக்கச் செய்தாய். எவ்விடத்திலும் எந்த நேரத்திலும் நீக்கமர நிறைந்து நிற்கும் பேரொளியே, முற்பட்டு நின்ற என் ஆணவ மலம் முழுவதும் நீங்க முகத்தலையில் விருப்பமுடன் அமர்ந்து அருள் செய்தாய். எனக்கு கரும்பும் பாலும் தேனும் அருமையான அமுதமும் பழமும் ஆனாய், மிகவும் இனியனாகிவிட்டாய்.

வானமாயிருப்பவனே, தீயாகவும் காற்றாகவும் மண்ணாகவும் நீராகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் திகழ்பவனே, தேவர்கள் கூட அறிய முடியாதபடி அணுவைப் போன்ற ஆன்மாவாய் அட்டமூர்த்தியாயிருப்பவனே, நீக்க மறந்தறிந்திருக்கும் பேருளியே, மன உறுதி மிக்கவராய் நன்மை தரும் சொற்களையே பேசுகின்ற பேரறிஞர்கள் வாழும் திருமுகத் தலையில் விருப்புடன் அமர்ந்து எனக்கு தலைவனாகி ஆட்கொண்ட நீயே எனக்கு தந்தையும் தாயுமாய் இருந்து அருள் புரிகிறாய் அப்பனே.

0: எல்லாம் தோன்றுமுன் இருந்த மூலமாகவும் எல்லாம் அழிந்தபின் மிஞ்சும் பொருளாகவும் முடிவற்ற முதற்பொருளாய் முகத்தலையில் எழுந்தருளி இனிய பாலும் அமுதும் போல் உயிருக்கு வளம் தரும் பன்னகாபரணப் பெருமான் உடைய குளிர்ந்த தாமரைத் திருவடிகளின் மேல் கரும்பு சாற்றில் உருவான வெள்ளப்பாகு போல் இனிக்கும் சொற்களால் கருவூர்த்தேவர் செய்த அமுதமொத்த இந்த தீந்தமிழ் மாலையை ஒழுக்கமுடன் பாடும் அன்பர்களெல்லாம் சிவபதவி அடைந்து அங்கேயே நிலைத்து நிற்பார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: நட்டலாகப்பண்ணிலமிருந்து திருக்கருப்பரியலூர் திருப்பதிகம் பதிக எண் 30. சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தையினை வைத்துக

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நான்காவது பாட்டு சிவபெருமான் ஆலயத்திலே சிவபெருமானை எழுப்புவதற்காக வரிசையாக கூட்டங்கள் நிற்கிறது. கோயில்ல ஆலயத்துல கூட்டங்கள் நிற்கிறது. அது அந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி சுவாமியை எழுப்புவதற்காக நிற்கிறார்கள் என்றால், முதலிலே வீணையை வாசிக்கின்ற இன்னிசையுடைய வீணையை வாசிக்கின்ற அந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். வீணையை வாசிக்கின்ற இசை வல்லோர்கள் இருக்கிறார்கள் முதலிலே. அடுத்தார் போல யாழை வைத்து வாசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தார் போல இருக்கு என்கின்ற வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள் இருக்கிறார்கள். அடுத்தார் போல தமிழிலே தோத்திரம் பாடுகின்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் உருவால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் உருவால். இன்னிசையிலே மிகச் சிறந்தது வீணை. இன்னிசையிலே கருவிகளிலே வீணை சிறந்தது. அதனாலே சிவபெருமான் கையிலே வீணை வைத்திருக்கிறார். வேயூரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்பது கோலதுக்கு புரியும். அதனால வீணை இசைக்கருவிலேயே முதன்மையானது. முதன்மை சரஸ்வதி கையில வீணையை வச்சிருக்கிறார். உயர்ந்த மங்கள வாத்தியம். அந்த வீணையத்தான் ராவணன் வாசித்து சிவபெருமான மகிழ வச்சு வரம் பெற்றிருக்கிறார். அதனால பெரிய ஒரு கருவி, நல்ல சிறப்பான கருவி. இன்னிசை வீணையர் யாழினர் உருவார். இன்னிசைக்கு முதன்மை கொடுக்கிறார். இந்த பாட்டில் இசைக்கு முதன்மை கொடுக்கிறார். அது சுந்தரமு சுவாமிகள் ஞானசம்பந்தர் தமிழை பரப்புவதற்கு என்ன தந்திரம் பண்ணினார் என்றால், நல்ல இன்னிசை மூலமாக தமிழை பரப்பினார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு பாடுறார். அதனால இசைங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு வரப்பிரசாத மனிதர்களுக்கு. இது பல கோடி ஜென்மங்களுக்கு தெரியல, அதை பத்தி என்னன்னே புரியல. இசைன்னா என்னன்னே தெரியாது அல்லவா. இப்ப நான் பாடுறேன்ல, காம்போதி பாடுறேன், கல்யாணி பாடுறேன், சங்கராபரணம் பாடுறேன், மோகனம் பாடுறேன், ஆரவி பாடுறேன், இப்படி ராங்கெல்லாம் பாடுறேன், இசை பாடுறேன்ல, எல்லாரும் என்னமா இருக்காங்க, எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. அது என்ன காரணம் என்றால், அதை பத்தி என்னன்னே தெரியாது, இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆறுமுகன் நாவலர் ஒரு கதை எழுதினார். ஆறுமுகன் நாவலர் அவர் எப்படி எழுதினார்னா,

இது ஆரோகணம் அவரோகணம் சொல்லு. ஆரோகணம்னா மேல போறது, அவரோகணம் கீழே வர்றது. இது ஆரோகணம். இப்படி ஒரு வித்வான் பாடிக்கிட்டு இருந்தானா, சங்கீத வித்வான், வழி கூட போன இடை என்ன ஒன்னானோ, அடா அடா அடா அந்த மனுஷன் பாரு இப்படி கஷ்டப்படுறான்னு, ஒரு நல்ல வைத்தியார வைத்தியார் கூட்டியாந்து பாருங்கோ அப்படின்னு. அந்த இடைய அவன் சங்கீத வித்வான் பாடிக்கிட்டு இருக்கும் போது, அடா பாபா மனுஷன் போய் புல் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பாரு, ஒரு நல்ல வைத்தியரை கூட்டியாந்து பாடுவான் பாருங்கன்னு. அந்த இடைய அப்ப இருந்தவங்களா அவனை முத்தி போ சொன்னாங்களா, அவனை முத்தி அடாட சங்கீதம் பாடுறான்னு தெரியாம இழுத்துக்கிட்டு இருக்க. அதுபோல இசை என்பது அவ்வளவு உயர்ந்த பொருள். சுவாமிக்கு இசைனா ரொம்ப பிரியம். அத ஆராயர் குளரோசை கேட்டருளி அருட்கருணை தான ஆய திருவுள்ள உடையதவ வள்ளியுடன். ஆனா நாயனார் புல்லாங்குழல்ல இசையை வாசித்து அதன் மூலமாக செவருமான அந்த காட்டுக்கே வர செஞ்சிட்டார். புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்த நம்ம பக்கத்துல தெரியுமா உங்களுக்கு எங்க இருந்தார் ஆனாய நாயனார் தெரியாதா? இங்க நம்ம லாலு ஊடிக்கிட்ட இருக்கிறது திருமங்கலம். நீங்க போயிருக்கீங்களா? திருமங்கலம் நல்ல கோயில், அருமையான கோயில். சுவாமி சாம விதீஸ்வரர் உயர ரொம்ப அருமையா இருக்கும். அத பார்த்துட்டு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு தடவை கோயில்ல அபிஷேகம் கூட பண்ணிட்டு வந்தோம். அவர் குடலோசையை கேட்டு சுவாமி உமாதேவியை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கே வந்துட்டார். உமாதேவியை கூட்டிக்கிட்டு பக்கத்துல போய் கேட்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்து கேட்டுட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டார். யாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு, அனாயநாயனாரையும் கூட்டிட்டு போற. அந்த செருப்பு காலோடவே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரா, செருப்பு காலோட புல்லாங்குழலோடவே நீ வாப்பாரும் கூட்டிட்டு போறார். அவரு மேய்ச்ச தரிசு இடையந்தரிசன் அந்த நிலம் இருக்கு, இடையந்தரிசன் இருக்குது. அது ஒருத்தர் குத்தகைக்கு வச்சுக்கிட்டு குருபூஷை பண்ணிட்டு இருக்காரு திருமங்கலத்துல. அதனாலே அப்படி அந்த இசை என்பது மிக உயர்ந்தது. என்னமேலா வல்லரக்கன், என்னமேலா வல்லர் எடுத்து முறிந்து இசை பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்து அக்கப்பாடலும் செய்தார் என்பது பெரிய புராணம். அரக்கன் பாட அருள் எம்மானிடம் இருக்கை இலி என்பார்க்கிடவில்லையே என்பது அப்பர் தேவாரம். அதனால அப்பர் கடைசி பாடிய பாட்டுல ராவணனை பாடி, ராவணனை பாடி, ராவணனை பாடி இல்ல, ராவணன் செய்த செயலை பாடி, ராவணன் செய்த செயலை பாடி அவன் இசைவாடி அருள் பெற்ற அந்த வரலாற்றை சொல்லி முடிப்பாரு ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசியில. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ளது இசை. அதனால மாசத்துக்கு ஒரு கச்சேரியாவது வச்சு பக்கவாத்தியத்தோட வச்சு நல்ல இசையை கேட்டு அனுபவிக்கும். அதனால இன்னிசை வினயர் சுவாமியை எடுப்பதற்கு முதலிலே நிற்பவர்கள் இன்னிசை வினயர் யாழினர் உள்ளார். இருக்கணும் தோத்திரம் எம்பினர் ஒருவார் அடுத்தாற் போல வேதம் இருக்கு யஜூர் ஜாமம் அதரவுடை என்கின்ற நான்கு வேதங்களிலே இருக்குடு என்கின்ற குறிப்பினாலே இருக்கு யஜூர் ஜாமம் அதரவுடை என்கின்ற வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்கள் சுவாமியினுடைய பெருமையை சொல்லுகின்ற அந்த பகுதியை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல தோத்திரம் எம்பினர், தோத்திரம் என்பது தேவாராதி முதலிய திருமுறைகள். அதற்கு முன்னே இருந்த தமிழ் முறைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப ஞானசம்பந்தர் காலத்துக்கு காரைக்காலமர் காலத்துக்கு பிறகுதானே நமக்கு தமிழ்ல இருந்த தோத்திரங்கள், அதுக்கு முந்தியும் இருந்திருக்கலாம். ஆகையினாலே அப்படி தோத்திரம் சாமியே அது ஸ்தோத்திரம் சொல்லுது, வர முடியும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது. அது தோத்திரம்னா புகழ்ந்து புகழ்ந்து பாடுறது, சாமியே புகழ்ந்து பாடுறது. அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை பாடுகின்ற அன்பர்கள் ஒரு பக்கம், அதற்கு மேலே துண்ணிய பனைமலர் கையினர் ஒரு வால். கையாலும் சாமிக்கு மாலை சூட்டுவதற்காக நல்ல மலர்களாலே, நல்ல மலர்களாலே நெருக்கமா கட்டிய மாலையை கையில ஏந்தி கொண்டிருக்கின்ற அடியவர்கள் ஒரு பக்கம். துண்ணிய, துண்ணியன நெருங்கிய பனை மலர், பனைமலர்னா கட்டிய பிணைத்த துண்ணிய பனை மலர் கையினர் மாலையை தாங்கி கொண்டு அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. துண்ணிய பனை மலர் கையினர் ஒரு. அதற்கு மேலே இவர்களெல்லாம் சரியை கிரியையாளர்கள், சரியை கிரியாளர். அதற்கு மேலே தொழுகையர் அழுகையர், தொழுகையர் அழுகையர் இவர்கள் ஞானிகள். இப்ப தொழுகையர் என்பது யோகிகளும், அதுக்கு மேல அழுகையர் என்பது ஞானிகளும். அதனால சிவனை நினைந்து அழுவது, தொழுதல் என்பது கையினாலே, தொழுதல் என்பது கையினாலே. கைகால் குப்பித்துளிர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்தபரமனை கைகால் குப்பித்துளிர் என்பது அப்பர் தேவாரம்.
அதனால தொழுதல் என்பது கையினாலே, தொழுதல் என்பது கையினாலே. அப்படி கையினாலே தொழுகின்றவர்கள், அப்புறம் அழுகின்றவர்கள். அழுகின்றவர்கள் சிவபெருமானுடைய திருவுருளை நினைந்து, தன்னுடைய பிறப்பை நினைந்து, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரதாயி முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கம் எல்லா பிறப்பும் பறந்து அடைத்து விட்டேன் பெருமானே, அதனால இனிமேல் பரவாமல் எங்களை காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி அவனை நினைந்து, அவனுடைய பெருமையை நினைந்து, தன்னுடைய சிறுமையை நினைந்து அழுகின்ற மெய்யுரியாசன், அழுகின்ற மெய்யுரியாசன். அப்படி அழுகையர் துவழ்கையர் உருவார். துவழ்கையர் என்றால் அதற்கு மேலாக, அதற்கு மேலாக துவழுதல், துவழுதல் என்று சொன்னால் அந்த ஆனந்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் அதால சிவன் திருவருளை நினைந்து அதால துவண்டு விடுதல், தன்னை மறந்து அந்த மாதிரியாக துவழ்கையர் உருவார். துழுகையர் அழுகையர் துவழ்கையர் உருவார். அதற்கு மேலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார். இதற்கு அஞ்சலின்னு வேறு, இந்த நமஸ்காரத்துக்கு அஞ்சலின்னு வேறு. அதனால கும்பிடுறது பல வகை, கும்பிடுறது எல்லாம் எங்க கும்பிடுவா, இங்கதான் கும்பிடுவான். இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா, எடுத்த உடனே எல்லாம் எங்க கும்பிடுறாங்க, இப்படித்தான் கும்பிடுவோம், இப்படித்தான் கும்பிடுவோம், இப்படித்தான் எல்லாரும் கும்பிடுவோம். இந்த தானம் தான் சிதம்பரம், இந்த தானம் தான் சிதம்பரம், எல்லாம் சிதம்பரத்தை தான் கும்பிடுறான், எல்லாருமே சிதம்பரத்தை எல்லாம் சிதம்பரத்தை தான் கும்பிடுறான். கும்பிடுற கும்பிடு ஊராகவும் எங்க போவோம், சிதம்பரத்துக்கு தான். இருதய சாரம் சிதம்பரம். அதற்கு மேலே இப்படி நெஞ்சுக்கு நேராக கும்பிடுறான், அப்புறம் நெற்றிக்கு நேராக கும்பிடுறது, நெற்றிக்கு நேராக கும்பிடுறது. இது அதிகமாக இருக்காது, ஓரளவு இருக்கும். அப்புறம் தலைக்கு மேலே கும்பிடுறது. இந்த சாணம் தான் துபாத சாணம், ஒரு துபாத சாந்தம்னு சொல்றது. தலைக்கு மேலே கூப்பிடுறது தான் 12 அங்குலத்துக்கு மேலே துபாத சாந்தம்னு சொல்றது. 12 அங்குலம், துபான்னா 2, தசம்னா 10, இது 12 அங்கத்துக்கு மேலே கும்பிடுறது. அந்த 12 அங்குலத்துக்கு மேலே இதுக்கு மேலே சாமி இருக்கிறாரா, இப்படி காட்டுறது என்னன்னா, இந்த கை இருக்குது பாருப்பா, இதுக்கு மேல 1000 தாமரையில சுவாமி நர்த்தனம் பண்றாராம். 1000 தாமரையில, துவாதசாந்தத்திலே 1000 தாமரை, அதுல சுவாமி நடனம் பண்றாரா, அந்த மாதிரி தியானிக்கிறது, அந்த மாதிரி தியானிக்கிறது. சாமான்யம் வரும் அதில் அந்த மாதிரி தியானம், உயர்ந்த தியானம், துவாத சாந்தத்திலே தியானிக்கிறது. அதனாலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார். அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பார் அருணகிரிநாதர். யார் இப்படி கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அன்புடையவனாக இருக்கிறானா சுவாமி. அதனாலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரன். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில எழுந்து ரொம்ப இருக்கிற சிவபெருமானே, இப்படியெல்லாம் உன்னுடைய அடியவர்கள் இப்படியெல்லாம் உன்னை அணுகுவதற்கு, உன் அருளை பெறுவதற்காக இப்படி தொண்டர்களாக, அணுபவர்களாக, தொழுபவர்களாக, கும்பிடுபவர்களாக, மலர் கையில ஏந்தியவர்களாக, இன்னிசை வீணையை இயம்பு ஏம்புவர்களாக, தோத்தரஞ்சியவர்களாக இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். நான் ஒன்றும் செய்யாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு எம்பெருமான் பள்ளி எழுந்துவிடாய். ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு, என்னை அந்த உண்மை இருக்குதே, என்னையும் ஆண்டு. அவர்களெல்லாம் இவ்வளவு தொண்டு செய்ய, நான் ஒன்றும் செய்யாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு முடியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருவாசகம்.

0: திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருப்பள்ளியிலே.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் சிட்டனை சிவனை செழுஞ்சோதியை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பாடல் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிவாயனம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கிறது திருமுறை இசை. தலைப்பு: மண்ணின் தமிழ் இசை. பாடல்:
4: மிண்டு மனத்தவர்.
3: பாடியவர்:
4: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
3: வணக்கம். சிவாயனம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: வேதநெறி தழைத்து ஓங்க.
1: பாடியவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனவர்.

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: நால்வர் துதி. பாடியிருப்பவர்: சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: திருச்சிக்கம்பரான்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கடவுர் வீரட்டத்திற்குரிய திருப்பதிகம் 18 12 திருப்பதிகம் பண்வரிசையில் 29 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மாணிக்கவாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளிய இத்திருப்பதிகம் துரோதான சுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது இப்பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் புறநீர்மை. காலையில் பாடும் ராகமான பூபாலத்தில் இசைக்கப்படுகிறது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே, அது மாயாவாதம் பேர், மாயாவாதம் பேர். அது நடுப்புற கொஞ்ச காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த அந்தாதான் மிக சிறப்புன்னு சொல்லி எல்லாம் பின்ன கடைசியில் என்ன ஆச்சுனா எல்லாம் பிரம்மத்திலே ஒடுங்கிடும். பிரம்மத்திலே தோன்றும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அங்கங்க அந்த மாயினால் அப்படி எல்லாம் இருக்கும், பிறகு பிரம்மத்திலேயே ஒடுங்கிடும் என்று சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாதம். சித்தாந்தம் அப்படி இல்லை. கடவுள் என்று அன்றே நீயும், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. ஆண்டவனும் கிபி கிமு இல்லாதவன், ஆன்மாவும் கிபி கிமு இல்லாதது. அதனால பின்ன ஏமனு பிறந்தது. இந்த ஆன்மா என்றோ அன்றே இந்த ஆன்மாவை ஒரு சனியும் பிடிச்சிருக்குது. அது ஏன் சாமி பிடிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் என்ன சொன்னோம், இந்த நெல்லு நெல்லுன்னு நீ சாப்பிடுறீங்களா, அது ஏன் அந்த உமையோட எடுக்கணும், பேசாம அரிசியா காய்ச்சிட்டுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், காய வைக்க வேண்டியதுல, மில்லுக்கு போக வேண்டியதுல, அது நுனிங்கி போச்சுங்க வேண்டியதுல, அல்லது நல்ல அறப்பள்ளைங்க வேண்டியதுல, அவன் ஆள் வந்து தூக்குறவனுக்கு முந்தானல 10 ரூபா கேட்டேன், இப்ப 20 ரூபா கேட்கறான், இல்ல நம்மளால தள்ள தூக்க முடியல, அவனும் தூக்க வேண்டியிருக்கு, சண்டை வேணாம் வம்பு வேணாம், எப்படி இருந்துட்டா அரிசியா காய்ச்சிட்டா நல்லா இருந்தார். இல்லடா, நெல்லுனாலே உள்ள அரிசி மேல உமி இருக்கிறதா சீக்குவல் டு நெல்லு அப்படின்னு. அது போல ஆன்மா என்றாலே அதை பிடிச்சிருக்கிற சனியன் ஒண்ணு இருக்கு, அந்த சனியனுக்குள்ள இருக்கிறதா ஆன்மா.

நெல்லுனாலே உமி அதோட சேர்ந்து இருக்குங்கிறது உனக்கு தெரியாதாடா ராஜா. செம்புனாலே அதுக்குள்ள களிம்பு இருக்கும். கொஞ்ச நாள் நாலு நாள் விளக்கலைன்னா கண்ணங்கரையே அப்படி கொஞ்சம் தோணும் அல்ல. சுரண்டி எடுத்து தாய்மாரெல்லாம் கழுவுவாங்க. அது ஏன் அதுல வரணும்னா செம்புனாலே அது மாதிரி இயல்படா. அது போலத்தான் இந்த ஆன்மாவுக்கு வள்ளி மல கண்மம் அன்று உளவாம். அன்றுங்கிறது என்று, என்று ஆன்மாவோ அன்று. ஏன் சிமையான போதும். அப்படியானா இந்த சனியனை எப்படி நீக்கிறது அப்படின்னாரு. அதுக்காகத்தான் வழியெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவனை நினைக்கணும், போகணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதுதான் அந்த உடம்பெல்லாம் கொடுத்து. எப்படி கொடுத்தது? சிவபிராணம் படிச்சுட்டு அதெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டாம். எப்படி கொடுத்தது? மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்த

கற்றாங்கிறார். கற்றான கன்று எப்படி தாயை கன்ற அந்த பசு இளங்கன்று எப்படி கதறியும் பதறியும் ஓடி வருமோ அது போல நாம் எல்லாம் இறைவனத்தில் அந்த பதறியும் கதறியும் ஓடணும். இவங்க எல்லாம் ஊரில் இருக்கிற நாலு பேர் சிரித்தாலும் சிரிப்பதை பற்றி கவலை கொள்ளாமல் நாம் நம்முடைய கடமையை செய்யணும். அப்படி நம்ம இந்த கன்றா போல கண்ட மாட்டை கண்ட இந்த கண்டாந்து எப்படி இருக்குமோ அது போலவாம். கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நினைக்கும் போது இன்னொரு தெய்வத்தை நினைக்க வேணாங்கிறாங்கன்னா நீங்க பற்று குறைஞ்சு போடும், பற்று குறைஞ்சு போடும். இப்ப நமக்கு வந்து இப்ப ஒருத்தர் சாப்பிடுறதுன்னு ஒண்ணு வந்துட்டு வச்சுங்க, சாப்பிடுறதுன்னு வந்த பிறகு சாப்பிடுறதுல பற்றுக்கணுமே தவிர திருப்பி திருப்பி யார் நடிக்கிறான்னு பாரு, யார் யாரு என்று பார்த்துட்டா நீங்க சாப்பிடுறது போடும் சரியா இருக்காது. இதுல ஒலியும் ஒலியில தான் கவனமா இருக்கும். நீங்க ஒன்றை பற்றும் போது இன்னொன்று பற்றாம இருந்தா தான் அது நல்லது. நீங்க எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கை குறையுதுன்னு போய் உட்கார்ந்தா கூட அதுல பற்றா இருக்கணும், அப்பதான் நீங்க ஜெயிக்கலாம். இல்லைன்னு வச்சுங்க என்ன போல ஒரு முண்டமானதுன்னு வச்சுங்க ஏதோ தூக்கி போறான்னு அதே இப்படி அடிக்கிறாரு கை எக்ஸசைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படியே பாக்கிறது அது ஒரு கலையா தெரியுது. அவ்வளவு அப்படிங்கிறாரு ஒண்ணு அப்படியே எல்லாத்தையும் சுருத்திக்கிறாரு. ஏன் அதை அவன் சுருட்ட மாட்டேங்கிறான் விளங்கல நமக்கு சத்தியமா எனக்கு விளங்குது தெரியாது. என்ன பண்றது தெரியாதானே அறியேன்னு பராபரது என்ன பண்றது. அதனால நான் டிவியும் வைக்கிறது இல்ல, வைக்க தெரியாது எனக்கு. நான் வாங்கி வச்சுட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஊர்ல சொல்றேன் அது வீட்டுல இருக்கவங்க என்ன நம்மள ஒரு டிவி இருக்கா அதனால என்ன கல்லூரிங்கிறாங்க பெரிய பேராசிரியர் ஒரு டிவிக்கு இல்ல அதனால வாங்கிட்டோல எத்தனையோ தண்ட செலவு அது ஒரு தண்ட செலவு. ஆமா ஆமா அதுக்கு போட்ட பணத்தை என்ன 25,000 28,000 பணம் இருக்கு அது அப்படியே குப்பையில கொண்டு போட்ட மாதிரிதான் போட்டுட்டேனே இவளை உடைச்சி அப்படின்னு ஏன் தண்டம்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் சோகம், எப்ப பார்த்தாலும் கொலை. இல்ல ஹாஸ்பிட்டல் போய் நிக்க வேண்டியது, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வேண்டியது, இல்லன்னா போட வேண்டியது. இதுல என்ன பயன்படுது? அதனால கைய வைக்க வைக்க தெரியாது. எங்கிட்ட ஒரு சாதாரண ஆள் என்ன பண்றது. ஆனா நீங்க டிவி ரசிகர்னு சொன்ன நான் இந்த லட்சமையில் தாண்டி நிக்கிறாள். அது எப்படின்னா அச்சடி வைக்கணும், இது வைக்கணும், இதை வச்சு பார்க்கணும், அதை வைக்கணும், போய் இங்க இருந்து பாக்கணும், அப்புறம் அங்க பக்கத்துல போய் பாக்கணும், தலைவர் இருந்து பாக்கணும், இப்படி எல்லாம் சைடுல இருந்து பாக்கணும். இதுதான் ரசிகர்னு பேரு அல்லவா. அவன் பட்டியல் படி நான் ரொம்ப தூரம் ஆளு என்ன பண்றது. அதனால இந்த மாதிரி இந்த பழந்து ஒன்று மற்றோர் தெய்வம் அதனால எந்த ஒன்றில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த ஈடுபாடு அழுத்தமாக இருந்தா மற்ற ஒன்றுல நமக்கு வந்து இதுல இன்னும் அதே ஆழமா போலாம். இப்ப படிப்புன்னு சொன்ன பாருங்க அப்படி ஊண்டி படிச்சுட்டு இருந்துட்டாங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார் இப்படி இருப்பார் கொஞ்சம் கணிச்சு கூட கொடுப்பார் தெரியாது. என்னையா ஆழ்ந்து படிக்கிறார் உண்மையா அதான் படிப்புன்னு அர்த்தம். ஒன்றில் ஈடுபட்டுட்டா அந்த புறம் போகாத இருப்பது அதான் ஈடுபட்டு இந்த தேவனை பிடிக்கிற அந்த பிடிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா அப்படி இருக்கணுமா இல்ல. மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை தன்னுடைய அனுபவம் சொல்ற. இது வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்த நிலைமையை நீங்கி எங்களுடைய குருநாதனாக எங்கள் பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினார் அல்ல அப்படி குருபரனாக எழுந்தருளிய பெருமையை சிறுமை என்று கேடாதே. அதை நான் சின்னதா கருதாமே நான் அது பெருசா கருதினேன். எப்படி நானே தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். இப்படி ஒரு குருநாதன் நம்ம கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் செய்தமோ என்று நான் பெருமைப்பட்டனே தவிர சிறுமை

என்னன்னு கேட்டா சிறுத்தருக்கு கோவம் வந்துட்டுன்னா கொஞ்சம் முன்ன போவோம் அல்லது பின்ன போவோம். முன்னையும் பின்னையும் போகாம பெருமான் திருவருளையே பின்னே இருக்கணும். அது எது? நுந்தின் எம்மை நுழைய பணியே என்பாரும் நாவுக்கரசர் பெருமானுடைய திருவருள் வழிதான், அது அந்த வழிதான் வழி. அதுக்கு நாம் பின்னே போவதுதான் போவது, வேற எது நமக்கு புறம் போக மாட்டோம் என்று. அப்படியாக பின்னே செல்ல திருவடியினை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் நாய முடியாத திசை என்புனைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது குரல. அந்த அன்புங்கிறது அப்படியே கரை புரண்டு ஓடுதான், ஆறாக ஓட நன்புலன் ஒன்றி. இந்த ஐந்து பொறிகள் என்னாச்சுன்னு கேட்டா ஒரே ஒரு பொறி தான் வேலை செய்யணும் சொல்லிருக்க முன்னே. ஐந்து பொறியில எது வேலை செய்யணும்? ஆண்டவனை காணும் போது கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும் சொல்லியிருக்கேன். திருப்பி திரைப்படத்துல போனா லைட் எல்லாம் வந்து லைட் எல்லா லைட்டும் எரிய முறுக்கு அந்த சோடா கீடெல்லாம் வந்து விற்க அப்ப படம் காட்ட முடியுமோ? படத்தை நீங்க பார்க்க முடியுமோ? என்ன பண்ணணும்? முறுக்கு விற்கிறவன் சோடா விற்கிறவன் எல்லாம் உட்கார மற்ற வெளி விளக்கெல்லாம் அணைய வெறும் திரை மட்டும் இருந்தா தான் விளங்கும். அது போல கோயிலுக்கு போகின்ற பொழுது காது மூக்கு எல்லாம் வேலை செய்ய கண்ணு மட்டும் பார்க்கப்படுது. இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும், காது ஆஃப் ஆயிடணும், மூக்கு ஆஃப் ஆகணும், வாய் என்ன எது திறந்திருக்கணும்? கண்ணு மட்டும் திறந்திருக்கணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும்ப்பா, அப்பதான் நீ திரைப்படத்தை பார்ப்ப. அப்படிதான் இங்க நடராஜாவை பார்க்கணும். இந்த திரைப்படத்தை பார்ப்பேன்னு சொன்னாதான் நடராஜா கிட்ட வரீங்கதான் என்ன பண்றது. அதனாலதான் திரைப்படத்துக்கு வரணும். திரைப்படம் பார்க்கும்போது எல்லா லைட்டு இருந்தா செய்யுதா? முறுக்கு இருக்கு வித்தா சோழா வித்தா உனக்கு காதல விழுதா? ஒளியில் இல்ல. அது போல கோயிலுக்கு போன என்ன பண்ண? வெறும் கண் மட்டும் வேலை செய்யணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானை நோக்குவதல்லது. யாராவது பின்னால வந்து ஐயா என்ன பத்து நாள காணா காதல விழப்படாது. காதல விழப்படாதுன்னா வெள்ளாம இருக்கிறது நடிக்க பிரயோஜனம் இல்ல, உண்மையிலேயே விழக்கூடாது. சிவ சிவ அதுதான் ஆண்டவன் தருகிற அனுபவம். நேரம் ஆண்டவன்டே தான் நிற்கும். இப்படி இருக்கணும். ஆகவே இது போல நண்புலன் ஒன்றி பாத்தீங்களா, நண்புலன்னர் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது இந்த ஐந்து ரொம்ப யோக்கியம் இல்லாதுன்னு தான் எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா அந்த ஐந்து பொறிகளுமே இப்ப வந்து ஆண்டவன் நினைப்பதற்கு உறுதி செய்வதனால நண்புலன் நல்ல புலன்கள் எதை செய்யணுமோ அது செய்யுது. அதனால் நண்புலன் ஒன்றி நாத என்றி உரை தடுமாறி ஒரு ஓமம் சிரிப்ப இதெல்லாம் மெய்ப்பாடு. நான் அப்படியே நமக்கு அந்த பெருமானை பார்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாத போது நமக்கு உள்ள என்ன நினைப்பு வரும்னா சிவபிராணம் சொல்லிக்கிட்டே வருவீங்க, அதுக்கப்புறம் சொல்ல முடியாது தடுத்து அப்படியே நாக்கு தடுக்கும். இல்ல சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இது அனுபவத்துக்கு வந்து வெறும் வாயில வர்றது வந்துட்டு இருக்கு. வாயில வர்றது எங்க வரணும்? சிவன் அவன் எங்க இருக்கிறான்? என் சிந்தனையுள் நின்ற அதனால் என்பது அனுபவத்துக்கு வருமானா பேச்சியது அப்புறம் பேச்சியது எதுவும் காதல விடாது.

அப்படி வரணும் வரும் வர வேணுங்கிற ஒரு நமக்கு புண்ணியம் வர்றதுனாலதான் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல இந்த பக்கம் திரும்பி இருக்க மாட்டோம். தொடங்கினால் இல்ல உரைதடு மாறி ஒரு ஓமம் திரிப்ப காராமாலர் முட்டித்து காராமாலர் முட்டித்து தானா கை அப்படி வணங்குறது இல்லவா, நினைந்து வணங்காமே பெருமாள் கண்ணுன்னு பஞ்சமூர்த்தி எல்லாம் புறப்படும் போது கோபுரத்திலிருந்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பார்த்த நேரம் அந்த கோபுரத்தை வந்து அண்ணாமலே அப்ப தன்னை மீறி வரும். அதுதான் மெய்ப்பாடு. உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சியை உடம்பு காட்டுது. அந்த உடம்பு காட்டுவதுதான் மெய்ப்பாடு. அது காரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்டொலி அரும்ப கண்ண தண்ணீர் தாரதாரையா வர சாயா அன்பினை நாடோறும் தடைப்பவர். சாயா அன்புன்னர். சாயான்னா அந்த ஓய்வில்லாத சலிப்பில்லாத அன்பு. அந்த சலிப்பில்லாத அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். நாள்தோறும் இறைவனத்தில் செலுத்தினவர்களுக்கு என்ன செய்வான் ஆண்டவன்? தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு தாயேயாகி வளர்த்தனை, வேற ஒரு பொருள் சொல்ல முடியாது. தாய் தான் சொல்லலாம். தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அப்படி இருக்கிற பெருமானே அந்த மாதிரி அன்பர்களுக்கு நீ தாயாக இருந்து அருள்வாய். மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. மெய்தரு வேதியனாகி மெய்ன மெய்ஞானம் ஞானத்தை வழங்குகின்ற வேதியன் குருநாதனாக வருகிறானான். வினை கட வினையெல்லாம் நீங்க கைதர வல்ல கடவுள் போற்றி. கைமேல் பலனா கை கொடுக்கின்ற தெய்வமாக வருகின்ற பெருமானி வணக்கம். ஆடக மதுரை அரசே போற்றி. இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது நமக்கு தென்னாவுடைய சிவனையை போற்றிங்கிற மாதிரி இதையும் நம்ம பயன்படுத்துவோம். ஆடக மதுரை அரசே போற்றி. ஆடக மதுரை என்னது? அப்படியே பொன்னம் பொன்மயமாக இருக்கிற மதுரை, அங்க இருக்கிற அரசனி பெருமானி வணக்கம். கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல்னா மதுரையினாலும் கூடல்னாலும் ஒரே பொருள் தான். கூடல் இலங்குகின்ற பொழுது குருமணி ஆக்கிறதுனார், மதுரையை கருதுகின்ற பொழுது அரசா கருதி வணங்கினார். என் தில்லை மண்டினுள் ஆடி போற்றி. நம்ம தில்லை இன்ற நமக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. எனக்கு மிகுந்த அமுதாக ஆனாய். மூவா நான் மறை முதல்வா போற்றி. நான்கு வேதங்களுக்கும் தலைவனே வணக்கம். சேவாதல் கோடிக்கு வனே போற்றி. சே என்றால் ஆண் காலை நர்த்தம். சேயன் கிழவி பெற்றவுமாகும் தொல்காப்பியம். சே என்றால் ஆண் காளை மாடு என்று பொருள். தொல்காப்பியர் காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப என்ன தெரியாது? அப்ப ஏன் சொல்லுதான் அருமையான சொல் போயிட்டு நம்ம பழக்கத்தில் அப்படியே கொண்டு வரல, விட்டுட்டோம். தொல்காப்பியம் எல்லாம் விட்டுட்டோம். எனவே சேயன் சேவார் வெல்கொடி அந்த ஆணையத்தினுடைய கொடிய உடையில சிவனியே போற்றி. மின்னார் உருவா போற்றி. மின்போண்டு ஒளிவிடுகின்ற விகிர்தா பெருமானே வணக்கம். கல்நார் உரித்த கனியே போற்றி. இது என்ன தெரியுமா? தன்னுடைய அனுபவம் சொல்ற பெருமானி வந்து மற்ற பெரியவங்களுக்கு எல்லாம் அருள்வதை பத்தி ரொம்ப லேசு. என்ன இந்த மணிவாசகனை ஆண்டது இருக்குதே, கல்லுல நார் உரிச்ச மாதிரிதான், கல்லுல நார் உரிச்ச மாதிரி என்று தன்னைத்தான் தெரியப்படுத்திக் கொள்கிறார். அவரா கல்நார்? கருங்கல் மனமும் கரைந்து நெற்குறுக அன்பராக நிறைந்து வந்ததை விலகில் மற்றையாரை வெளியங்கிற மாதிரி கருங்கல் மனமும் கரைந்து நெற்குறுக பாடின திருவாசகம். ஆனால் நம்மை நோக்கி சொல்ற நம்ம நமக்கெல்லாம் அருள்னாதான் கல்லுல நார் உரித்த மாதிரி அர்த்தம். கல்லார் உரித்த கனியே போற்றி. காவாய் கனக குன்றே போற்றி. அல்ல மலையாக இருக்கவனே ஆ எந்தனக்கு அருளாய் போற்றி. எனக்கு அருள் செய்ய வேண்டும். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. எது எங்க இருக்குது? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்றார்லவா? அதேதான் இங்க மாற்றம் அல்லவா, வேற ஒண்ணும் இல்லை. இடரை களையும் எந்தாய் போற்றி. இடருங்கிறது இங்க நமக்கு ஏதோ ஒரு சாத்துக்கு எல்லாமே புள்ள படிக்கலைங்கிறது அந்த மாதிரி இடம் இல்லை. இது பெருவிங்கிற இடர். இது முழுமையே நீக்க முடியாத பெருமான்
エンダイポティイサポティイサンイサンナエラーケンタレワンイサポティイレイバポティデーサパリンギンティラリーポティデーサパリンギンディアサムナウォリウォリポリンディアパリンギアプリヴァレーネルグモアズボリンディアパリンディアパリンディアパリンディアパリンディアパリンディアパリンディアパリンディアパリンセンダダルポーレイティレメニウムカーティーセカチェベナブリセンネルプマイルパンソナレインゲーデーサパリンギンティレレポーティーウォリフォルンディアパリンギンディアマーヘウンメアヘルポーニーワンアカムナレアンデソープングラーリングヴェルインゲラーセスマセルチューマーアルタマーソンデーサパリンジンティラレポーティー。ウォルトミレー。ウォルトミレー、サープサープザー。アディメールエネルギーラン。ティリランディレクラン。ティリランディレクラン。タンウォルトミレー、ティリランディレクラン。ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミヨン、ナミ

0: தானும் தண்ணீர் அணிந்திருக்கிறான், தன்னுடைய அடியவர்களுக்கும் தண்ணீர் இட்டுடுவான். ஆதலால் வெந்நீர் எப்படி இருக்கும், வெள்ள வெளியே இருக்கும். தேசப்பாளி இங்கின் திரளே போற்றி உடம்பினால் சிவப்பும் திருநீற்றினால் வெண்மையும் கொண்டிருக்கிற மீன். அதனால் தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி. இந்த அரசுங்கிறதுக்கு நம்ம இந்த அரசு கூடாது, ஞான அரசுன்னு வச்சுக்கணும். அந்த ஞான பேரரசு அர்த்தம் ஞான அரசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிதா போற்றி. விரைன்னா வாசனை, நறுமணம் பொருந்திய திருவடியா, நறுமணம் பொருந்திய திருவடி. கோரோன சுவாமிகள் அருமையா, இவங்கெல்லாம் அருமையான தெரியும். கடி ஏற்கும் புங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கும் நின்றருள். கடின வாசனை, வாசனை பொருந்தி அந்த நறுமணம் பொருந்திய திருவடியா முருகப்பெருமானுடைய திருவடி. இதெல்லாம் படிக்கிறோம். ஆகவே இங்கே வேலைசேர் சரண விகிதா போற்றி வேதி போற்றி. அது என்ன வேதி? வேதினா வேறுபடுத்தவன் அர்த்தம். என்ன வேறுபடுத்தவன்? சித்தாந்தம். கேவல நிலையிலே ஒண்ணுமில்லாத அந்த ஆணவத்தோடு கட்டுக்கொண்டிருந்த இந்த ஆன்மாவை இந்த உடம்பு முதலியவற்றெல்லாம் கொடுத்து சகல நிலைமைக்கு உண்டாக்கி இதன் வாயிலாக ஞானத்தை கொடுத்து ஞானம் முதிர்ந்தவுடனே இந்த உடலையும் நீத்து தன் திருவடியில ஆக்கிக் கொள்கிறான். அப்போ முதல்ல கட்டுண்ட நிலை ஆணவத்தோடு, அப்புறம் அந்த உடம்போடு கட்டுண்ட நிலை, இதை விடுத்து ஞானத்தோடு கட்டுண்ட நிலை. அப்ப ஆணவத்தில் இருக்கிற ஆன்மாவை ஞானத்தில் கொண்டு நிறுத்தலாம். எனவே வேறுபடுத்துகிறான். அப்படி வேறுபடுத்துகின்றவனாம் பெருமான். வேதி போற்றி விமலா போற்றி, விமலன் மலமில்லாதவன். ஆதி போற்றி, ஆதினா அவன் தான் முன்னவருக்கும் முன்னவனாக இருக்கிறான். அறிவே போற்றி கதியே போற்றி. கதின்னு என்ன தெரியுமில்ல? ஆன்மாக்கெல்லாம் செல்ல வேண்டிய இடம். சீக்கிரம் வீடு பேரு தான் வீடு அல்ல. ஆன்மாக்கெல்லாம் நாங்க போய் எங்க போயினு, நமக்கு என்ன கதி கடைசியில்? என்ன வீடு பேரு தான் கதி, மோட்சம். அது கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. அவன் கங்கை அணிந்திருக்கிறான். நான் அப்படி கங்கை அணிந்திருக்கிற பெருமான். உடையாய் போற்றி, என்ன உடையாய்? இந்த ஆன்மாக்களை எல்லாம் அடிமையாக உடையாய், அப்படி அர்த்தம். உடையாய்னா இந்த உலகத்தை உடையவனே சொல்லப்படாது, உலகம் என்னைக்கும் போறது. இந்த ஆன்மாவாகிய அடிவர்களை எல்லாம் தன் திருவடி கீழ் உடையாய் போற்றி. உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. கடையேங்கிற பாவம் தன்னை சொல்லுகிற, நமக்கு இருக்கிறதுலே கடைசியா நாள் என்னையும் நீ அடிமை கொண்டாய் என்று சொல்லுகிறது. ஐயா போற்றி அணிவே போற்றி. இங்க ஐயா போற்றின் போது இப்படி கூட சொல்லலாம். ஐ என்ன? வியப்பு. ஐ வியப்பாகும் தொல்காப்பி போச்சு போதெல்லாம். இப்ப ஐ என்ன? நான்கிறதா தெரியுது எனக்கு. ஏன் இந்த 300 வருஷத்துக்குள்ள இந்த பாடம் ஆகி போச்சு. ஐயனா நான் தான். என்ன சொல்ற மாதிரி மாப்போய் சொல்லி இருந்தார். 300 ஆண்டுக்குள்ள இருந்த போதே இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலேயத்துல மயங்கிட்டானே. ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா, இன்னொரு 200 ஆண்டு ஆங்கிலம் இருந்தானு வச்சுங்க, இங்க தமிழே இல்லைன்னு நம்ம ஆளு அப்படிதான். அங்க ஐயன்னா வியப்பு. வியப்புன்னா வியத்தகு பொருளாக இருக்கின்ற பொருள். என்ன வியத்தகு பொருள்? ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். எதனால அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்குது? ஐயா போற்றி, அடுத்தது அணுவேன்னு வருவதனால இவ்வளவு ஞானம் வரணும். இல்லைன்னா வேற ஐயான்னு சொல்லலாம். அப்போ அணுவாக இருக்கிறான். ஐ வியப்பு. என்ன வியப்பு? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் 7 திருமுறை. திருமுருகநாத சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேடுபறி செய்த அற்புத திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருப்புக்கொளியூர் அவிநாசி என்னும் திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை வரவழைப்பதற்காக அவிநாசி பசுபதீஸ்வரரையும் காலனையும் முதலையையும் வரச் சொல்லி அருளிய திருப்பதிகம், முதலை உண்ட பாலகனும் வந்தான். அந்த அற்புத திருப்பதிகம் பண் குறிஞ்சி 7 திருமுறை திருச்சிற்றம்பலம்.

திரு கொடிமாட செங்குன்றூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் வெந்த வெண்ணீரணிந்து பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை திருச்சி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். தலைப்பு: சிவனை நினைந்தவர். பாடிப்பவர்கள்: ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேஸ்வரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேஸ்வரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்செம்பொன் பள்ளி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவாவடுதுறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கண்டியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: திருப்பள்ளி எழுச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு ஒருவழித்தனத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சேதிராயர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இலிங்க புராணம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் லிங்க புராணம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை அதிரா அடிகள் அருளி செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணிக் கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

புலவு கமழும் அடற்கழு படையவல் மதலை மாமதல் துவல்ய கதனுடை கடதடக்க போலத்தோர் இடமறுப்பு கரண்டக உதரத்து முரழ்தரு குழவீத்தல் சேவ

சிமயத்து நீசை வாரிச் செல்வல் மகள் மகள் மொழியே மொழியில் மறை முதலே முல்லையலத்தேர கழிய வருள் பொருளே கண்ணே தெளிய கலாலயலே எங்கள் கணபதியே.

மதங்கல்ல செம்மலவல் சோவையில் உய்ய வளர்கின்றதே வளர்ந்தரு கவட்டில் கிளருடி

0: மதலை வாழ் மதிய கொள்வே
1: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
4: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
3: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: வாழ்த்து.

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் வியாழக்குறிஞ்சி இரண்டாம் கட்டளை இன்குரல் இசைக்கெழும் என துவங்கும் திருப்பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி மூன்றாம் கட்டளை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என தொடங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் வியாழக்குறிஞ்சி 4வது கட்டளை, திருவிராகம் நடைமறு திரிபுரம் என துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல்கள். பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: 7 திருமுறை என்பது சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனே சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமா, சிவனுடைய உருவம்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பேசப்படுகிறது. பெரிய புராணம் அதற்கு ஆதாரமும் சொல்லுகிறது. ஆமா, அவர் கேரளாவில் இருக்கிற மன்னனுடைய அரண்மனையில் உட்கார்ந்துட்டு ராஜபோகம் அனுபவிச்சு, தங்க பலக ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு கஸ்தூரி கலவம் அணிந்து விட்டு அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வேடிக்கைய கண்ணு பார்க்குது, மனக்கண் எங்க இருக்கு தெரியுமா இவருக்கு? திருவாரூர் சிவனட்டு. திருவாரூர் சிவனட்ட இருக்கு. ஒரு பதியன் சொன்னார், எத்தனை நாள் ஆரூரில் சிவனை மறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். எந்திரிச்சு விட்டார் சவாரி. இந்த ராஜபோகம்னா அவருக்கு கண்ணு கேப்படல். திருவாரூருக்கு புறப்படுறார். அப்ப சொன்ன பதியம்,

போகம் திரும்பும் புணர்ப்பானே மறக்கலு மாமே. பிள்ளையன் பிழையைப் பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர படிப்பான்.

அடிச்சார். நேர திருவாரூர் எங்க ராஜபோகத்துல இருக்கிறவருக்கு எந்த நினைப்பு பாத்தீங்களா? முத்தர் மனம் இருக்கும் மோனத்து. அடுத்தது எட்டாம் திருமுறை என்று சொல்லப்படுவது ஆண்டவனே கையினால் எழுதி கொண்ட திருவாசகம். ஆம், திருவாசகத்துக்கு ஒருவார், ஒரு வாசகத்துக்கும் ஒருவார் என்பது நம்ம நாட்டு மொழியில உண்டு. அதிலிருந்து ஒரு திருப்பாடல் ஆண்டவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கடையவனே கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, கடையவனே கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டிருந்து கொண்டாய் விரல் வேங்கையின் போல் உடையவனே, மண்ணும் உத்தர கோதமங்கைக்கு அரசே கடைய

ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா என்று ஒரு பகுதி. திரு இசைப்பா என்றே ஏற்பது. தேவாரத்தை போன்ற பண்கள் இருப்பது அதுக்குத்தான். அதில் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்பது ராஜராஜ சோழனுடைய புதல்வன் கட்டிய கோயில் என்று சொல்லுவார்கள். அங்கே பாடிய கருவூர் தேவருடைய திருவிசைப்பா. கருவூர் தேவருடைய சமாதி தஞ்சாவூர்ல இருக்கிறது, தஞ்சை கோயிலின் பின்புறம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலே ஒன்று அவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சாட்சரத்தை நீ சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லுகிறார் சுவாமி. அற்புத தெய்வம், சிவனை சொல்லுகிறார் அற்புத தெய்வம் அப்படின்னு. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ, இதை விட ஒரு தெய்வம் ஒண்ணு உண்டா தெரியுமா உனக்கு? கிடையாது சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்பொழு தன்னை அஞ்செடுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் மனை முலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே என்பது என்ன பொருள் கேட்டா, நமது மூதாதையாகிய கருவூர் தேவர் நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டால் உனக்கு இதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிறார் சுவாமி. ஆமா, ஒன்பதாம் திருமுறையில் பல்லாண்டு என்று ஒரு

பின்னை துறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுமே பல்லாண்டு கூறுமே. இதுல ஒரு இசை நயம், இசைக்குறிப்பு என்ன தெரியுமா, இந்த திருவிசைப்பா முழுதும் ஆனந்த பைரவில தான் பாடுவது என்று பண்டைய வழக்கம். ஆமா, என்ன காரணம் உங்களுக்கு கேட்டா, ஏ இந்த இரு திருவிசைப்பாவனை பாடிவிட்டேன்னா உனக்கு ஆனந்தம் கிடைக்குமடா என்பது பொருள் என்று நான் நினைக்கிறேன். அந்த அதுலதான் ஒரு பகுதி இந்த பல்லாண்டு என்பதும். அடுத்தது பத்தாம் திருமுறை என்பது திருமூலர் திருமந்திரம். 3000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாடும், சிவசிவ என்கிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதான், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை என்று எண்ணிவிட்டாலும் ஏதேனும் ஒரு இலையத்தில் இல்லி அவனுடைய தலையில் வைத்து விடு, அவனுடைய திருவடியில் வைத்து விடு. ஆமாம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பழைய காலத்தில் ஒரு படம் இருந்தது, இந்த பசுவினுடைய படத்தை போட்டு இந்த பசுவினுடைய உடம்புல எந்தெந்த பாகத்துல என்னென்ன தெய்வம் இருக்கிறது அப்படின்னு. நான் இந்த பஞ்சாட்சரம் உபதேசம் கேட்டுக்கிட்டாரு சொன்ன ஒரு நண்பர், அவரை வந்து இந்த அர்த்தநாரி சில படம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். இந்த இருவனுடைய திருவடியை சிந்திப்பது அந்த அர்த்தநாரி சில வடிவம் என்று நான் நினைத்து போட சொன்னேன். அவர் வீட்டுல இன்னொரு படம் இருக்கு, இந்த பசுவினுடைய உடம்புல என்னென்ன தெய்வம் இருக்கிறதுன்னு, அதையும் படம் போட்டு குடிய என்று நான் சொன்னேன். எப்பாவது ஒரு தடவை அவர் செய்வார், நாம பெற்றுக் கொள்வோமாக. அந்த பசுவுக்கு ஒரு புல், ஒரு குடி புல் கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் திருமுறை திருமந்திரத்தில். பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற சாணம், மூத்திரம், பால், நெய் எல்லாம் சாமியுடைய திருமுடிக்கு போகிறது. ஆமா, அந்த பால் போகலாம், தயிர் போகலாம், நெய் போகலாம், அவருடைய பசுவினுடைய மலம் கூட, அந்த சாணம் கூடவா சாமிக்கு திருமுடிக்கு போறது, அந்த சாமியுடைய மூத்திரம், அந்த பசுனுடைய மூத்திரம் கூட சாமிக்கு. அதுக்குதான் பஞ்ச கவ்யம் என்று சொல்லுகிறார்கள், அஞ்சாடு சென்னி என்று வருகிறது, சிவனுடைய திருமுடிக்கு போகிறது அது. அதனால்தான் பசுவை நம்ம வீட்டுல வளர்க்கிறது ஒரு பெரிய புண்ணியம் என்று சொன்னார்கள்.

சுத்தமாத்தான் பேசேன், அன்போடுதான் பேசேன், விழுந்து புடுங்காத அவனை போய். கனியிருப்ப காய் கவர்ந்தத்து என்று சொன்னார் பெரியவர். இனிய உளவாக இன்னாத குரல் அது வேற. சரி, கனியிருப்ப காய்கவர் இதமாத்தான் பேசும். அடுத்தது பதினோராம் திருமுறை என்பது ஒரு தொகுப்பு நூல். அந்த தொகுப்பு நூல்ல முதல்ல இருப்பது ஆலவாய்ச்சிவன் அருளிய தமிழ்ப்பாடல். வேதத்தையும் ஆகமத்தையும் சிவன் அருளி செய்தான் என்று வருகிறது. இந்த தமிழ் பாட்டையும் அவன் அருளி செய்திருக்கிறான். மதுரையிலே கோயில்ல பாட்டு பாடிக்கொண்டிருந்திருக்கிறான் பாணபத்திரன் என்று ஒருவன். அவன் வறுமை, சோத்துக்கே திண்டாட்டம், துணிக்கு திண்டாடி இருக்கிறான் அந்த மகான் பரமசிவன். தினந்தோறும் சில காசுகள் கோயில் இருக்கிற சில பாத்திர பண்டங்களை எடுத்து கொடுத்திருக்கிறான் போல இருக்கிறது. அப்படித்தான் திருவிளையாட புராணத்தில் வருவதாக எனக்கு நினைப்பு. கொடுத்து கொடுத்து பார்த்தான், நம்மளால முடியாதுரா. சேரனுக்கு ஒரு பத்திரம் எழுதி ஒரு முகவு எது எழுதி கொடுத்தார். கைச்சு இத கொண்டு வருகிறான். இவனுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுத்து அனுப்பாது, மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே அப்படின்னு எழுதிவிட்டார். நிறைய பொண்ணை கொடுத்து இங்க அனுப்பிச்சு விடாதன, நான் பாட்டு கேட்கணும். அவன்டா நல்லா பாடுவான், அதனால அங்கேயே வச்சுக்காத, நிறைய பொருளை கொடுத்து இங்க அனுப்பிச்சு விடு அப்படின்னு எழுதி கொடுத்தார். இதை எடுத்துக்கிட்டு அங்க போனார் அவர். அவர் என்ன தெரியுமா, அந்த சேரமான் பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா, பண்டாரத்தை திறந்து விட்டு இந்த பண்டாரம் உம்மது எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாராம். ஆண்டவன் கொடுத்த கைச்சீட்டு இருக்கிறதே அவரிடம் இல்லையா? ஆமா,

பதிமிசை நிலவு பால் நிலவரு சிறகு அன்னம் பயில் பொழில் அளவாயின் மன்னிய சிவன் ஞான் மொழி தருமாற்றம். கடிதம் என்னமா எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா, முதல்ல தன்னை சொல்லிட்டாரு, நான் எழுதின கடிதம் இது அப்படின்னு. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் அளவாயின் மன்னிய சிவன் ஞான் மொழிதரு மாற்றம். பருவக் கொண்மு படியன பாவரர்க்கு இம்மழையைப் போல அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்கிறியாமே. மழை ஏதாவது பார்த்தா பெய்யுது, அவருக்கு பெய்வோமா இவருக்கு பெய்ய வேண்டாமான்னு இல்ல, அந்த வீடு பெய்யிருக்கு. பருவக் கொண்மு படியன பாவரர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிவுரை குலவிய குடைக்கு செருமா உழைக்கும் சேரலன் காண்க. நான் உனக்கு எழுதினேன் பாரு, இத என்ன செய்யணும் தெரியுமா, பண்ப பருவக்குண்மு படியனப்பாவருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உழைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்வையில் பானபத்திரம் தன்போல் என்பார் அன்பம். நீ என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துகிறியாதோ அதே மாதிரி இவனும் என்கிட்ட அன்பு செலுத்துகிறான், நல்ல பாட்டுக்காரன். பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பார் அன்பம் தன்பால் காண்பது கருதி போன்றனன் உன்னை பார்க்க வருகிறான். என்ன செய்யும் தெரியுமா, நீ தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. நிறைய பொருளை கொடுத்து நான் பாட்டு என்ன பெரியமா கேட்பேனே, எனக்கு பாட்டு வேணுமே அனுப்பிச்சுடு அப்படின்னு இருக்கு. பண்டாரத்தை திறந்து விட்டு எல்லாம் உம்மது, என் உடமையெல்லாம் உன்னது, நானே உன் அடிமை எடுத்துக்கொள்ளும். நான் என்ன பண்ணிருப்பேன், அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என் சின்ன புத்தி என்ன விடுமா, விழுந்து கும்பிட்டு நீ கொடு நிறைய பொருள் கொடுத்து இங்க அனுப்பிச்சான் என்று வரலாறு. பாட்டுக்காரனுக்கு எப்படி கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா, பாட்டு கேட்கறது தான் விருப்பம் அவனுக்கு. பாட்டுக்காரனை இந்த பாமர மக்களும் பார்க்கும், பரமேஸ்வரனும் பார்த்தான். அதான் கோயிலுக்கு போய் ஒரு பாட்டு சொல்லிவிடு இல்லையா, ஓம் நம சிவா என்ன கூப்பிட்டு விடு என்று. ஆக அது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை என்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம், அற்புதமான புராணம். இந்த பெரிய புராணத்துல ஒரு வரி உலகெலாம் அப்படிங்கிற ஒரு வரியை ஆண்டவன் எடுத்து கொடுத்தான். அந்த ஒரு வரிக்கு 3 நாள் பொருள் சொன்னாராம் வள்ளற் பெருமான், 3 நாள் சொன்னாராம் கடவுளே. அப்புறம் உலகெல்லாம் 3 நாள் சொன்னா அப்புறம் எல்லாம் என்பதற்கு என்ன பொருள் சொல்றது, உலகெல்லாம் உணர்ந்து

0: இப்படி 12 திருமுறையும் ஆண்டவனுக்கு முன்னே விண்ணப்பம் செய்ய வேண்டியது சைவருடைய கடமை. நம பார்வதி பதயே. கடவுள் இன்றைக்கு 12 திருமுறை ஓதுவது எப்படி என்று உங்களுக்கு முன்னே நான் பாடி காட்டினேன் என்ற அளவோடு நாம் எல்லோருமாக சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருமுதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வண்ணமா என்று சொல்லுகின்ற கொல்லி பண்பரியமும் அங்கே பாடப்படுகிறது.
3: திருமுதுகுன்றம் வண்ணமா மலர்கொடு பண் கொல்லி.

புறனார் உள்புலே தோலினார் மேலிமே நீரனார் நிறைவுணல் தடையனார் நிகழ்விடம் தேரலார் பொழிலணி திருமுது குன்றமே உரையினான் உருவருள் ஆயினான் முகையொடு பிறையினார் குன்றை தேர் தடையினார் மேவிடம் உரையினார் ஒலியன ஓங்கு முத்தாருமே திரையினார் எரிபுனல் திருமுது குன்றமே கடியவாயினகுரல் கழித்தினை பிழிரவோர் இடிய வெங்குரலினோடாழிதென்றிடுநெறி வடியவாய் மழுவினல் மங்கையோடு அமர்விடம் தெடியதார் புறவணி திருமுது குன்றமே காலமார் கரையின் ஈர் உரிவையார் பெரியதோர் வானமார் மதியினோடு அறவர்தா மறுவிடம் ஊனமாயினபிணி அவை கொடுத்து உமையொடும் தேனமார் பொழிலணி திருமுது குன்றமே வஞ்சர்தாம் மலர்கொடு வானவர் வணங்கிட பெஞ்சோலார் வேடரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சோலாள் உமையோடும் அமர்விடம் அணிகளை செஞ்சோலார் பயில் தரும் திருமுது குன்

0: பாடினார் பல புகழ் பரமனார் இணையடி ஏடினார் பலமிசை அயனுமால் இருவரும் தேடினார் அறிவோனார் திருமுது குன்றமே மாசுமை தூசு கொண்டு உழல் தமிழ் தாக்கியர் பேசுமே உள்ள வல்ல பேணுவேர் காணுமே வாசமார் தருபொழில் வண்டினம் இசை செய்ய தேசமார் புகழ்மிகும் திருமுது குன்றமே திண்ணினார் புறவணி திருமுது குன்றரை நன்னினான் காழியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினான் இறைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே.
1: சித்தம்பரம் இம்மையும் இங்கே அப்படிய பதியம் வண்ணமா மலர்கொடு வானவர் வழிபடன் வண்ணமா மலர்கொடு அது மலர்களில் ஒரே விதமான மலரை எடுத்து வழிபாடு செய்யறதில்லை பல்வேறு விதமான மலர்களை எடுத்து வழிபாடு செய்வது காரணம் அதற்கென்றே அது மாதிரி பூங்கா அமைத்து அதற்கென்றே பெருமானுக்கென்றே வரிசையுள்ள அல்லவா இப்படி நல்லா வழிபாடு செய்ததில் 63 அடியவர்கள் யார் ஒருவர் மலர் வழிபாடு செய்ததில் மலர் வழிபாட்டையே பெரிதும் செய்து வீடு பேரடைந்தவர் முருகநாயனார் அல்லவா இது நேர நாயன்மார்ல இந்த மாதிரி வந்து மலர் வழிபாடு செய்தவர் ஆனா இன்னொரு வரலாறு ஆனா அதுல ஒரு அடியவர் மலர் வழிபாடு செய்தவர் ரொம்ப அருமையா நினைந்து பூக்கொள்ள எடுத்து வழிபாடு செய்தவர் அது யாரு இது நேரடியான ஒரு நாயன்மார் செய்தது முருகநாயனார் பிறருடைய வரலாற்றுல ஆனா ஒருவர் வழிபாடு இந்த மாதிரி மலர் எடுத்து வழிபாடு செய்ததா இருக்குது எரிபத்த நாயனார் அவர் அந்த அதுல வந்து யார் செய்தார் அந்த மாதிரி வழிபாடு செய்தது யார் அவர் பேர் என்ன
2: சிவகாமி ஆண்டார்
1: சிவகாமி ஆண்டார் பார்த்தீங்களா எனவே முருகநாயனார் வரலாற்றுல நேர அவரே மலர் எடுத்து வழிபாடு செய்தவர் எரிபத்தர் வரலாற்றுல சிவகாமி ஆண்டார் மலர் எடுத்து வழிபாடு செய்தவர் 63 நாயன்மார் வரலாறு அத்துப்படி ஆயிடுவானாமா எங்க எது கேட்டாலும் ஏதேனும் சந்தேகம்னா சிவகாசியில போய் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியாக வழிபாடு செய்தவர்கள் இங்கே வண்ணமா மலர் கொடு பல்வேறு நிறங்களை கொண்ட மலர்களை எடுத்து வழிபாடு செய்வார்களாம் அப்படி வானவர் வழிபட அன்னலார் ஆயிழையாரோட அமர்விடம் விண்ணல்மா மழை பொழிந்து இழிய வெள்ளறிவிசேர் தின்னலார் உறவணி திருமது குன்றமி இப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியாரோடு கூட வழிபாடு செய்கின்றவருடைய இடம் திருமது குன்றம் அப்படின்னு இப்படியாக அதுல நிறைய போயிருக்கார் கடைசியா நம்ம முடிப்போம் இல்லைங்களா தின்னினார் புறவணி திருமுது குண்டரை நன்னினால் காடியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினால் இறைந்து மாலையும் எழுமா பண்ணினார் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமி அப்படின்னா இந்த திருமுது குண்டத்தை பாடிய ஞான சம்பந்தனுடைய பதியங்களை பாடுகின்றவர்களுக்கு பாவம் மேலும் வராது எப்பொழுதும் புண்ணியமே கிடைக்கும் சிவபுண்ணியமே கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி திருமுது குண்டத்தை பாடுகிறார் இன்னைக்கு பதிய நம்முடைய எண்ணிய பதியங்கள்ல திருமுதுகுன்ற பதியம் மட்டும் 7 பதியங்கள் அதனால் இந்த 7 பதியம் இருப்பதனால என்ன பண்ணார் சேக்கிரா பெருமான் இப்ப பாருங்க அது மட்டும் சொல்லி முடிச்சிடுவோம் இன்னைக்கு அமைப்பில் ஆமா தாழ்ந்தெழுந்து முன் முரசதிர்ந்தெடும் எனும் தந்தமிழ் தொலை சாத்தி வாழ்ந்து போந்து அங்கன் வளம்பதி அதனிலை வைகுவார் மணிவெற்பை சூழ்ந்த தன் புனல் களவு முத்தாரோடு தொடுத்த சொல் தொடைமாலை விழுந்த காதலால் பலமுறை விளம்பிய மேனினார் சில நாட்கள் எனவே ஞானசம்பந்த பெருமான் இது மாதிரி பல பதியங்களையும் பாடி சில நாட்கள் திருமுது குண்டத்தில் தங்கியிருந்தார் என்று நம்முடைய சேக்கிரா பெருமான் சொல்றார் எனவே நான் முன்னே ஒரு குறிப்பு சொன்னேன் அதெல்லாம் பின்னால எடுப்போம் இந்த மாதிரி ஒரு பதியில சில நாட்கள் தங்கிய பதிகள் எவை அப்படியே வழிபாடு செய்து கொண்டே போன பதிகள் பல ஆனா சில பதிகளில் தான் தங்குற அப்படி தங்கிய பதிகளிலே நம்முடைய திருமது குன்றம் விருத்தாஜலம் ஒன்று அதனால நாம எங்கேயாவது வழிபாடு செய்வதற்கு போகணும்னு வச்சுக்கோ அந்த பக்கத்துல வழிபாடு போட்டுட்டோம்னா எங்க தங்குறதா வைக்கணும்னா விருத்தாஜலத்தில் தங்குறதா வைக்கணும் ஏன் ஞான சம்பந்தர் 7 நூற்றாண்டுல இங்க தான் சில நாட்கள் தங்கினா ஏதோ அந்த புண்ணிய நாம இன்னைக்கு ஒரு இரவு தங்குறோம்னு சொல்லணும் எனவே நாம் வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி போனா எங்க அடியவர் ஒரு நாளைக்கு மேல 2 நாள் தங்கினாங்களோ அந்த இடத்துல போய் தங்கணும் அந்த உணர்வோடு தங்கணும் ஏயா நீங்க என்ன ஏன் திருமது குண்டத்துல போய் தங்கினீங்க விருதாவில் தங்கினீங்க அல்லவா ஏன் சேஜா தோப்புல தங்கறது நீ ஒண்ணுடா சேஜா தோப்புல எவையா தங்கினா நம்முடைய அடியவர்கள் போனாங்களா திருமுதுகுண்டம்னா ஞான சம்பந்தர் பல நாட்கள் தங்கினார், அங்க நாங்க ராஜர் தங்கணும்னு சொல்லணும். ஆகவே திருமுதுகுண்டத்தில் சில நாட்கள் தங்கினார் என்றார். அவர் சில நாட்கள் தங்கினாலும் நம்ம இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் தங்க போறோம். எங்க? திருமுதுகுண்டத்துல. நாளை காலை 9:30 ஞான சம்பந்தரோடு மீண்டும் அவருடன் புறப்படுவோம். சொல்லவா? எல்லாமல்ல பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் விளங்க வேண்டும். இன்று ஏற்று போற்றுகின்ற நம்முடைய இந்த திருக்குடும்பத்தாருக்கு மேலும் பல நலங்களும் எல்லாம் அவர்களுக்கு உளவாகி வர வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பை செய்த நம்முடைய ஐயா அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களுக்கும், போதாமூர்த்திகளுக்கும், கேட்ட தாய்மார்கள், நம்முடைய ஆடவர் பெருமக்கள் எல்லோருக்கும் இன்று
0: வழங்கும். மேலான வடமொழியும் தென்தமிழும் வரைகள் நான்கும் ஆனவன்கள் ஆனைந்தும் ஆடினான்கான் ஐயன்கள் கையில் அரலேந்தி ஆடும் காணவன்கள் காணவனுக்கு அருள் செய்தான்கள் கருதுவார் இதயத்தில் கமலத்து ஊறும் தேனவன்கள் சென்றடையா செல்வன் தான்கான் சிவன் அவன்கள் சிவபுரத்தேயம் செல்வம் தானே சிந்தனை நிந்தனக்காக்கிய நாயினே தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கியே வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலேயே மலையே உன்னை தந்தனே செந்தாமரை காடனைய மேலி தனிச்சுடரே இரண்டும் இது தனிய நேர்க்கே என்னை உன் பாதபங்கயம் பணிவித்து என்பேரா முருக எடி வந்து எனக்கே உன்னை என்பால் வைத்து மெய்யான்று நிறைந்த மொழிந்த உன் சுடரே என்ன முன்னை என் பாச

ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிவுடையாதிரையினாள். நாராயணனுடன் ஆன்முகன் அங்கி இரவையும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்து நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே அண்ணலேனை ஆண்டு கொண்டருளிய முதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணீரால் திரைக்க இலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தாய் சிற்றம்பலம்.

சமயம் வேறு இல்லையே. அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனோ நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமோ திருவாசகமோ உய்வே தரற் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே பரசமய கோளரிய பாலராவாயனை பூம்படலம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானே தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர் தங்குல தீபத்தே விரவி எமையாளுடைய வென்றி மழை இளங்களிற்றே விரும்பி வாழ்வாய திருமுறையே சைவ நெறி கருவோதம் செந்தமிழின் சீர்சால் வேதம் திருமுறையே கையில எண்கள் சிவபெருமான் செவிமடுத்த செழும் தேன்பாக ஆகும் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வநூல திருமுறையே சொக்கேசன் மதிமலி வாய்மலன் தருளும்

அடங்கும் இடம் கருதி நில்தீரில்ல அடிகள் அடி நிழற்கு ஆளாமண்ணோ கிடங்கு மதிலும் துலாவியங்கோ கெழுமனைகள் தோறும்

பாடனை மாடம் தொழு மின்களே பிறத்தல் ஜிவை பிரிய பிரியாத பேரின்பத்தோடு அணி நேர மேலுலகம் எய்தலூரில் அறிமில் குறைவில்லையானேருடைய மணி நீல கண்டம் உடைய பிறார் மலைமகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே தானாளும் வாழாளும் தோற்றம் ஜிவே சலிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை ஆனேருடே பூமான் அலங்கல் இலங்கு கொன்றே புனல் பொதிந்த புந்தடையை நான் உறையும் தூமான் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே ஒன்றும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் மான்றே மனங்கருதி நின்றீரெல்லாம் மனம் தெரிந்து மண்ணில் மயங்காது நீர் மூன்று மதில் எய்த மூவாச்சிலே முதல்வர்க்கிடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே மயல் தேர்மையில்லாத தோற்றம் இவே மரணத்தொடுத்து அழியும் ஆராதலால் வியல் தீர மேலுலகம் எய்தலுரே மிக்கொன்றும் வேண்டா விமலஞ்சிடம் உயர் தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாளும் அடிபரவல் சேர் துயர் நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பன்னீர்மை குன்றே செவி கேட்பிலா பட நோக்கில் கண்பவளன் நிற நன்னீர்மை குன்றே திரை தோலோடு நரை தோன்றும் காலம் நமக்காதல் முள் புன்னீர்மை துன்ற புறம் தோன்றுநல் புனல் பொதிந்த புந்தடையை நான் உறையும் தொல்நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே இறையுன் துகளோடு இடுக்கண் செய்து இழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் நிறையுண் நெறி கருதி நின்றீரெல்லாம் நீழ்கழலினாலும் நினைமின் சென்னே பிறை சூழலங்கள் இலங்கு கொன்றே பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பல்வீழ்ந்து நாத்தளந்து மெய்யில் வாடே பழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் இல் சூழிடங்கருதி நின்றீரெல்லாம் இறையே பிரியாதெழுந்து போதோ.

செய்தார். காதலியும் தானும் கருதி வாழும் தொல் சேர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே நோயும் பிணியும் அருந்துயரமோ நுகருடைய வாழ்க்கை ஒழியத்தவோ வாயும் மனங்கருதி நின்றீரெல்லாம் மலர் விசையனான் முகனும் மண்ணும் விண்ணோ தாயடே அளந்தான் காண மாட்டா தலைவர்க்கிடம் போலும் தன் சோலை விண் தோயும் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பகடோர் பசி நிறைய நோய் வருதலால் பழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவா முகடோர் மயிர் கடிந்த செய்கையாரோ மூடு துவராடையரும் நாடி சொன்ன திகழ் தேர்ந்த பொய் மொழிகள் தேர வேண்டா திருந்திழையும் தானும் பொருந்தி வாழும் துகள் நீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே தூங்கானை மாடம் தொழுமின்களே மன்னார் முழவதீரும் மாடவே தேவயற்காழே ஞான சம்பந்தன் நல்ல மன்னார் முழவதீரும் மாடவே தேவயற்காழே ஞான சம்ப

அம்மையார் கண்ணார்கள் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் கண்ணார் கடல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும்

0: சிற்றம்பரம் எல்லாமல்ல இறைவனுடைய திருவிழை சரிமேற்கொண்டு நம்முடைய சிவகாசியில் சிவனடியார் அறநெறிக்கழக சார்பிலே திருமறை முற்றுவதல் இன்றைய அமைப்பிலே இரண்டாவது முறையாக இரண்டாம் நாளாக நடைபெற இருக்கின்றது. இதற்கு எல்லாமல்ல பெருமானுடைய திருவிழா தான் காரணம். ஆதலாலே பெருமானுடைய திருவிடிகளை மனமொழிமைகளால் வணங்கி இந்த மாதிரி ஒரு அறநெறிக்கழகத்தை தோற்றுவித்து இதன் வழியாக திருமறை முற்றுவதல் செய்ய வேண்டும் என்று அந்த திருவுள்ளத்தை கொண்டிருக்கிற பெரியவர்கள் நம்முடைய டாக்டர் அவருடைய அன்னையார் அவர்கள் அவர்களை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் திருமுறையினுடைய சிவகாசியிலே மிக அருமையாக இது மாதிரி முற்றுவதலை நினைய வேண்டும் என்றும் அவர் உள்ளத்தில் இப்படி பெருமான் தேவர்கள் அப்படி உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறார். எனவே அந்த அருமையான உள்ளங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருக்கோவிலில் இங்கே நடத்துவது மிகச் சிறப்பு என்று கருதி திருக்கோவிலில் எப்பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்முடைய கோயில் நிர்வாகத்தில் அன்பிற்குரிய பாண்டியன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று நம்முடைய மருத்துவரையா சொன்னார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த சார்ந்திருக்கிற நிர்வாக அத்தனை குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமைப்பாட்டை மிக அருமையாக வந்து ஓதுக நம்முடைய திருமறை விண்ணப்பம் செய்கின்ற ஓதாமூர்த்திகளுக்கு வணக்கம் கூறி இதை பயன்படுத்தி கேட்டு வர வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற இங்கே மாதர் கழகங்கள் மிக அருமையாக இருக்கின்றன அல்லவா. சிவகாசியில் ஒரு பெரிய தனிச்சிறப்பு தாய்க்குளங்கள் மிக அருமையாக வந்து போற்றி கேட்பது என்பதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வேறு என்ன செய்ய முடியும், எங்கேயும் சொல்லிட்டு வரோம் அப்படிங்களா ஐயா? ஆமாம் அப்படின்னா திருமறை மற்றவெல்லாம் சிவகாசியில் தாய்க்குளங்கள் அதுவும் கையில் எழுத்தாணி வைத்து கொண்டு முக்கியமாக நான் குறித்து கொண்டு என்னென்னவெல்லாம் செய்கிறார் என்று நாங்கள் வெளியில் சொல்லிட்டு தான் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லும் இல்லை. ஆனால் திருமறை மற்றவதில் இவ்வளவு பெண்கள் வர முடியாத இடம் எங்கும் இல்லை. யாரும் கண்ணீர் படக்கூடாது ஆண்டவன் கந்திஷ்டி பெற்ற போது. அதனால் அப்படி இல்லாமல் பெருமானுடைய திருவள்ளினாலே இது நீடுகூடி வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா கடங்களும் இங்கே இருக்கின்றன. எல்லாம் மாதரை சார்ந்து அமைந்திருக்கின்றன. ஆனால் அப்படி சார்ந்திருப்பதனால ஆடவர்கள் அதில் கலக்கலே நடத்தமில்லை. இந்த மாதிரி மாதரில் ஈடுபடுவதற்கு எந்தவித தடையோ எந்தவித அமைப்போ இல்லாமல் துணையாக இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் ஆடவர்கள் வெண்டில் அத்துணை பேருக்கனுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வெளிப்படுத்த முடியும். ஆமாம், திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கின்ற பொழுது தாய்க்குளம் தாய்க்குளத்தை இவன் இவன் இந்த 20வது நூற்றாண்டில் உயர்த்துறேங்கிறான். நம்முடைய முன்னூறு நெத்துவனும் பாருங்க வரப்புகிறேன்னு சொல்லி ஒரு அம்மா சொன்ன வாழ்த்துக்கு இனியா வேற யாரும் இது வரைக்கும் வாழ்த்துனதில்லை தாய்க்குளம். அதனால் பெண்டி ரொம்ப மிகச்சிறப்பு அல்லவா? அது யார் சொன்ன சொன்ன ஐசுமா ஐசுல ஒன்று வேண்டியது நமக்கு அல்லவா? இயல்பை சொல்லணும், உண்மையை உண்மையை சொல்லணும். அது போல திருவள்ளுவர் சொன்னார், உனக்கு வீட்டில் மட்டும் அம்மா அமைஞ்சிட்டானா நீ தாண்டா ராஜா அப்படின்னார். சாமி அதுதான் கொஞ்சம் தகராறுனார். எடு பிச்சைன்ட்டு இல்லது என் இல்லவள் மாண்பானான். வீட்டில் அப்படி அமை உங்கள் மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு என்ன இல்லது என் ராஜாப்பா? அமெரிக்காவில் இருக்கிற 5வது 20வது மாடியில் இருக்கிற மாதிரி பண்ணார். அங்கே தான் சாமி கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னார். உள்ளது என் இல்லவள் மகனாக உனக்கு ஒன்றும் இல்லை போறான்ட்ட எடுறா ஓட்ட கையில் எடுத்துக்கிறேன். ஆகவே வீட்டுக்கு இல்லறத்துக்கு சிறப்பு யார்? தாய்க்குழந்தை. அதனால் நம்முடைய டாக்டர் யாரும் கூட அவர்களுக்கு அப்படியே இருக்குது. இப்படியே நீங்கள் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே வெளிப்படுத்தி பிள்ளைகளையும் அப்படி கொண்டு வந்து வாப்பா ராஜா நல்லதெல்லாம் கேளுடா அப்படின்னு சொல்லி தம்பியெல்லாம் அழைச்சிட்டு வருவேன். அப்புறம் அப்படியே அவங்களையும் ஏனுங்க வேலை தான் இன்றைக்கி இருக்குது நீங்களா ஒரு நாள் தான் ஒதுக்குவோமே வந்து பாருங்க நல்லவா ஏதோ நீங்களும் எங்களுக்கு கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அப்படி மெதுவாக கொண்டாந்து பார்க்கணும். ஆட்சி சிவகாசியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திரையெல்லாம் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லா அலங்காரமாக சிவலோகமாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்திருக்கிற திரள் பார்த்தா இன்னும் தாண்டி இருக்கணும்னு கொஞ்சம் அப்படியே தூக்கி இப்படி விட்டுடணும் இல்லைங்களா வச்சு அப்படி இருக்கணும். அது மாதிரி இவையெல்லாம் வர வேண்டும் என்பதுதான் இதை நிறுவிய பெரியவருடைய திருவுள்ளம். ஆதலால் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பெருமானுடைய தேவர்கள் கை கூட்டி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த 2வது நாள் முற்பகல் கோயில் நாம் நினைக்கிறோம் இந்த அருமையான முற்றோதலை இந்த 2வது திங்களிலே ஏற்று செய்கின்ற நம்முடைய பெரியவர்கள் அன்பிற்குரியவர்கள் பாராட்டுதற்குரியவர்கள் ஏஎம்எஸ் கணேசன் ஏஎம்எஸ் விஜயகுமார் அவர்கள் இருவரும் அமரராக ஆனாலும் அவர்கள் குடும்பத்தவராக இருக்கிற நம்முடைய அன்னையார் அவர்கள் திருமதி சரஸ்வதி கணேசன் அவர்கள் இதை மிக அருமையாக நம்முடைய தமையாருடைய குழந்தைகள் எல்லாம் சேர மிக அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த அருமையான பணியோடு கூட சிவராத்திரி பணி இந்த திருக்கோவில் பணி மற்ற கல்வி பணி இவற்றையெல்லாம் மிக அருமையாக செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினர் அத்துணை பேருக்கும் சிறப்பாக நம்முடைய சரஸ்வதி கணேசன் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இரண்டாம் நாள் சிந்தனையாக இந்த முற்றோதலை நினைவுபடுத்துகிறோம். இப்போ நேற்று நாம் எல்லாம் ஒரு ஓரிரவு எங்கே இருந்தோம் மறந்துடணும் சிவகாசிங்கிறத, அதெல்லாம் ஓரிரவு எங்கே இருந்தோம். அதனால் திருமது குண்டத்தில் யாரோட ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அடியார் தென்னிலகண்டன் யாழ்ப்பாணம் மறந்துடாங்க. தென்னிலகண்டன் அவர் அடிவில் ஒரு வரலவா தென்னிலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சொல்லாமல் மனைவியார் அப்படி வந்துட்டாங்களே, சரி நீங்கள் வேணும் ஞானசம்பந்தரோட போங்க நான் வீட்டிலே திரு இருக்கிறது முடிவில் இருக்கிறேன்ட்டாங்கண்ணா பார்த்தீங்களா, கணவனாரோடவே ஒட்டி வந்திருக்கிறாங்க. அதனால் திரு இருக்கிறது முடிவில் அவங்க ஒரு நீங்கள் வேணால் அங்கங்கே போங்க எனக்கு அதெல்லாம் முடியாது நான் இருக்கிறது முடிவில் இருக்கிறேன் சரிங்களா, ஏதோ மாதம் எங்களுக்கு ஒரு 1000 அனுப்பிச்சிருங்க முடிஞ்ச போது வாங்க நான் இங்கே இருக்கிறேன்ட்டுதுன்னு அசைய மாட்டேன்ட்டா. அப்படி இல்லாமல் உடவே வந்து தானும் யாழ் வாசித்து அந்த அம்மையாரும் பாராட்டுதற்குரியவர்கள் மதங்க சோழாமணியார் என்று பெயர். எனவே ஞானசம்பந்த பெருமான் தென்னிலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சோழாமணியார் ஆகிய அந்த பெரியவர்களோடு கூட அடியுள்ளெல்லாம் பலர் சூழ்ந்திருப்பாங்க, அவர்கள் கூடவே வருகின்ற பல பெரியவர்கள். நீங்கள் திருமது குண்டத்தில் வரவேற்பாக செய்த பெரியவர்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? இப்போ பாருங்க இவங்க வந்து இவங்க வீட்டில் இருக்கிற நேரம் குறைவு இப்போ இந்த ரெண்டு நாளும் ஒன்று இங்கே இல்லைன்னா எங்கள் பக்கத்தில் இருக்காங்க, ஏன்னா அந்த நிறைவு வருகிற வரைக்கும். அதனால ஞானசம்பந்தர் வந்திருக்காங்க, திருமதி குண்டத்தில் இருக்கிற பெரிய அடிவுலெல்லாம் கூடவே இருக்காங்க. என்ன வேணும் என்ன வேணும் என்ன காலையில் இத்தனை பேர் சிவபூஜை பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நான் நேற்று எல்லாம் அவர்கள் மலர்லாம் படித்து வந்து 4:30 இருந்து அவரவர்களுக்கு மலர் கொண்டு வந்து மற்ற நீர் கொண்டு வந்து வேற உணவு கொண்டு வந்து இவற்றையெல்லாம் நிவேதனத்துக்கு வேண்டிய செய்து
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலகரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு இடை மருதூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கற்குடி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம். சார்வினோ தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூற

சிற்றம்பலம். பொன்னியன் மெய்யில் பூசும் பூதி கண்மணியும் ஐந்தாய் நன்னிய எழுத்தின் வீறு நானிலத்து உயர்ந்து தோன்ற வெண்ணில் அற்புதம் செய்து ஈசன் இணையடி பாடும் நாவல் திண்மை வந்தொண்டன் பாதம் சென்னியில் கொண்டு வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே உயிர்கள் உய்யும் பொருட்டு தோத்திரத்தையும் சாத்திரங்களையும் நமக்கு தினந்தோறும் ஒலிபரப்பி அவற்றின் மூலமாக அதாவது செவி வழியாக கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேரிலே கண்டு கேட்பதற்கும் அருமையான முறையிலே எல்லாம் செய்து அதை ஒலிபரப்பி வருகின்றார்கள். அந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இதை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பொதுவாக பன்னிரு திருமுறைகளிலும் இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களின் கருத்துக்கள் அப்படியே விரவி இருக்கும். சில சமயம் நாம இன்னும் கொஞ்சம் அதை ஆழ்ந்து நோக்கினால், இப்ப உதாரணமாக சிகாமணியாக இருக்கக்கூடிய நூல் வந்து சிவஞான போதம். அது 12 சூத்திரங்களால் ஆனதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமாக எடுத்து பார்த்தால் நம் முன்னோர்கள் அப்படி கண்டிருக்கின்றார்கள். முதல் சூத்திரத்திற்கு முதல் திருமுறையிலிருந்து அந்த கருத்தை எடுப்பது, அதற்கு மேற்கோளான பாடலை எடுப்பது, அப்படி ஒரு வழிகாட்டின அப்புறம் தெரியுது. அப்போ நிச்சயமா அந்தந்த சூத்திரத்துக்குள்ள பாடல்கள் அத்தனாவது திருமுறையில அது நிறைந்து இருக்கின்றது என்று. அந்த வகையிலே சிவஞான போதம் 7 சூத்திரம். அதை இன்று நாம் சிந்தித்து அந்த சூத்திர கருத்துக்கு ஏற்ப எத்தனை மேற்கோள்களை நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டிய குரு அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் திருவருளாலும் குருவருளாலும் இப்போது சிந்திக்கலாம். 7 சூத்திரம் முதல் 2 பிரமாண இயலும் இலக்கண இயலும் அதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி அதன் பின்பு இறைவன் அருளை பெறுவதற்கு சாதனமும் பயனும், அதான் அந்த என்ன சாதனம் அதன் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி உள்ள உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம்னு சொல்லுவோம். அதாவது 7 சூத்திரத்திலிருந்து 12 சூத்திரம் வரைக்கும் முதல் 6 பொது அதிகாரம், அடுத்த 6 உண்மை அதிகாரம் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல இப்போ இந்த அதிகாரியுடைய இயல்பு, அதிகாரிங்கிறது உயிர்களை குறிக்கும். அதாவது சிவபெருமானோட தன்மையை நம்ம பார்த்திருக்கோம், உயிர்களுடைய தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாசங்கிற முப்பொருள்களோட தன்மையும் நமக்கு தெரியும், அவை ஜட பொருட்கள். அப்போ யார் அதிகாரி என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டி அந்த அதிகாரி என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சூத்திரம் தான் 7 சூத்திரம். அதனை இப்போது நாம் சிந்திக்கலாம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஒரு 3 வரியில ரொம்ப சுருக்கமா ஆனா நிறைய பொருளை நமக்கு மிகுந்த தேவநாயனார் மிக அழகாக சூத்திர வடிவிலே தந்திருக்கின்றார். இதுல என்ன சொல்லியிருக்கு, சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின். அதாவது சிவசத்து அசத்து ரெண்டு பொருட்கள் இருக்கு. வாக்கு மனத்துக்கு எட்டாத சிவசத்தோட சந்நிதியில பாசஞான பசுஞானங்களால உணரக்கூடிய பொருட்களாகிய அசத்து எல்லாம் பாழ். அதனால சத்தே அறியாது, அதாவது சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது. அசத்து இலது அறியாது, அசத்தாகிய பிரபஞ்சமோ அறிவில்லாத ஜடம், ஆதலால் அது சத்தாகிய சிவத்தை அறிதல் செய்யாது. அதனால பாரிசேட அளவையால இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அப்படிங்கிறதின் மூலமாக
சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய அறிவை உடையது ஒன்று உண்டு அப்படிங்கிறது பாரிசேட அளவியால் நமக்கு புரிகிறது. அந்த அறிவுடை பொருள் சத்தாதல் தன்மையும் அசத்தாதல் தன்மையும் ரெண்டும் இன்றி இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு உரிமையால் சதசத்தாக இருக்கக்கூடிய உயிர் என்று நமக்கு ஏழாம் சூத்திரம் மிக அழகாக காட்டியுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாரிசேடு அளவை அப்படின்னா சிவமும் பிரபஞ்சமும் ஆகிய ரெண்டும் ஒன்ன ஒண்ணு அறியாம விளக்க அறியாதுன்னு சொல்லி விளக்கியாச்சுன்னா முந்தின ஆறு சூத்திரங்களின் மூலமாக நமக்கு சொன்ன அந்த முப்பொருள்களை தான் பதிப்பசு பாசத்துல எஞ்சி இருக்கக்கூடியது உயிர் பொருள் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடியது

அதன் வண்ணம் எந்த பொருளை சார்ந்து நிற்கின்றதோ அதன் தன்மையோடு அது இருக்கும். சார பொருளை பொறுத்து அதோட தன்மை இருக்கும். இப்ப சத்தோட கூடுனா சத்தின் தன்மையும், அசத்தோட கூடி அசத்தாகி நிற்குமே, அதனால அதற்கு சதசத்து அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, தன்மை தான் அப்படி இருக்குமே தவிர அது அதை உடையது என்று நாம் சொல்லுவதில்லை. தன்மை தான் மாறும், எதை சாருகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல உயிரோட தன்மை மாறும். இப்போ எல்லா ஞான நூல்களும் உயிர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடையலாம், வீடு பெற்றை பெறலாம் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. இப்போ ஒரு பொருளை பற்றி அறியும் போது அறியப்பட்ட பொருளால் நமக்கு உண்டாகக்கூடிய பயனை பெறுவதற்கு முதல்ல நாம எண்ணணும். இது இந்த பொருளை நாம் அடையணும் நாம எண்ணணும், அந்த பயன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு எண்ணணும், அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா. முதல்ல எண்ணம் வேணும், அடுத்து முயற்சி செய்யணும். அப்போதுதான் அந்த முயற்சியை செய்யும் தகுதி நமக்கு உண்டு. இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த தகுதி இருக்கிறதான் தெரியணும்னா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யணும். ஆக அதனால் அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதும், அதனை செய்வதால் பயன் இது என்பதும், பயனை பெறுவதற்குரிய முயற்சி இது அப்படின்னு ஒரு தெளிவு வரும். நம்ம ஒரு முயற்சி பண்ணனாதான் அது தெரியும், ஓ இதுதான் இறைவனை அடைவதற்குரிய முயற்சி அப்படிங்கறத நமக்கு புரியும். அப்போ முயற்சி புரிஞ்சிட்டு இந்த முயற்சி எப்படி நமக்கு வரும், நாமெல்லாம் அந்த இதெல்லாம் முயற்சி பண்ணி அறிஞ்சுக்கிட முடியுமா, முடியாதே. இது அறிவித்தால் தானே அறியும் இந்த உயிர். அப்ப தருபவன் ஒருவன் வேண்டும், அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன இந்த வழி வந்து வரும் வழி இதுதான் அப்படிங்கிற ஒரு மன எழுச்சியெல்லாம் நமக்கு அப்பந்தான் வரும் இல்லையா. அப்போ முயற்சி எண்ணம் வேணும், முயற்சி வேணும், அதன் மூலமாக நமக்கு மன எழுச்சி வரும். ஆக சாதனம் நமக்கு என்னதுன்னு தெரியணும், அதை அந்த சாதனையை செய்து அந்த பயன் பெறுவதற்கு உரிமை உடையது எதுன்னா உயிர் தான். அதனால சாதித்தற்குரிய அதிகாரியோட இயல்புன்னு அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு நமக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு பொருளை அறிந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் உயிருக்கு உண்டு. அது எந்த பொருள்ங்கிறது பரம்பொருள் அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொது இயல்பு, சிறப்பு இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு தான் உண்மை இயல்புன்னு சொல்லுவோம். அத முதல்ல வந்து பிரமாணத்தையும் இலக்கணத்தையும் ஆராய்ச்சியால நமக்கு இந்த முப்பொருளை பற்றி உணர்த்தி, அதன் பின்பாக அதாவது தூல இயல்புலாம் அதுல பொதுவா இருக்கும், பொதுவா தூல இயல்பை சொல்லுவது. அடுத்து உண்மை இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு சூட்சமா உள்ளத பூறவும் சாதனம் பயம் அப்படிங்கிற ரெண்டு இயல்ல நமக்கு அழகாக அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். சத்தாகிய சிவத்தை அடைவதற்கு உள்ள உரிமை வந்து தனக்கு உண்டு அப்படிங்கிற அறிவுடைமை சாதன வகையில உயிருக்கு சிறப்பு இலக்கணம் ஆகும். அப்போ இந்த உயிருக்கு சிறப்பு இலக்கணம் என்னன்னா, சத்தாகிய சிவத்தை அடைவதற்குள்ள உரிமை தனக்கு இருக்குன்னு அறிவதுதான். அந்த அறிவுடைமை பெறுவது, அது வரைக்கும் அதுக்கு அதை பத்தி சிந்தனையே எல்லாமே இருக்கும், அது அதை பெறுவதுதான் அதற்கு சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உயிர்களோட அறிவும் வந்து பல்வேறு வகையாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆராய்ச்சி அறிவுன்னு இருக்கு, அனுபவ அறிவுன்னு இருக்குது. அந்த ரெண்டுக்குள்ள இதை கொண்டு வந்து அடைக்கிறணும். பல வகையான அறிவை எல்லாம் ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவுங்கிற ரெண்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறணும், அடங்கும், அது அப்படியே அடங்கிரும். சரி, அதுல ஆராய்ச்சி அறிவு என்பது ஒரு பொருளை கருவிகளால் அறிவது, அனுபவ அறிவுங்கிறது ஒரு பொருளை நேரே அறிவது. அதனால நமக்கு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வகையாகவும் உயிரானது அறியும் என்பது நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ உயிர் அதாவது சாதகனுடைய இயல்பை கூறியது ஏழாவது சூத்திரம். அப்ப உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருக்கும், எதை சார்ந்தோ அதை அறியும், சதசத்துள்ள பொருள் பெத்த நிலையில அசத்து அதாவது ஜடப்பொருளை அறிகின்றது, முக்தி நிலையில சத்து அதாவது அறிவுடை பொருளான இறைவனை அறிகின்றது. ஆகையால் இரண்டும் இல்லாத இரண்டையும் அறியக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் உயிர் என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதற்கு ஒப்பான பாடல்கள் ஏழாம் திருமுறையிலே எங்கெங்கே இருக்கிறதோ அந்த கருத்துக்களை இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டே வரலாம்.
ஆனா அவருடைய ஒரு பாடலே நம்ம பல கருத்துக்கு

0: காட்டலாம். ஆகையால் நாம் ஏற்கனவே சிந்தித்த சில பாடல்களும் இதில் மீண்டும் வரும். ஆனால் இன்றைய நோக்கம் ஏழாம் சூத்திரத்துக்கு ஒப்பான கருத்து உள்ள பாடல்களை நாம் தேர்ந்து பார்ப்பது. சரி, இப்ப உயிர் வந்து இறைவனை அறியணும், அறிந்து நினையணும் இல்லையா, அதான் அறிவுடைமைன்னு பார்த்தோம். அப்படி நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற மாதிரி அவருடைய முதல் பாடலே அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் வந்து பொது நிலையில அவரை வந்து மறுக்கிறாரு, நான் உனக்கு அடிமை இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாதிடுறாரு, வழக்குடுறாரு, எல்லாமே பண்றாரு, ஓலையை கிழிச்சு போடுறாரு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் வரலாறு. ஆனால் இறைவன் ஆட்கொண்ட பின்பாக மனத்து உன்னை வைத்தா என்று சொல்லுகின்றார்களோ, இறைவன் மனசுக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து நான் உனக்கு ஆளாய் இல்லைன்னு சொல்லலாமா, இனி அல்லேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதனால இதுல என்ன சொல்றாரு, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மறவாத நினைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இறைவனை மறந்தா நம்ம அவரை அடையதுக்குள்ள முயற்சிகளை மறந்துடுவோம். அதனால கண்டிப்பாக அந்த சாதனங்களை மறந்துடுவோம், சாதனை செய்வதையும் மறந்துடுவோம். அதனால மறவாதே நினைக்கின்றேன், தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இல்லையா அவர் சொல்றாரு இல்லையா, நமது மணிவாசக பெருந்தகை. அது மாதிரி அப்போ உயிர் வந்து இறைவனை அறிந்து நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்து அவருடைய முதல் பாடலிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே பதிகத்துல எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் அவர் கலந்து இருக்கின்றார், அதனால் அவரை அறிந்து உயிர் ஆட்படுகின்றது என்ற கருத்து வெளிப்படும்படியாக, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து இருப்பதால் உயிர் வந்து அவரை அறிந்து ஆட்படும் என்பது இதிலே விளங்குகிறது. அடுத்து திரு நெல்வாயில் அறத்துறை என்று ஒரு தலம், அதிலே ஒரு அருமையான பாடல், கரிமா மிளகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெறிவார் குழலார் அவர்கான நடம் செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்பது பாடல். அதாவது உயிர் வந்து உலகு உடல் இதெல்லாம் நிலையாமைங்கிறத உணரணும் முதல்ல, அதைத்தான் நிலையாத இம்மண்ணுலகில் என்று அவருடைய பாடல் வரி சொல்கிறது நமக்கு. அடுத்து என்னது, பொறிகளையெல்லாம் அவித்து இறைவன் அடி சேர பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன நீ நரனாக, நரன்னா மனிதன், அப்போ இந்த மண்ணுலகில வந்து என்ன மனிதனாக பிறக்க வைத்து விட்டாய் இல்லையா, அப்ப நான் நிலைத்து இருக்க முடியாது, ஏன்னா இந்த உடம்பு வந்து ஜடந்தானே, நான் நிலையேன், அதனால நான் நிலைத்து இருக்க முடியாது. அப்ப நிலையான ஒரு நிலையில்லாமைய சொல்லிட்டு நிலையான முக்தியை அடையணும்னா என்ன செய்யணும், பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லு. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் வருது இல்லையா திருக்குறள், அது மாதிரி இந்த ஐம்பொறிகளால நான் அவ்வளவு அவதிப்படுகின்றேன், இந்த ஐம்பொறிகளையும் அவித்து இல்லையா அந்த அதோட செயல்களை எல்லாம் குறைத்து நான் உன் அடி அடைவதற்கு புகுவதற்கு என்ன சூழல்ங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு இறைவனிடம் வினவுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த சூத்திர கருத்துக்கு இயைந்து இருக்கின்றது. அடுத்து திரு அஞ்சைக்கழம் அதுல சொல்றார், ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், அல்லனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன், நோக்கு நிதியம் பல எத்தனையும் களத்தில் புகப் பெய்து கொண்டு ஏற நுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே என்று பாடுகின்றார். இப்போ உயிர் வந்து சித்து பொருள், உலகு வந்து அதாவது அந்த பாசம், அந்த உலகம் வந்து ஜடப்பொருள், இது எல்லாவற்றையும் செலுத்துபவர் இறைவன் அப்படிங்கிறத மிக அழகாக உணர்ந்து, இப்ப ஜடப்பொருள் நிலையற்றது அதை இரண்டாவதாக உணர்ந்து கொண்டு, அதன் பின்பு இந்த உயிர் வந்து நிலையான இறைவனுக்கு ஆட்படுவதை கூறுகின்றது இந்த பாடல். அதாவது ஆக்கும் அழிவும் அமைவும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீதான் செய்யற அப்படிங்கறதையும் மிக தெளிவாக சொல்லி, அதோட மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்லாகவும் அதன் பொருளும் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்று அப்ப சுவாமி இதே கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அப்படி இருப்பதும் நீதான் என்று சொல்லிட்டு, அப்புறம் நம்முடைய நாக்கு, நம்முடைய செவி, நம்முடைய கண் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன். இந்த உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஜடம் எது சித்துங்கிறதோ உணரணும். நாம சித்து பொருள்னாலும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட உணரணும். உணர்ந்த பின் இறைவனுக்கு நாம் ஆட்பட்டு அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து வழிபட வேண்டும். வழிபட்டால் இந்த மாயையிலே சிக்காமல் இதிலிருந்து மீண்டு இறைவன் திருவடியை அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு கூறியிருப்பார். இந்த பதிகத்திலேயே மற்றும் ஒரு பாடல்ல கேட்டிருப்பாரு, வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என். பிறப்புங்கிறது என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஞான நூல்கள் பூரா பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவனை வழிபடத்தக்கதாக இருந்தா அந்த பிறவி வேணும் இல்லையா? புனித்த புறவும் கொவ்வை செவ்வாயிற்குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு அப்புறம் சுவாமி சொல்றார். இது அவரை வழிபடக்கூடியதாக இருந்தா இந்த பிறவி நமக்கு சரி, மற்றபடி பிறவி நமக்கு தேவையில்லை. இறைவன் திருவடி தான் நமக்கு தேவை, முக்தி தான் தேவை, வீடு. இப்ப பொதுவா உலக வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நம்ம எத்தனையோ விஷயமா நம்ம வெளியில போறோம், ஆனா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும்னு எப்படி ஒரு ஆர்வத்தோட வந்துடுறோம் பாத்தீங்களா? இது இந்த உடல் வந்து இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உயிரும் முடிவாக வீட்டுக்கு தான் போகணும். அது ஒண்ணுதான் நம்ம சொந்த வீடு. இந்த உயிர் குடியிருக்க கொடுத்த இந்த உடம்பும் வாடகை வீடுதான். ஏன்னா இது எத்தனாவது உடம்பு நமக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உடம்பு குடியிருக்க கொடுத்துருக்க இந்த வீடும் நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது இந்த பிரிவில நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், போன பிரிவில எங்க பிறந்தோம் என்ன உடம்பு அந்த உடம்பு எந்த வீட்டுல இருந்து நமக்கு தெரியாது, அடுத்த பிரிவில எந்த உடம்பு எந்த வீடு தெரியாது. அதெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப நமக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குன்னா அது இறைவன் திருவடி ஒண்ணுதான். அப்ப அதை அடையணும். இப்ப நமக்கு அப்போ பிறவியால என்ன பயன், வீடால் என்ன பயன், வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என் கேக்குறாரு. ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரணானது. பிறவி வந்து எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடியது, ஆனா வீடு வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டுமே இருக்கு, இரண்டையும் இறைவன் நமக்கு வழங்குகிறாரே, எதற்காக வழங்குகிறார் என்று அவரிடமே இவர் வினவுகின்றார். வினவுனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவி எதுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல வீடுன்னா என்னன்னு பாத்துருவோம். வீடு வீடின் பயன் என்றா முதல் கேள்வியே வருது. அப்ப வீட்டை எதற்காக அமைத்திருக்கிறார் என்றால், உயிர்களை நிலையான இல்லையா நிலையான இன்பத்துல இருத்துவதற்காக வீடு வேற்றை தருகின்றார். வீடு எதுக்கு தருகிறார், நிலையான இன்பத்தை அடைவதற்கு, அதுல இருத்துறதுக்கு. பிறப்பை எதற்காக அமைத்தார் என்றால், அந்த இன்ப நுகர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பாசத்தை அறுக்கும் பொருட்டு தந்திருக்கார். இப்ப பாச நீக்கம் எப்படி கிடைக்கும் நமக்கு, பிறவியால தானே கிடைக்குது. அப்ப இரண்டுமே இறைவனுடைய கருணையால் நம்மை கடைத்தேற்றத்தான் தரப்படுகிறது. முடிந்த முடிவாக வீடு வேற்றுக்கு செல்லணும், ஆனா செல்வதற்கு தகுதி படுத்துவதற்கு இந்த பிறவி, இந்த உயிர்ல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமாகணும் இல்லையா, அதற்குத்தான் பிறவி அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அடுத்து திரு ஓனகாந்தன் தடி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான பதிகம். அதுல சொல்றார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்யலுற்றுங்கு கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுது உயின் நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழி பட்டு அழுந்து வேர்க்கு. அஞ்சு பேர் ஆட்டி படைச்ச ஆள் குழியில போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து உய்யுமாறு ஒன்று அருளீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேக்குறாரு. உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேட்காரு. அப்போ இறைவனை உணரணும் உயிர், உணர்ந்து அந்த திருவடியை வணங்கணும். வணங்கும் போதே என்னன்னா, நான் உய்வதற்கு நீ அதான் உய்யுமாறு ஒன்று அருளி செய்தீர். இதைத்தான் வினவணுமே தவிர காமிய பக்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணும், எதற்காக காமிய பக்தி செய்வோம், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அடுத்து சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் வாரிசு வர்றதுக்கு, இதுக்குத்தானே காமிய பக்தி. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவர் நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கும் தீர்மானிச்சுதான் நம்மள கருவிலேயே அனுப்புறாரு. அவர் எல்லாம் தீர்மானிச்சு அனுப்புறப்ப எனக்கு அதை கூட இதை கூட நம்ம கேட்கறது அர்த்தமற்ற ஒரு வழிபாடு. ஆகையால் நாம வழிபாடு மட்டும் பண்ணினா போதும், அவரே நமக்கு என்னென்ன கொடுக்கணும் நம்ம தகுதி ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்மா, பக்குவ ஆன்மான்னா அவர் இன்னும் கொஞ்சம் கருணையை கூட கொஞ்சம் தரப்போறாரு, அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரே ஒண்ணு விஷயம்தான் வேணும், உய்யணும். தெய்வத்த இருந்து தப்பி உய்யணும். இந்த அஞ்சு பேரும் நம்மை தவறான முறையிலே வழிகாட்டி நம்மை அல்லல் படுத்தி கொண்டிருப்பதால் அதிலிருந்து மீள்வதற்கு இவரை விண்ணப்பித்து எனக்கு நீ ஒரு வழிகாட்டணும் உய்வதற்கு என்று கேட்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடலாம். பொதுவா அவர் எல்லாம் கேட்டாரு அப்படி கேட்டாருங்கிற மாதிரி இருக்குமே தவிர, இதுல என்ன அழகா கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அழுந்து வேர்க்கு. ஆள் குழியில கிடக்குறேன் நான், அழுந்தி கிடக்குறேன் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இதனால, அதுல இருந்து நீ என்ன மீட்டு குடு அப்படின்னு மிக அழகாக, அதுக்கு எனக்கு நீ தான் வழிகாட்டணும், நான் உய்யணும், அந்த உய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். அப்ப அருள் செய்யணும்னு கேட்கறதே ஒரு நல்ல வழிபாடா தானே இருக்கு. அதை அவர் நமக்கு வழிகாட்டி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்தும், அதாவது அவர் உணர்ந்து அவருடைய திருவடியை வணங்கினாதான் உய்ய முடியுங்கிற ஒரு உணர்வு இந்த உயிருக்கு வருது இல்லையா, அதனால இதுவும் ஏழாம் சூத்திரத்தோடு இயைபுடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திரு ஆரூர் தலத்துல ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருளில்லாத மாயம் மான் மறித்தனைய நோக்க மடந்தையர் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்ற பாடல். அதே பதிகத்துல பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்று எண்ணும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன். முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மை தாகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். அதாவது முதல்ல என்ன சொல்றார், இந்த உடம்பு உதிர குப்பை அப்படின்னு சொல்றார். வெறும் மாயம், மாய பொருள் இந்த உடல் அப்படிங்கறத சொல்லி, இதனால இந்த உலகியல் வாழ்க்கை அதான் மங்கை மடந்தையர் மதிக்கும் மானிட பிறவி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிறவி அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம். இறைவனை வழிபடலைன்னா அந்த பிறவியே வீண்தான். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் என்று சொல்லுகின்றார். இறைவனை வழிபடலைன்னா பேய்தான், பேய்கள் வந்து இறைவனை வழிபடாது. அதனால இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஒரு தனி ரகம் பேய் ரகங்கள் இருக்கு. உம்மை வணங்கும் நற்கணங்களுள் ஒன்றானின் காரைக்கால் அம்மையார் சொல்றது வேற. ஆனா பொதுவாக பேய்கள் இறைவனை வழிபடாது. அப்ப இறைவனை வழிபடாட்டா பேய்க்குள்ள தன்மை தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆச்சாரம் இல்லாமல் காலையில குளிக்காமல் உணவு உண்பது, ஒரு சுத்தமாவே இல்லாமலே இருப்பது, அந்த மாதிரி இருந்தப்ப அவங்க சாப்பிடும் போது கூடவே சேர்ந்து பேய் சாப்பிடுமா, அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா வழக்கமா சாப்பிட்ற விட அதிகமா சாப்பிட்டே இருப்பாங்களாம். பேய் தீனி திங்கிறாம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேய்களுக்கு இந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், இறைவனை வழிபாடு செய்யாதவர்களை தான் பிடிக்குமா. ஆனா நம்ம இறைவனை வழிபட்ட அந்த பேய்களால் உள்ள துன்பம் நமக்கு இருக்காது. பேயடையா பிரிவெய்தும் என்று சொல்லுகின்றார் ஞானசமுத பெருமான். வராது, ஏற்கனவே வந்திருந்தா நீ வழிபாட பண்ணேன்னா உள்ள இருந்து கிளம்பி வெளியே போயிரும் அப்படின்னு சொல்றார். அப்ப பேய பத்ன பயம் இல்லாம வாழணும்னா கண்டிப்பாக இறை வழிபாடு நமக்கு தேவை. அதனால மிக அழகாக இதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த மானிட பிறவி எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று மிக அழகாக சொல்லி, இது பொய்த்தன்மையான வாழ்க்கை. இந்த சரீரம், இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க உறவுகள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொய். அடிக்கடி நான் சொல்றதுதான், போன பிறவில நம்முடைய பெற்றோர் யார், நம்முடைய வாழ்க்கை துணை யார், நம்முடைய ஊர் எது, நம்முடைய சொத்து சுகங்கள் எது. இன்னைக்கு இவ்வளவு விளம்பரங்கள் வருது, எந்த கடையில நகை வாங்கியிருந்தோம், எந்த கடையில துணி வாங்கியிருந்தோம், நம்முடைய வாரிசுகள் யாரு, எதாவது ஒரு சின்ன துளி நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா, அதுலயே புரியலையா இது வெறும் மாயைன்னு. நமக்கு நம்ம இதுக்கு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவியை பற்றிய நிகழ்வு கூட நம்ம மனசுல இருந்து எல்லாம் போயிடும். ஒரே உயிர் தான், அதுதான் பல பிறவி எடுக்க வெவ்வேறு உடம்பு அடையுது. ஆனா முற்பிறவியில உள்ள ஞாபகம் எதுவும் இந்த பிறவியில கிடையாது. அதனால இது வெறும் பொய்த்தன்மையான மாய போர்வை அப்படின்னே சொல்லிட்டார். மாய போர்வை இத வந்து மெய் என்று எண்ணுதல் மிக மிக அறியாமை. அந்த மாதிரி இதை மெய்யாக நினைத்து வாழ்கின்ற வித்தகத்தன்மையுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதை நான் விரும்புகிறேன் என்று மிக அழகாக இறைவனிடம் சொல்லி முத்து போன்ற இறைவனை தொழுது முடிகளால் வணங்கி தலை வணங்கி அவருடைய தன்மையை நாம் பெற வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். இப்போ உயிர் வந்து உடல் வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த உடம்புல இந்த உடம்புல இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிலையற்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு இன்னும் சமையல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு மாலையில இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்போம் நான் வர்றேன்னு சொல்லியிருந்திருப்போம், சில பேர் வந்து அதுக்காகவே புறப்பட்டு கூட வெளியில கூட போவாங்க. ஆனா என்ன செய்யறது, போகும்போதே பிரயாணத்தின் அப்பவே ஏதாவது ஆயிருதே, ஏதாவது இடர்பாடெல்லாம் வந்துருதே, அப்ப அது நம்ம கையில இருக்கா? கிடையாது. அதனால இது நிலையற்றது என்றது முதல்ல ஆணித்தரமா, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த உலகு நிலையற்றது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது தெளிவா நம்ம மனசுக்கு புரியும். அது அவர் பல இடத்துல நமக்கு அழகா பட்டியல் போட்டு காட்டிட்டே போயிருக்காரு. அதனால அதை விரும்பக்கூடாது, இறைவனை வணங்கணும். பெத்தனாகவே வாழ்க்கையை கழிக்க கூடாது, இறைவனை வணங்கி முக்தியை அடையக்கூடிய முத்தனாகணும் என்று மிக அழகாக அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம். ஒரே விண்ணப்பம்தான், எனக்கு என்னைக்கு ஆணவ மலத்தோட தன்மை மென்மையா மாறும், அது இப்ப வன்மையா இருக்கு சரியா, அதுக்கப்புறம் அது அதாவது கேவல நிலையில ரொம்ப வன்மையா இருக்கும், சகல நிலையில கொஞ்சம் இடைநிலை தன்மையில இருக்கும், அப்புறம் வந்து சுத்த நிலைக்கு போகும்போது அந்த விஞ்ஞான கலர் ஆகும்போது லேசா மென்மையா மட்டும் இருக்கும், அந்த மாதிரி தன்மை எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதனால என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று நாம், அது நம்மளால சாத்தியம் கிடையாது, இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பந்தத்தினாலேதான் சந்ததம் பந்தத்தொடராலே என்பது திரு. இந்த லோகத்திலே வாழ்வதற்கு பந்தம் இருக்க வேண்டும். அந்த பந்தத்தினாலதான் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பந்தம் என்றால் தொடர்பு, பற்று. அது சுருக்கமா சொன்னா சனப்பற்று, பணப்பற்று. அதனாலே உறவு கிளை தாய தந்தை என்பார் அருள்கிறார். பந்தத்தினாலே பாசம் உண்டாம், பாசத்தினாலே பிறப்பு உண்டாம். பந்தவாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பந்தவாசம், பந்தத்தாலே பாசம் உண்டாகும். பாசம்னா உயிர்களையே நம்பி இருக்கிறோம், உயிர்களையே நம்பி. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மனைவி இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், மாமா இருக்கிறான் என்று சொல்லி அந்த உறவுகளை வர்க்கமாயிருக்கின்ற உயிர்களையே நம்பி இருக்கிறது. உயிர்களையே நம்பி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதில் அதிகமான பிரியம் உண்டாயி. மனைவி மேல இவ்வளவு பிரியம் இருக்கு, அதே போல மக்கள் மேல பிரியம், மற்றவர்கள் மேல பிரியம். அப்படித்தான் அதிகபட்ச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வரும்போது அந்த ஜனம் கூட வந்ததில்லை, போகும்போதும் வரப்போவதில்லை. இடையிலையும் நல்லா இருந்தா தான் சொத்து, நல்லா இல்லைன்னா அந்த சொந்தக்காரன் எல்லாம் பகையாயிருக்கும். நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது ஒருவருடைய வாழ்க்கையானது செம்மையாக சீராக செல்வத்தோடு இல்லாமல் நலிந்து போனான்னு வச்சுக்கார். அவனுக்கு உறவே இல்லை. எல்லா வகையான செல்வமும் இருந்தா அவனுக்கு உறவு நிறைய இருக்கும். ஆளிலை பூங்காயும் அழிதரும் பழமும் உண்டே சாலவே பச்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். ஆளிலை ஆலமரத்துல பூவும் காயும் அழிதரும் பழமும் உண்டே சாலவே பச்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பார் கோடி கோடி. ஆளிலை அங்கி போனால், அங்கி போனால்னா ஓச்சு ஓச்சுன்னு வச்சிருக்க பழம்பு அங்கு வந்து இருப்பார். விவேகசிந்தம் நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது என்றால் நம்முடைய உடல் நிலை, செல்வ நிலை ரெண்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, உலகத்துல அவனுக்கு உறவே கிடையாது. நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. சலம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அறுக்கன் கூறும். நிலத்தில இருந்து தாமரை தண்ணீரை விட்டு மேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க சூரியன் காய்ந்து விடுவான். பல வனம் எரியும் போது பற்று தீ குறவாங்கார். மரம் செடி கொடிகளை அதிகமாக பிடிச்சு எரியும் போது காற்று உறவா இருந்து அதிகமாக பிடிக்க வைக்கும். அந்த அக்கினியே, அக்கினிக்கு காற்று உறவு. மெலிவனா விளக்கே ஆகி அந்த அக்கினியே விளக்கு அளவுக்கு சின்னதா வந்துருச்சு மீண்டும் அக்காற்றே கூட்டம். அந்த காற்றே எவனாக வந்து அந்த அக்னிய அவித்து சங்குவன் தாமரைக்கு தந்தைதாய் இரவி தண்ணீர். தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். தாமரைக்கு அங்கதை கொய்து விட்டார், அந்த தாமரையை கொய்து விட்டார். அழுக செய்து அந்நீர் துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வார். தங்களின் நிலைமை கட்டால் இப்படி தயங்குவார் என்பது விவேகசிந்தாமணி. அதனால் பந்தம் என்று சொன்னால் ஒரு அளவு தான் அதுல வச்சிருக்கணும். பந்தத்தை அவங்களே கடைசியில் காப்பாற்றவன் சொல்ல முடியாது. பாம்பழல் வாயினார் பற்ற மண்டுவன் தேங்குடும் துயருறும் சீவன் தேயினாள். ஓம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் போம்பொழுது அருந்துணை புரிந்த புண்ணியம். உற்றார் ஆறுளரே உயிர் கொண்டு போகும்பொழுது உற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆறுளரே என்பது அப்பரதேவம். அதனால இந்த பந்தம்ங்கிறது உலகத்துல நமக்கு தொடர்புபடுத்தி வச்சு வாழ வச்சிருக்கிறான். இது ஆறு வச்சிருக்கிறான்னா அவன் தான் வச்சிருக்கிறான். ஆறு வச்சிருக்கா சிவன் தான் வச்சிருக்கிறான். அந்த பந்தத்துல அழுந்தாதவர்கள் ஞானிகள். இப்ப நாயன்மார்கள்லாம் மனைவி மக்களோடு இருந்தாங்க, அவங்களோட அழுந்த அதுவே அவர்களுக்கு நிலையானதுன்னு அவங்க நினைக்கல. ஊரின் ஜதமல்ல, உற்றார் ஜதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீருஞ்சதமல்ல, செல்வஞ்சதமல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதமல்ல, நின்றாள் சதங்கச்சி ஏகம். அதனாலே வந்து சொந்தத்தோடு இருக்க வேண்டியதான், கடமையை செய்ய வேண்டியதான். அவர்கள் யமனுக்கிட்ட இருந்து அவங்களால காப்பாற்ற முடியாது நம்ம. அதனாலே நாம் அடைய வேண்டிய அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதற்கான ஒரு நல்ல செயலை செய்து கொண்டு இவர்களெல்லாம் நிலை இல்லாதது என்று எண்ணி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பந்தத்தை விட்டவர்களுக்கு வீட்டை கொடுக்குறான். வீடுன்னா அந்த வீடு, இந்த வீடு மோச்ச வீடு.
3: அன்பு செய்ய அந்த ஜீவனை பெறான். பணக்காரனுக்கு மாத்திரம் அவன் வசப்பட மாட்டான், இல்லாதவனு சொல்லி வராம இருக்க மாட்டான். உசந்த சாதினதுல அவனுக்கு ஒரு சலுகை கிடையாது தனியா. அதனால யாவரும் பெற ஒரு ஈஸ்வர்கான். நந்தனாரும் சிவகதியை பெற்றாரு, ஞானசம்பந்தரும் சிவகதியை பெற்றாரு, ஐயரும் பெற்றாரு, புலையரும் பெற்றாரு. பத்திதன் புலையருக்கு பத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பெண்களுக்கு வந்து கதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதுவும் இன்னும் புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கறிக்குருவிக்கும் உபதேசம் பண்ணிருக்கிறாரு சொல்றோம். கறிக்குருவிக்கு நாளைக்கு முத்தி கொடுத்துருக்கிறாரு, நாளைக்கு முத்தியை கொடுத்துருக்கிறார், குரங்குக்கு தந்திருக்கிறார், பாம்புக்கு தந்திருக்கிறார், யானைக்கு தந்திருக்கிறார். எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூசித்து பெருங்கதி கண்டும் தேரார் என்பது முதுமொழி மேற்கு. அதனால யாரா இருந்தாலும் பத்தி பண்ணினா முத்திய பெறலாம் அவ்வளவு. இப்ப யாரா இருந்தாலும் படிச்சா வேலைக்கு போறான்ல, ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா மேல போலாம்ல. அதனால கடவுள் அருளை பெறுவதற்கும் அந்த மாதிரியாக அன்பு பத்தி காரணமாக. இப்ப ஒரு என்ன சாதி பக்கத்துல என்ன நிக்குது இவ்வளவு சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இப்படியே மீனாசுந்தரம் பாடுறாரு, ஐயோ இப்படியே பாடலாமா, இவ்வளவு அசுத்தம் செய்யலாமான்னு சொல்ல நமக்கு வாய் வருதா? அவருடைய செயலை பார்த்தா என்னென்ன அக்கிரமம் இருக்குமோ அத்தனையும் வழிப்பறிக்குள்ள உயிர்களை கொல்றது அதான் வேலை. இதை விட பாவம் கிடையாது, கொல்றதை விட பாவம் கிடையாது, அதான் வேலை. தொழிலே அதான் வில்லை காட்டி விருட்டி வேடுவர் விரவலாம சொல்லி கல்லினால் இருந்துட்டு மோதியும் குறை உள்ளவிடம் என்பது சுந்தர தேவர். அப்படிப்பட்ட ஜாதியா இருந்த பத்தி பண்ணினாரு, எல்லாத்துக்கும் மேல மாணிக்க வாசல் கும்பிடுறாரு, அப்பர் கும்பிடுறாரு, ஞானசம்பந்தர் கும்பிடுறாரு, சுந்தரர் கும்பிடுறாரு, எல்லாம் கும்பிடுறாங்க. இந்த வேடரை வேடரை ஐயர்கள் கும்பிடுறாரு. ஆகையினாலே வந்து பத்தி தான் காரணம். அதனால யாவரும் பெற ஒரு ஈசன் தேவரும் அறியா சிவனையை காண்கண்ணார் அடுத்தார். யாவரும் பெற ஒரு ஈசன் காரணம் அவன் எளிமையை சொன்னார. ஆனா அன்பு இல்லையானால் தேவர்களா இருந்தாலும் அவனை அறிய முடியாது. அன்பு இல்லையானால் தேவர்களா இருந்தாலும் அவனை அறிய முடியாது. தேவரும் காண சிவனே காணுங்க. தேவர்னா ரொம்ப உஷந்தம், அவங்க புண்ணுலகத்திலே இருப்போம். அவர்களுக்கு சுகந்தம் முழுவதுமே நம்ம மாதிரி கஷ்டம் ஜனமா வந்து வியாதி ஆஸ்பத்திரி கடன் கஷ்டம் பொட்டாட்டி கஷ்டம் உள்ள கஷ்டம் வீட்டு கஷ்டம் ஆட்டு கஷ்டம் பயிர் போச்சு வச்சல போச்சு அது இந்த தொல்லையே கிடையாதுப்பா. இருக்கிறது தங்கம், வீடு பூராவும் பொண்ணுலாம், இந்த சிமெண்ட் செங்கலுக்கு வேலை அப்படிப்பட்டவங்க. இது மண் உலகம், அது பொண்ணுலாம். இங்க நான் தங்கத்திலேயே கட்டுறேன் இல்லையே, இந்த மண்ணைத்தான் சுட்டு செங்கல்ல அடிக்கி அது மேல சிமெண்ட் போச்சு. இல்லாதவன் அப்படியே மண்ணை குழைச்சி வைக்கிறேன், இருக்கிறவன் செங்க மண்ணை சுட்டு அடிக்க வைக்கிறேன். அவ்வளவுதானே அங்க வந்து எல்லாம் தங்கமே. அப்படிப்பட்ட தேவர்களா இருந்தால் சிவருமான் மீது அன்பு இல்லாதவர்களா இருந்தால் பத்தி இல்லாமல் இருந்தால் அவனை அடைய முடியாது. தேவரும் அறியா சிவரையும் காணும், பெண்ணானும் வெற்றி என் காணுங்க. இப்ப நாம பெண்ணுன்னா பெண்ணுத்தான், ஆணுன்னா ஆணுத்தேன், அலின்னா அலிதான். பெண்ணு ஆணாக முடியாது, ஆணு பெண்ணாக முடியாது. கடவுள் எப்படின்னா பெண்ணாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார், அலியாகவும். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பரங்குடியர் மண்ணாயி மண்ணாயி இத்தனையும் வேறாய். அதனாலே சிவன் ஆனா பெண்ணா ஆணாகவும் இருக்கிறான், பெண்ணாகவும் அல்லாமலும் இருக்கிறான். உருவாதி பெண்ணா இருக்கிறா, உருவாதி ஆணா இருக்கிறான். ஆனா ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா அதான் கடவுள். பெண் ஆண் அலி எனும் பற்றியும் சிவலிங்கத்தை ஆணுன்னு சொல்றதா பொண்ணு சொல்றதா என்னன்னு சொல்றது? அது உருவமா இருந்தா அம்பாளா இருந்தா பொண்ணுன்னு சொல்றோம், முருகனா இருக்கிறா இருக்கிறா ஆணுன்னு சொல்றோம். இப்ப சிவலிங்கத்தை என்னப்பா சொல்றது? ஆணு சொல்ல முடியுது. அதனாலே எல்லாமாகவும் இருக்கிறான், அல்லதுமாகவும் இருக்கிறான். எல்லாமா யாவையுமாம் அல்லையும் பெண்ணானலியும் பற்றியும் தன்மை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆச்சரியமான உயர்ந்ததான பெருமையுடையதான சிவனே இவ்வளவு அருமையா சொன்னார்ல, கண்ணால் யானும் கண்டேன் காண். அப்படிப்பட்ட சாமிய நான் கண்ணால கண்டேன். ஏப்ப நீ பாத்தியா? அட கண்ணார பாத்தையா அப்படிங்கிறார். இந்த பக்கம் சந்தனம் போனாரா? பாத்தையா? நான் பாக்கல. அட நான் கண்ணாரம் கண்டையா? நீ என்ன பாக்கல என்றான் போல. கண்ணால் யானும் கண்டேன், காண முடியாது, சாமானியர்களால காண கிடைக்காது. யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? கேள்விப்பட்டவங்க இருக்காங்களா? கடவுளை பார்த்தவங்க கிடையாது. மாணிக்கவாசகர் நேரா கடவுளை கண்டார், கண்ணால் யாரும் கண்டேன். வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கலகளை அவை காட்டி வழியற்றே தின்னந்தான் பரவாமல் காத்து ஆட்கொண்டாய் என்பது திருவாசகம். அதனால அவனே வந்து காட்டினா காணாம யாருதான் காட்டலைனா யாருதான் காண முடியும்? அவனா வந்து காட்டினா காணலாம், காட்டவில்லையானால் அடி தீண்டினங்கிறான். பூனை என்ன பூமியில, பூமியில அவன் பாதம் படணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம பூமியில படுத்தாங்கன்னு வேற வழியே கிடையாது. வேணா பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், பஸ் எதுல பூமியில தான். பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர் என்றால் 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறான். அவன் வந்து ஆகாய மார்க்கமா தான் வருவான். ஆகாய மார்க்கம் அப்படிப்பட்ட கடவுள் வந்து பூமியிலே நிலந்தன் மேல் வந்தருவி நீழல் காட்டி என்பது சிவபுராணம். பூமியிலே வந்து எமக்காக இருந்தான் பூமி. அது சாதாரணமான விஷயம் அல்ல. பூனைய செவடி தீண்டினான். அப்படிப்பட்ட கடவுள் யாருன்னு கேட்டா அவன் பேர் என்னன்னு கேட்டா அவனுக்கு தான் சிவன்னு பேருங்க. பூனையில் செவடி தீண்டினான். சிவன் என யாரும் தேடினான். அவ்வளவு அருமையான கடவுள், அவ்வளவு உயர்ந்ததான கடவுள் எமக்காக பூமியில இறங்கி வந்தான். பூமியில மாணிக்கவாசகருக்காக மண்ணிலேயும் வந்து உட்கார்ந்து இருந்தா மண்ணையும் சுமந்தான். தலையிலையும் மண், காலையும் மண், அப்படி மாணிக்க மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான்னு அவ்வளவு எளிமையா வர்றான் கடவுள். பூனியர் செவடி தீண்டினங்க அங்க சிவனனை யாரும் தேறினங்க. அந்த பொருளுக்கு பெயரு சிவன். சிவன்கிற பெயரு வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. சிவன் என்று சொன்னால் மங்கள பொருள் இருக்கும். சிவன் என்றால் மங்களம். எப்போது மங்களமா இருக்கும்? எப்போது மங்களமா இருக்கும் அதான் சதாசி. எப்போது மங்களமாயிருக்கிற பொருளுக்கு சதாசி. சதாசிவன் பேர் வச்சிருக்காங்க இல்ல, சதாசி இப்ப வைக்கிறது இல்லை. இப்ப சதாசிவன் யாரும் வைக்கிறது அதிகமா வைக்கிறது இல்லை. சதாசிவம் என்றால் சதானா எப்போது, சதா காலம்னு சொல்லுவாங்க இல்ல, சதா என்றால் சிவம் என்றால் மங்களம். அதனாலே சிவம் என்கின்ற சொல்லு மங்கள சொல். மங்களம்னா பிறப்பு இறப்பு இல்லாதது. இப்ப நமக்கு மங்களமும் இருக்குது அமங்கலமும் இருக்குது, அமங்கல அமங்கல எல்லாம் இருக்குது. அது எப்போது மங்களமாக இருப்பதனாலே சிவம் இருக்கு. சிவன் என நாமம் தனக்கே உடைய சிம்மேனியம்மான் என்பார் திருநாவுக்கரசர். அதனால பூமிக்கு வந்தார். அவனுடைய திருநாமம் சிவன். சிவன் என யான் தீர்ணன்கானுங்க. அப்படி வந்து அருள் பண்ணின கடவுள் சிவபெருமான் என்று நான் நன்றாக தெளிந்து கொண்டேன். சிவனனை யானும் தேரினன்கானுங்க. சிவனனை யானும் தேரினன்கானுங்க. அப்படி தேறியதோட அல்ல, அவன் என ஆட்கொண்டு அருள் நன்கானுங்க. அப்படிப்பட்ட கடவுள் என்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்தார். ஆண்டு கொள்வதற்காக வந்தார். ஆண்டு கொண்டு அருள் செய்தார். ஆண்டு கொள்ளுதல் என்றால் தனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அடிமையாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்தல். அருள் செய்தல் என்று சொன்னால் அவரை மனிதராக இருந்தவரை சிவமாக மாத்திவிடும். அருள் அருள் அருள் செய்தார் என்று சொன்னால் சீவராக இருந்தவரை சிவனாக மாத்திவிடும். சீவபோதம் சிவபோதம் என்று சொல்லுவோம். இப்ப நமக்கு இருக்கலாம் சீவபோதம். சிவபோதம்னா சிற்றறிவு. சிவனுடைய அருள் பெற்றுவிட்டால் அது சிவமயமாகி சிவனுடைய சிவனை போலே பேரறிவுடையதாக நவமாய செஞ்சுடன் நல்குதலும் நாமொழிந்து சிவபாரவாடி தெள்ளேனம் கொட்டாம் சித்தமல அருவத்தை சிவமாக்கியனையாண்ட அத்தனை கருளியவார் ஆறுவருவார் அச்சோவே என்பது திருவாசகம். அதனாலே குற்றங்களை நீக்கி விட்டான்னா அது சிவமாயிருக்கு. செம்புல இருக்கிற கழிவு போச்சுன்னா தங்கமாயிருக்கு. செம்புல இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னா அது போற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. செம்புல இருக்கிற கழிப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா விளக்குனா அந்த சமயம் தங்கமா தெரியும். அப்புறம் உடனே பாசான் படந்து கழிம்புன்னு வரும். அந்த கழிம்பு தான் நானவ மலம்னு சொல்றோம். உயிர் அதை வந்து அவன் தான் நீக்க முடியும். யாரு? அந்த சிவன் தான் இருக்கும். அப்படி நீக்கினான், என்னை சிவமாக ஆக்கினான். சித்தமெல்லாம் அருவத்தான் சிவமாக ஆக்கினான். அதைத்தான் இங்க வந்து அவன் என்னை ஆட்கொண்டு அருளினான். ஆண்டு கொண்டான், அருள் செய்தான். அருள் பெற்ற பிறகு அவர்களுக்கு உலகத்துல பற்று இருக்காரு. மந்திரி வேலையை விட்டுட்டார்ல மாணிக்கவாசு. மந்திரி வேலையெல்லாம் கிடைச்சதா நம்ம விடுவோமா? கிடைச்சதுன்னா விடுவோமான்னு அவரு மந்திரி வேலையை ரத்து பண்ணிட்டாரு. இந்த வேலையை ரத்து பண்ணாதான் அந்த வேலை கிடைக்கும். இப்ப எம்எல்ஏ நிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க வேலையும் பாத்துக்கிட்டு இங்க விஓவா இருக்கிறோம்னு வச்சுக்க. எம்எல்ஏ நிக்கிறேன்னா விடுவான்னா முதல்ல விஓ ரத்து பண்ணிட்டு என்ன டெபாசிட் கட்டுறாங்க, சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம், சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம். அதனாலே அவனுக்கு சிவன் வேறு, நமக்கு சீவன். சிவன் சீவம் சீ. அப்புறம் அடுத்த எழுத்து சீ. சீனா புரியுதா? அனைவரும் வந்து சீச்சி என நாள் உறிஞ்சிருக்கிறார். நல்லா பிழைச்சா அது ஒரு வகை சிரிப்பு. கெட்டு பிழைச்சோம்னு வச்சுக்க, அரை அதனால சி என்றால் இகழ்ச்சிக்கு உரியது, சி புகழ்ச்சிக்கு உரியது, சிவம் புகழ்ச்சிக்கு உரியது, சிவன் இகழ்ச்சிக்கு உரியது. அதனாலே சிவன் என யானன் திறன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருள் ஆண்டு கொள்வதற்காகவே வந்தான், அருள் செய்தான், எனக்கு அருள் பண்ணினான் என்று பிரத்யட்சமா சொல்றார். அவன் தான் குவளை கண்ணி கூறன் காணுங்கள், ஆண்டான் அருளினான் என்று சொன்ன உடனே அந்த அருள் செய்வது உமையின் மூலமாக, சக்தியின் மூலமாகத்தான் அருள் செய்யணும். அந்த சக்தி சிவருடைய அருள், அருளது சக்தியாகும் என்பது சித்தியார். அதனாலே வந்து ஆன்மாக்களுக்கு உயிர்களாகிய நமக்கு வந்து முதலிலே அந்த சக்தியினுடைய கடாச்சம், சக்தியினுடைய கடாச்சம், அம்பாளினுடைய கடாச்சம் வந்து உயிரெடுக்கப்படும். அதன் பிறகு சிவனுடைய திருவுருளை, சக்தி தான் முதல்ல சிவனிடத்துல நம்ம ஈடுபடுத்துறவோம், ஞாபகப்படுத்துறோம். சக்தி தான் நம்மள ஞாபகப்படுத்துறவோம், சிவனை ஞாபகப்படுத்துறோம். அம்மா வந்து அப்பாவை காட்டுவது போல, அம்மா வந்து அப்பா, அப்பா வந்து அம்மாவை காட்ட வேண்டியதில்லை. முதல்ல புள்ள யாருகிட்ட இருக்கு, அம்மா தான் அப்பாவை காட்டுவேன். இவரு உங்க அப்பா அப்பா யாரு சொல்றது, அம்மா அப்பா சொல்ல வேண்டியதில்லை, ஓ அம்மாடா உனக்கு அப்படி சொல்ல வேண்டியது. அதே போலத்தான் அந்த அருள் நிலையிலும் உமாதேவி நமக்கு முதலிலே அந்த புத்தியே ஞானத்தை கொடுக்குறா, சிவருமானை நினைக்க முடியாத புத்தியை கொடுக்கும். அதான் சத்தினி பாதம், உத்தமாதான சத்தினி பாதா என்பது சக்தி என்றால் சிவம் அம்பாள், அந்த சக்தியினுடைய அருள் பதிவுதான் சத்தினி பாதம் சொல்லு. அப்படி குவளை கண்ணி கூறன் காண்க, குவளை கண்ணினா உமாதேவியுடைய கண்ணுக்கு குவளை என்கின்ற ஒரு மலர் இருக்கிறது, அந்த மலர் போன்ற கண்ணையுடைய குவளை கண்ணி, குவளை கண்ணி, கண்ணினா கண்ணுடையவள், கண்ணுன்னா குவளை என்ற ஒரு மலர், நீலோர் குளம்னு சொல்றது குவளை என்கின்ற ஒரு வகையான மலர் இருக்கிறது, அந்த மலர் போன்ற கண்ணுடையவள் குவளை கண்ணி கூறன் காண்க. அவளும் தானும் உடனே காண்க, அவளும் தானும் உடனே காண்க, உடனே காண்கன்னா இரண்டு வேறு வேறு அல்ல.

0: வைக்குது, தூண்டுது, ஆற்றல் பேசுது, ஆற்றல் பேசுது. பேசுறதுக்கான அந்த வாக்கியத்தையும் அந்த பொருத்தமான சொல்லையும் கொடுக்கறது இது அறிவு. இந்த ரெண்டும் இருந்தா தான் பேச்சு
1: நல்லா தெரிஞ்சு சத்து இல்லைன்னு வச்சுக்கோ, நல்லா தான் பேசுவேன் முடியல
0: அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கோம். அதனாலே ஆற்றலாகிய சக்தி பேச வைக்கிறாள், அறிவாகிய சிவம் அது பேசுவதற்கான அறிவை கொடுக்கிறது. அதனாலே சிவமானது அறிவு, சக்தியானது ஆற்றல். ஆற்றலும் அறிவு நல்லா இருந்துச்சுன்னா அடையாமா கேட்க வேண்டும். வேறு பல விதத்துக்கு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்காது. அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்காது. ரெண்டும் குறைபாடு இல்லாமல் இருப்பதுதான் கடவுள். மனுஷனுக்கு ரெண்டும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கூட குறைச்சலா இருக்கும், கூட குறைச்சலா இருக்கும். சிவத்துக்குத்தான் அது எல்லை இல்லாத ஆற்றல், எல்லை இல்லாத அறிவு. ஆற்றல் எவ்வளவு? எல்லை இல்லாதது, அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத ஞானம். அறிவை ஞானம் சொல்றாரு, அளவில்லாத ஞானம், அளவில்லாத ஆற்றல். அப்படிப்பட்டதுதான் சிவமும் சக்தி. சக்தியும் சிவமாய தன்மை உலகம் எல்லாம், இந்த உலகம் பூராவும் சக்தியும் சிவமாக இருக்குது. உலகம் பூரா எப்படி இருக்குது? சக்தி ஒத்தவா ஆணும் பெண்ணும் உணர்வுணும் புரியும். உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணுமாகத்தானே இருக்குது. ஆண் வர்க்கம் முழுவதும் சிவத்தினுடைய அம்சம், பெண் வர்க்கம் முழுவதும் சக்தியினுடைய அம்சம். இந்த ஒரு இயற்கை, இந்த உலக இயல்பு ஒட்டி இருப்பதா நம்முடைய கடவுள். ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார். ஆணும் இது மாதிரி வேற தெய்வங்களும் கிடையாது. பாதி பெண் உருவாவர் என்பது தேவாரம். அதனாலே இப்படி குவளைக்கண்ணி குரன் காணுங்க, அவளும் தான் உடனே காணுங்க. உடனே என்று சொன்னால் ஒன்றாக இருப்பது, வேறு வேறாக இருப்பது. சத்தியும் ஜெவமும் ஒரே பொருளாக. அதனாலே சில சமயவாதிகள் சத்திய மாத்திரம் வழிபடுவான், சத்திய மாத்திரம் வழிபடுவான். பராசக்தி வழிபாடு, ஆதிசக்தி வழிபாடு, அந்தம்மை வழிபாடு, இந்தம்மை வழிபாடு, அம்மை வழிபாடு, இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஆற்றல் இருக்குது, அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதனாலே வந்து சிவனை தனியா வழிபடுற, சிவனை வழிபடுகிற அது மாதிரி கிடையாது. சிவனை வழிபடுகிற அது மாதிரி கிடையாது. சிவனோடு சத்தியை சேர்த்து வழிபடுவோம். எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளும் சுவாமியும் தான். சிவனை நம்ம கும்பிடணும்னு சொன்ன பெண்ணுங்க ஜெகோஷம் பண்றோம் இல்ல, அம்பாளை எழுந்துள்ள பண்ணித்தான் பூஜை பண்ணுவோம். சிவனும் ஒருத்தன் உண்டாகணும்னா தாய் மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா, தப மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா? தாயும் தந்தையுமா இருந்தா தானே ஒரு ஆன்மா தோன்றும். அதே போலத்தான் சிவன் வந்து சக்தியும் ஜோமா இருந்தா உலகத்தையே படைக்குது. சக்தியும் ஜோமாய தன்மை உலகம் எல்லாம் ஒத்தோவா அணும் பெண் உணர்வுண முடியுமாக வைத்தனர் அவளால் வந்து ஆக்கை வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் வீழ லிங்கத்தின் எல்வும் வரார் என்பது சித்தியார். அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் ஆணும் பெண்ணுமாக, தாயும் தந்தையுமாக, அம்மை அப்பனாக இருக்கிறார். அதனால அந்த கடவுளுக்கு பேரு அம்மை அப்பன், ஒரே வார்த்தை அம்மை அப்பன். இந்த மாதிரி எங்கேயாவது வேற சாமி கூட பேரு அம்மை அப்பன், அம்மை அப்பன், அம்மை அப்பன், ஒரே பேரு அம்மை அப்பன். அந்த பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அம்மை அம்மை பராசக்தி அப்பன் ஜெகருவன், அம்மையே அப்பா அப்படிம்பாரு நடிக்கிறது. ஆகையினாலே இப்படி குவளைக்கண்ணி குரன்கான் அவளும் தான் உடனே தான். அப்படிப்பட்ட பராசக்தியும் பரமேஸ்வரனும் பிரிவில்லாமல் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய தன்மையெல்லாம் சொல்லி அதற்கு மேல ஒரு பெரிய உருவகமா தொடங்குகிறார். பெரிய உருவகமா தொடங்குகிறார். அது வந்து 66ல இருந்து 95 வரையிலும் ஒரு உருவகம். 66ல இருந்து 95 வரையிலும், 66 போச்சுன்னா 90க்கு எவ்வளவு? 66 29 வரிகள் ஒரு பெரிய உருவகம். பெரிய உருவகம் உருவகம்னா அதை ஒண்ணு சொன்னா அதோட நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட உருவம் அது ரொம்ப ஒரு ஆழமான நீளமான அழுத்தமான திருத்தமான உசத்தியான உருவகம். அத நல்லா நின்று நிலைச்சு நல்லா அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் பகுதிகள். ஆகையினாலே அதை பரமானந்த படங்கடல் அதுவேன்னு தொடங்குகிறார். பரமானந்த படங்கடல் அதுவே என்று தொடங்குகிறார். அப்படி தொடங்கி அண்டத்தரும்பரன் மேகன் வாழ்கன்னு அந்த உருவகம் முடியுது. ஒரு தொடர், ஒரே தொடர் விளங்குத. ஆகையினாலே அந்த பகுதிகளை திருவருளாலே சந்திப்போம், திருவருளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 65 முடிச்சிருக்கோம், 65 முடிச்சிருக்கோம்.

0: இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வாக்கியங்கள், நல்ல கருத்து செறிவுள்ள வாக்கியங்கள், பொருள் நிறைந்த வாக்கியங்கள். அவர்கள் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி ஒவ்வொரு வாக்கியமாக விளக்கணும். இதை நம்ம திருவருளால நீங்க பிரியமா கேட்கறீங்க, அதனால அடுத்த அதை பத்தி சிந்திப்போம். நம்ம பார்வதி பதே
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே. ஞானி புவையெழு நன்னூலனைத்துடன் மோன திசை

சைவரே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org வாந்தனியர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 11 பாடல் முதல் 15 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அயலும் குடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழையும் முயல் பேர் நந்திதானே. அயல்னா பக்கம்னு அர்த்தம். அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து நாடு, அண்டை நாடு அயல். அது தமிழ் வார்த்தை தான் இல்ல. அயல் புடை பக்கத்தில் உள்ளது, அதற்கு அடுத்தது எல்லா பக்கமும். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இறைவனை நோக்கினால் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. அது பெருந்தெய்வம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்ப சிறு தெய்வம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சிறு தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, பெருந்தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை.
3: என்ன சார் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் வார்த்தை வருது?
2: எல்லாருக்கும் மூத்தவர் யாரு? விநாயகர். விநாயகருக்கு அப்பா அம்மா உண்டா? நாம்பளா உண்டுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அச்சுமே புராணங்கள்ல உங்களுக்கு ஆரம்ப நிலையில இறை வழிபாடு கொண்டாடுறதுக்கு ஒரு பாசம், நம்மளுக்குள்ள பாசம் மாதிரி இறைவனை காட்டி ஒரு பாசமா காட்டி ஒரு புராண செய்தியை சொல்லி வச்சிருக்கோம். ஆனா விநாயகர் முழுமுதற் கடவுள் தான், அவருக்கெல்லாம் பிறப்பு இறப்பு கிடையாது.
3: எப்படி சார் பிறப்பு இறப்பு இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா?
2: ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கே தெரியும். மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் பார்க்குறீங்களா? அந்த படம் மாதிரி பார்த்துருப்பீங்கள, நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த பார்வதி கல்யாணம் நடக்கும். அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும் பொழுது பார்த்தா பரமேஸ்வரன் இருப்பாரு, இங்கே பார்வதி இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் பிள்ளையார் நிற்பார். இருப்பார் இருக்க மாட்டாரா? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் அங்க? அவர் எப்படி பிள்ளையார் வந்து மகனாக வர முடியும்? எப்படி சார்? அப்போ நம்மளுடைய உறவு முறையை கொண்டுகிட்டு போய் சிவத்தில் போய் சிவசக்தியில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? பொருந்தி காட்டக்கூடாது. அது வேற, புராணங்களில் சொல்லக்கூடிய செய்தி வேற. நான் புராணங்களை எப்படி எடுத்தேன்னா ஊறுகா மாதிரி நான் எடுத்துப்பேன், ஒதுக்க மாட்டேன், புரிய வைக்கிறதுக்காக எடுத்துப்பேன். ஆனால் பேசுறது எது? பிலாசபி. அப்ப விநாயகர் முழுமுதற் கடவுள் சொல்றோம். முருகன் யார்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இல்லது செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறப்பும் இல்லை. அப்போ நீங்கள் முருகனுக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறீங்க, சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. அருணை சொல்லுகாரா இல்லையா? அல அதே மாதிரி பார்வதி சக்தி தான், சிவம். இப்போ சிவம் சக்தி முருகன் விநாயகர் இவர்கள்லாம் பெருந்தெய்வ, ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான், பெயர் தான் வேற. பெருந்தெய்வத்தை வந்துடுறாங்க. பெருந்தெய்வம் என்று பிரித்தால் இறைவன் ஒருவன். அந்த அந்த ஒருவனே பராசக்தியாகவும், அந்த ஒருவனே முருகனாகவும், அந்த ஒருவனே விநாயகராகவும் இருக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. அந்தந்த லெவலில் அவங்கவுங்க வழிபாடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே பல வடிவங்கள் தாங்கி வருகிறாங்க. என்ன இருந்தாலும் ஸ்வீட்டு கடை ஸ்வீட்டு கடை தானே? ஸ்வீட்டு கடைங்கிறது ஒன்று தானே? பல ஸ்வீட் இருந்தாலும் இல்லை, அது உள்ள எல்லாம் ஜீனி தானே? வடிவங்கள் வேறு இல்லையா? அதனால பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை, முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முயல் பேர் நந்திதானே. இதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, மழை முகில் பேர் நந்தி. மழை முகில் நந்தி, ஒரு சின்ன செய்தி. மேகத்தால் மழை, மழையால் மேகம். மேகம் என்னால் வருது, நீரால் வருது. நீராலே மேகம், மேகம் குளிர்ந்து தண்ணி. இப்போ தண்ணியினால் உண்டாக்கப்பட்டது மேகம், மேகம் குளிர்ந்து மழையாக வருது. அப்போ நாமும் வினையும், வினையால் உடம்பும் உடம்பால் வினையும். நாமளே வினையை கிரியேட் பண்ணுறோம், அந்த வினைக்கு பயனாக வாழ்க்கை கிடைக்குது. வாழ்க்கையும் வினையும் போல, வினையால் வாழ்க்கை, வாழ்க்கையால் வினை. அதே மேகமும் மழையும் போல நம்முடைய வாழ்க்கையும் வினையும் இருக்கின்றன. அங்கும் இறைவன் இருக்கிறான், இங்கும் இறைவன் இருக்கிறான்.
3: இந்த உலக உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுற. கண்ணுதலான் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு மூணு கண்ணு, நமக்கு எத்தனை கண்ணு? நமக்கு மூணு கண்ணு இல்லை, நமக்கு மூணு கண்ணு இருக்கு. ஆனால் ரெண்டு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரியல. ரெண்டும் புறக்கண், இது ஊனக்கண். ஞானக்கண்ங்கிறது உள்ளே இருக்கு. ரெண்டு கண்ணையும் மூணாக தான் தெரியும், நம்ம மூடுறதே இல்லை, தொடர்ந்தே பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் ரெண்டு கண்ணை மூடிட்டு உள்ள அகக்கண்ணால் இறைவனை பார்த்தால் இறைவன் உங்களுக்கு தெரிவான். ஆள் நமக்கும் மூணு கண்ணு இருக்கு, ஆனா என்ன, நமக்கு ஞானக்கண்ணு தெரியல, சிவபெருமானுக்கு ஞானக்கண்ணு தெரியுது. கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இருந்தார். தேவர்கள் பல பேர் இறைவனுடைய பெருமையை தெரியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க பாருங்க. மண்ணுருவார்களும் வானுருவார்களும், மண்ணில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பல பேர், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் பலர் இறைவனுடைய பெருமையை தெரியாமல், இறைவனுடைய பெருமையை தெரியாமல் இந்த காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வினையை அனுபவித்து பிறவி என்ற பெருங்கடலை நீந்தாமல் சிவாய நம என்ற தெப்பத்தை பிடித்து கொள்ளாமல், அதான முக்கியம், ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேன். இங்க திருவாசகம், ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன். மாணிக்க வாசகர் அந்த ஐந்தெழுத்து என்ற ஒரு தெப்பத்தை பிடித்து கரையேறாமல் பல பேர் இருக்காங்களாம். பிறவியும் பாவமும் சேர்ந்த சேற்று நீராகிய இந்த உலகத்தில் விழுந்து விழுந்து விழுந்து பிறவி எடுத்துக்கொண்டு சேற்று நீரிலே விழுந்து கருவழிப்பட்டு பிறந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண் உலகத்தில் உள்ளவர்கள். அண்ணல் இவன் என்று அறியுகிறார்களே, திரு சிவபெருமானுடைய பெருமையை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஒரே ஒரு பாடல முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன். யாருக்காவது ஒரு பதவி இருந்தா அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். இன்னைக்கு பதவியை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், உதவியை வாங்கறதுக்கு வச்சிருக்கோம். உதவி செய்யாமல் பதவியிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களால் இறைவனை அறிய முடியாது. நான் பதவின்னு சொன்னது விண்ணுலக பதவி சொல்லிட்டு இருக்கேன். மண்ணளந்தான் இரண்டு அடியால் மூன்று உலகத்தை அளந்தவன் திருமால். ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, திருமால் என்பது வேறு, விஷ்ணு என்பது வேறு. அதுக்குள்ள விளக்கம் பின்னால் சொல்லப்படும். மண்ணளந்தான் மலரோன் பிரம்மா, உந்தி கமலத்தில் பிறந்தவன் இல்லையா, விஷ்ணுவினுடைய உந்தி கமலத்தில், அதாவது தாமரையில் பிறந்தவன், தாமரை மலரோன் சொல்றது. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னம் நினைக்கிறார் ஈசனை.
2: யாரும் நினைக்கலையா. ஏன்னா அவங்க என்ன அவங்க எதை நினைக்கிறாங்க, இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை, பதவியை நினைத்து கொண்டிருப்பதற்குத்தான் நேரம். அதனால அவங்க எண்ணளந்த எண்ணன் நிலைக்கிறார் இயேசனை, விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை. விண்ணளந்தவன் யார் இப்போ உங்களுக்கு, உங்களுக்கு யாரு விண்ணை இழந்தவன், சூரியன். சைவ சித்தாந்தத்தில் வரும், விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. சூரியன் இந்த உலகத்தை கடப்பது போல இந்த இறைவன் எல்லாருடைய உயிரிலும் கலந்தும் கடந்தும் இருக்கிறான். இதை நிறைய சொல்லணும், ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிடுறேன், எப்படியாவது பின்னாடி பயன்படும். இறைவன் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கலத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லை கலந்த அன்பாகி கசிந்து உள்வருகும் நலந்தான் இல்லாத சரியே இருக்கு நல்ல தினந்தோறும் படிப்போம், 95 வரும் டெய்லி படிப்போம், இல்லை திருவாசகத்தில் 95 வரும் டெய்லி எல்லாரும் படிச்சிருவான் அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். கலந்துங்கிற வார்த்தை சொல்லணும். இப்போ கலந்துன்னா தண்ணீரில் பாலை கலந்து சார், இல்லை பாலுக்குள் தண்ணீரா தண்ணியில் பாலா, எங்க ஊர்ல தண்ணியில தான் பாலை கலப்போம். சரி, அதுவும் கலத்தல் தான். சரி, அது அன்னப்பறவை தான் பிரிச்சிடும், நல்ல வேலை அன்னப்பறவை இல்லை. சரி, அரிசியுள் கல்லை கலந்து பிரிச்சிடலாமா, அதையும் பிரிச்சிடலாம். இப்ப நான் சொல்ற கலப்பை உங்களால பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும், அலர்ட்டா இருங்க. இங்க பிரிச்சிட்டீங்கன்னா அன்னப்பறவை விட உயர்ந்தவங்க. இப்ப பாட்டில் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை நான் பார்க்குறேன். இப்போ கண்ணில் பார்வை இருக்கு, கண்ணாடி போட்டாலும் பார்வை இருக்கு, போடாட்டையும் பார்வை இருக்கு, கண்ணொளி பார்க்குறேன். வெறும் கண்ணொளி வெறும் கண்ணொளியால் பார்க்க முடியுமா? அதை என்ன வேணும், சூரிய வெளிச்சம் வரணும். இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்குது, இது கலப்பு தானே. இப்போ சூரிய ஒளி காட்டுகிறது, கண்ணொளி காண்கிறது. சரி, இப்போ சூரிய ஒளியும் கண் ஒளியும் கலக்காமல் இதை பார்க்க முடியுமா? இந்த கலப்பை யாராவது பிரிக்க முடியுமா? பிரிச்சிட்டிங்கன்னா அன்னப்பறவை விட எக்ஸ்பர்ட் நீங்கள். இப்போ இந்த ஒளி ஊடுருவுது, அந்த ஒளியும் ஊடுருவுது, இந்த ரெண்டு ஒளியும் கலக்குது, கலந்துருச்சு. இப்போ இப்போ கலந்ததுனால பார்க்க முடியுது. இந்த கலப்பான நிலையை யாரால் பிரிக்க முடியுமா? அது மாதிரி இறைவன் இருக்கிறான். நீ எங்கே பிரிக்கிறது அவர், உங்களுக்குள்ளதான், உங்க இறைவன் உங்களுக்குள்ளதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது, வெளியிலையும் பிரிக்க முடியாது. இங்கேயும் பிரிக்க, நம்மளை சுத்தி வெளியிலையும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது. அவன் அதான் கலப்பால் ஒன்று. இப்ப யாராவது இறைவனை விட்டு யாரு நீங்க நிக்கிறீங்க, வீட்டுக்கு போனாலும் அங்க இருப்பாரு, கிச்சனுக்கு போனாலும் இருப்பாரு, ஹோட்டலுக்கு போனாலும் இருப்பாரு, டிவி பார்த்தாலும் இருப்பார். முன்னை பழம்புரக்கும் முன்னை பழம்புருளே, விண்ணை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே, செல்போன்ல கூட இருப்பார். அதனால அவரை எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறான். அப்புறம் இவன் கலந்து இருக்கின்ற இறைவன் அடியார்களால் பார்க்க முடியுமே அன்றி அறியாமையால் தேட முடியாது. சிவராத்திரிக்கு ஒரு நம்ம ஒரு வரலாறு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு. பிரம்மா என்ன செய்யறாரு, அப்படியே அன்னப்பற வடிவம் எடுத்துட்டு மேலே போறாரு, போறாரு போயிட்டே இருக்கு. அவரெல்லாம் பார்க்க முடியல, விஷ்ணு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காரு, அவராலையும் பார்க்க முடியல. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கமலம்னா கமலான்னு பேர் வைப்பாங்க, கமலக்கண்ணன் பேர் வைப்பாங்க, ஒன்றரை கண்ணா இருக்கும். தாமரை கண்ணன் பழைய காலத்துலேயே சொல்லிட்டு இருக்கேன், தாமரை போல மலர்ந்த கண் அப்படின்னு கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். பிரம்மா கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன். அதுக்கு இந்த மாயன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் கருப்பா நீலமான் கார்மிக கண்ணன் சொல்லுவீங்க, அப்புறம் நீல வண்ண கண்ணாங்கிறீங்க, இப்ப நீலமா கருப்பா? நான் கேட்கிற கேள்வி, கண்ணனுடைய நிறம் கருப்பா நீலமா? இப்ப கரிய நிற கண்ணாவான்னு சொல்றீங்க, நீல மேகம்னு வேற கூப்பிடுறீங்க, நீல நிற கண்ணாங்கிறீங்க, அப்ப நீலமா கருப்பா? என்னங்க சப்ஜெக்ட் வருவோம். கடல் வந்து பகல்ல நீலமா இருக்கும், ராத்திரில கருப்பா இருக்கும், ரெண்டு ஒண்ணுதான். ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல நம்ம. கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. பற்றுகளையெல்லாம் கடந்தவர்களுக்கு இறைவன் அகப்படுவான், பற்று உள்ளவர்களுக்கு இறைவன் அகப்பட மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் பற்றுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம், அது கட்டு என்ன சாதாரண கட்டா போட்டிருக்கோம், ஒன்னோடு ஒன்று ஓட்டு, அது ஏற்கனவே உள்ளது வேற, இது புதுசா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. இந்த சிவத்திலே பாத்தீங்கன்னா இந்த 25 மாயேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லைங்களா, அதுல வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கணும், லயசிவம், போகசிவம், அதிகார சிவம். ஐயா ரொம்ப படி சைவ சித்தாந்தம் திருமந்தெல்லாம் எக்ஸ்பர்ட் ஐயா உட்காந்துருக்காங்க, சிவ பூஜை பண்றவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. லயசிவம், போகசிவம், அதிகார சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லயசிவம்ங்கிறது யோக நிலை, போக சிவம்ங்கிறது வந்து அம்மையப்பூரோடு கூடிய அந்த தொன்மை கோலம், அதிகார சிவம்ங்கிறது வீர வடிவம். அதான் வீர வடிவம், யோக வடிவம், போக வடிவம் சொல்றது. இப்படி இறைவனை வந்து மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம், மூணு வடிவங்களில் பிரிக்கிறோம். உருவம் தாங்கி வந்த நிலையிலே அதை நம்ம மூன்று வகையா நம்ம வசதிக்காக அதை நம்ம பிரித்து வழிபடுகின்றோம், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான், அகோர வீரபத்திரரும் ஒண்ணுதான், தட்சிணாமூர்த்தியும் ஒண்ணுதான், கல்யாண சுந்தரரும் ஒண்ணுதான். கல்யாண சுந்தரர் சொன்னா போக சிவம், தட்சிணாமூர்த்தினா யோக சிவம், அகோர வீரபத்திரர்னா அதிகார சிவம், வேக வடிவம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற இந்த வேதியுமாய், வேதியியல் சொன்னோம்ல என்ன, அது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரின்னா என்ன சார், வாட் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி? இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்க கெமிஸ்ட்ரின்னா என்னன்னு சொல்லுங்க, கெமிக்கல் சேஞ்சுனா என்னன்னு சொல்லுங்க, வேதியியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க, அதான் வேதியன். ஏன்னா வேதியன் என்னன்னு சொல்லிட்டீங்க, வேதம் செய்கிறவங்களாம் வேதியர்களா? உள்ளத்துக்குள்ள வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துபவன் வேதியன். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு உடலில் உணர்வில் வேதியியல் மாற்றம் நிகழப்பட வேண்டும், அவன்தான் வேதியன். கெமிக்கல் சேஞ்ச் வரணுமா இல்லையா, கெமிஸ்ட்ரின்னா யூனியன் அர்த்தம். அதாவது வந்து ஒரு பொருளை ஒரு பொருளோடு சேர்த்தல தான் சொல்லுவாங்க, கெமிக்கல் சேஞ்ச் சொல்றமா இல்லையா. ஆரியமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய், அப்ப இறைவன் உள்ளே உழைந்தால் நமக்கு மண்ண வரும், வேதியியல் மாற்றம், மனமாற்றம். அந்த அலோபதிக்கு அலோபதி என்ற என்ன மருந்தது, கெமிக்கல். வேதியன் என்ற இறைவன் உள்ளே இருந்தால், உள்ளே உணர்ந்தால் அலோபதி என்ற வேதியியல் மருந்து தேவையில்லை. புரியுதா? வேதியுமாய் விரிந்தார் திரு தான் அருஜோதியாய், அருஜோதி ஜோதினா என்னது, சோதியே சுடரே சூழொலி விளக்கே, இன்னொன்று சொல்லுங்க, சோதி சுடர் சூழொலி விளக்கு. இப்போ ஜோதினா என்ன, சுடர்னா என்ன, விளக்குன்னா என்ன, மூணு ஒன்று மாதிரி தெரியுது. மூணு ஒன்று தானா, மூணு வேற வேற, அதனால் விளக்க அதனால் தெரியுது. இப்போ இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக சுடணும் இல்லையா? இப்போ ஜோதி சுடுதா இல்லையா? இப்போ விளக்கு இருக்கு, ஜோதி இருக்குல்ல, சுடணும் கையை வச்சா சுடுதா இல்லையா? சார் ஒரு விளக்கு ஏற்றிருக்கிறீங்க, அது ஜோதி தானே, அது தொட்டா சுடும் இல்லை. அதே இயல்பு இறைவனுக்கு இருக்கணுமா இல்லையா? உள்ளற இறைவன் இருக்கானா இருக்கான்ல, அவன் சுடுறானா? ஏன் இது புறஜோதி, அது அருட்ஜோதி. அருட்ஜோதி சுடாது. இந்த ஜோதிகள்லாம் சின்ன சின்ன ஜோதிகள், உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி பெருஞ்சோதி, அதுலயும் அருட்ஜோதி அருட்பெரும் ஜோதி. அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அருளை தருகின்ற பெரிய ஜோதியாக உள்ளே இருந்து விளக்கி கொண்டிருக்கின்ற இறைவன், இதுதான் அருட்பெருஞ்சோதிக்கு விளக்கம். நிறைய விளக்கம் எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்ப இது போறோம், சுடக்கூடாது, அது அருள். சாதாரண ஜோதியை விட பெருசா இருக்கணும், ஆனா ஜோதியா இருக்கணும். உள்ள கண்ணை மூடினா தெரியணும், கண்ணை மூடினா தானே, நம்ம கண்ணை மூடிப்பதான் தெரியும். கண்ணை மூடி பாருங்க, அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள கொஞ்சம் மூடி பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதிய சார் நான் பார்த்துட்டேன்னு சொல்லணும். சோதியாய் சுருங்கா சுருங்காராதோர் தன்மையுள், என்னது சுருங்காத தன்மை? அதாவது சுருங்காத தன்மைனா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, என்னது படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாகிய இறைவன் என்ன பண்ணுவான்? உள்ள அவன் பெருகிட்டே இருப்பான். அப்ப நாம தான் பெருக்கணும். நான் இறைவனை நினைக்க நினைக்க உடம்பு உருக்கிட்டோம், அது போனா போயிட்டு போகுது. இந்த உடம்புல இன்னொரு உடம்பு, உடம்பே வேணாம். உள்ளே இருக்கிற இறைவன் பெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த ஜோதியை பெருக்கணும். சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே, நித்தமாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், நீதியாக இருக்கிறான். யார் யாரு எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறார்களோ அந்தந்த வினைகளுக்கு உரிய தண்டனையை உரிய நேரத்தில் தவறாமல் நீதி தவறாமல் கொடுத்து கொண்டே உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவில் உயிருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அலையில்லாத ஜோதி இல்லையா? உள்ளே இருக்கிறான். அப்படி உள்ளே இருந்து நம்மை எல்லாம் வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனை நாம் உள்ளத்திலே வைத்து வழிபடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருநாவுக்கரசர் தேவாரம் போற்றி திருத்தாண்டகங்கள். கயலைமால் வரையின் தாழ்வரையில் செயலின்றி இருந்த திருநாவுக்கரசர் முன் முனிவராகி எதிர்தோன்றி நின்ற பெருமானிடம் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அடியேன் கண்டு கும்பிட காதலுடன் அடைந்தேன் என்றார். மேலும் ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றும் உரைத்த மன உறுதி கண்ட இமய வடகையிலை செல்வர் பொய்கை ஒன்றினைக் காட்டி, இப்பொய்கையில் மூழ்கி நீ கையிலையில் இருந்த அம்முறையை பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் என்று பணித்தனர். அவ்வாறே யாதும் சுவடுபடாமல் ஐயாற்றில் ஓர் வாவியினின்றும் எழுந்து கயலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர் அப்பரடிகள். கயலைநாதன் விண்ணிலே மறைந்து அருள் புரிந்த நிலையை நினைந்து மூழ்கி அந் நினைவோடே ஐயாற்றினில் ஓர் வாவியனின்றும் எழுந்து வேற்றாகி விண்ணாகி எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினார் என்பர். இத்திருப்பதிகம் திருக்கையிலேயே அருளியது என்பாரும் உள. அகத்தியர் தேவாரத் திரட்டில் வேற்றாகி எனத் தொடங்கும் போற்றித் திருத்தாண்டகம் இடம்பெற்றுள்ளமை அறிந்து ஓத வேண்டிய ஒன்றாம். மேலும் பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி எனத் தொடங்கும் திருப்பதிகம், பாட்டான நல்ல தொடையாய்ப் போற்றி எனத் தொடங்கும் திருப்பதிகங்களும் திருக்கயிலைக்கு உரியனவாம். காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி என்ற மணிமுடித் தொடரை நாம் சிந்தை செய்யச் செய்த பெருமை தருமை கயிலை குருமணி அவர்களையே சாரும். பூவிற்கு கயிலை இமய வட கயிலை என்பர். அவ்வாறே உடம்பிற்கு கயிலை உள்ளம் என்பர் பெரியோர். உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி என்பது சொல்வேந்தர் திருவாக்கு. திருக்கயிலை போற்றி திருத்தாண்டகங்கள் ராகம் அரிகாம்போதி.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: கருவூர் தேவர் திருவிசைப்பா 4 பதிகம் திருமுகத் தலையில் பாடப்பெற்ற பாடல் பண் பஞ்சமம். சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில், திருத்தருப்பூண்டிக்கு வடகிழக்கில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருமுகத்தலை என்ற இத்தலம். இது தேவாரப் பாடல் பெறாத சிவத்தலமாகும். இறைவன் பெயர் பன்னகாபரணர் என்பதால் இத்தலம் பன்னத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. கோயிலில் தலை முகம் மட்டும் காட்டும் முகத்தலை லிங்கம் இருக்கிறது.

உலகத்திற்கு தலைவனே, உடலின் உள்ளிருக்கும் உயிருக்கு அமுதம் போல் இனிப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, வேதங்களைப் பொழியும் பவளச் செவ்வாயை உடைய மாணிக்கமே, தொண்டு செய்வார்க்கு இறங்கி அருளும் பசுபதியே, பாம்புகளை அணிகளாகப் பெற்றவனே, உலகத்தின் இருள் நீக்கும் ஞாயிறு போன்று எனக்கு அக இருள் நீக்கி அருள் புரிந்தாய். என் தனிமை நீங்குவதற்காக என் உள்ளத்திலும் திருமுகத்தலை என்ற பழமையான ஊரில் உள்ள வெண்மையான மணிகள் பதிக்கப்பட்ட பூங்கோயிலிலும் எழுந்தருளி இருந்தாய். உன் கரு

மனம் வருந்துகின்ற தீவினையாளனாகிய என் வினைகளை ஒழிப்பதற்காக என் மனத்துள் புகுந்தாய். அடைய வேண்டிய மெய்ப்பொருள்களை உணர்த்தும் நல்ல நூற்களின் மூலம் ஞானத்தேன் பொழிந்தாய். பவளம் போன்ற திருவாய், மூன்று கண்கள், என்றும் வளரும் ஒளி இவற்றை உடைய உயர்ந்த மாணிக்க மலையே, முழக்கமிடும் இனிய நீரில் பாயும் இளமையான வரால் மீன்கள் புரளும் திருமுகத்தலை என்ற தலத்தில் அமர்ந்தாய். அடியேன் விடுங்கும் இன்சுவை கனியானாய், இன்பந்தரும் ஆனந்த வெள்ளமாய் என் உள்ளம் முழுவதும் நிறைந்து இருக்கிறாய்.

உருகாத கல் போன்ற உள்ளமுடைய கள்வனாகிய யான் உன்னை நினைந்து கசியவில்லை. கண்களில் நீர் சொரியவில்லை. உன் முன்னே விளையாட்டுத்தனமாக சிரிப்பதை நிறுத்தவில்லை. இருந்தாலும் செழுமையான நீர்வளமிக்க திருமுகத்தலை என்ற தலத்தில் விருப்பமோடு கோயில் கொண்ட பன்னகாபரணா, பவளம்போல் வாயுடைய மாணிக்கமே, நீ பாவியாகிய என் உயிரில் புகுந்தனையே, இதற்கு என்ன காரணம்? ஏழையாகிய இந்த நாயடியேனுக்கு உன் எளிமை மிகுந்த பெருமையை தந்து

கேடுகளை அகற்றி மெய்ப்பொருள் காட்டும் நூல்களில் திளைத்தேன். இருந்தாலும் செழுமையான தண்ணீரில் கிடக்கும் மரக்கட்டை போல என் மனத்தில் அந்த நூற்கருத்துக்கள் பதியவில்லை. அழிவிலாமணியே, மாணிக்கங்கள் ஒளி வீசுவது போல் ஒளி வீசும் பரம்பொருளே, பன்னகாபரணா, மேட்டு நிலங்களில் கூட சென்னல் விளைந்து மிகச் செழிக்கும் திருமுகத்தலை என்ற படம்பதியில் நெடுங்காலமாயிருப்பவனே, அப்படி இருந்தாலும் என் மனத்திலும் புகுந்து நெஞ்செலாம் நிறைந்து நிற்கிறாயே, உன் கருணைக்கு எல்லையில்லையே.

கனவை போன்று நிலையற்ற அந்த செல்வத்தை பற்றியே நினைத்து அதனால் ஐம்புலன்களுக்கும் எனக்கும் இடையில் தோன்றிய இந்த கலகம் முழுவதும் ஒடியுமாறு என் உள்ளத்தில் புகுந்து என்னையுமோர் பொருளாக்கி ஆட்கொண்ட நாயகனே, முக்கண் பெற்ற முழுமுதலே உலகம் முழுவதும் வணங்க திருமுகத்தலையில் விரும்பி எழுந்தருளியிருந்து என் பக்கத்தில் இடையறாத பேரின்பம் சேர வைத்தாய். உன் பவளத் திருவாயால் எனக்கு உபதேசம் தந்தாய்.

பச்சை மண்பானை தண்ணீர் பட்டதும் கரையும். நெருப்பில் வைத்து சுட்டால் தண்ணீரை பாதுகாக்கும். இப்பானையைப் போல என் உயிரை பாதுகாத்து மாறுபாடடைந்த என் மனத்தை பக்குவப்படுத்தி மனம் உருக மகிழ்ந்து அருளிய பேரொளிப்பிழம்பே, எதிர்த்து வந்தவர் முப்புறங்களையும் எரித்த நாயகனே, திருமுகத் தலையில் எழுந்தருளி அடியேன் வினையினால் பெற்ற இவ்வுடம்பில் நீ புகுந்து நின்றமையால் இந்த உடல் உன் ஆலயத்தின் விமானம் போல் ஆகிவிட்டதே.

உணர்ச்சி வசப்பட்டு பேய் போல் ஆடுகின்ற எங்கள் பிழைகளை பொறுத்து ஆட்கொண்ட பேரொளி பிழம்பே. விரிந்த நீர்ப்பரப்பை உடைய கடலில் எழுந்த ஆலகாலம் என்ற நஞ்சின் கருமை நிறமும், சந்தனம் போல் விளங்கும் வெண்ணீற்றின் வெண்மை நிறமும், உன் திருமேனியின் சிவப்பு நிறமும், கரி போலவும் நீரு பூத்த நெருப்பு போலவும் தோன்றுகின்றன. இந்த கழுத்தில் ஒப்பற்ற உருத்திராக்க மாலை அணிந்து அடியார் விரும்பியபடி தோன்றக்கூடிய வகைகளிலெல்லாம் தோன்றி மிகவும் அழகுடையவனாய் திருமுகத் தலையில் விரும்பி அமர்ந்த உன்னை பிரிந்து

என்னை உன் திருவடித் தாமரையில் பணியச் செய்தாய். எலும்புகளெல்லாம் உருகும்படி நீ எளிமையாய் எழுந்தருளி உன்னை என்பால் நினைக்கச் செய்தாய். எவ்விடத்திலும் எந்த நேரத்திலும் நீக்கமர நிறைந்து நிற்கும் பேரொளியே, முற்பட்டு நின்ற என் ஆணவ மலம் முழுவதும் நீங்க முகத்தலையில் விருப்பமுடன் அமர்ந்து அருள் செய்தாய். எனக்கு கரும்பும் பாலும் தேனும் அருமையான அமுதமும் பழமும் ஆனாய், மிகவும் இனியனாகிவிட்டாய்.

வானமாயிருப்பவனே, தீயாகவும் காற்றாகவும் மண்ணாகவும் நீராகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் திகழ்பவனே, தேவர்கள் கூட அறிய முடியாதபடி அணுவைப் போன்ற ஆன்மாவாய் அட்டமூர்த்தியாயிருப்பவனே, நீக்க மறந்தறிந்திருக்கும் பேருளியே, மன உறுதி மிக்கவராய் நன்மை தரும் சொற்களையே பேசுகின்ற பேரறிஞர்கள் வாழும் திருமுகத் தலையில் விருப்புடன் அமர்ந்து எனக்கு தலைவனாகி ஆட்கொண்ட நீயே, எனக்கு தந்தையும் தாயுமாய் இருந்து அருள் புரிகிறாய் அப்பனே.

0: எல்லாம் தோன்றுமுன் இருந்த மூலமாகவும் எல்லாம் அழிந்தபின் மிஞ்சும் பொருளாகவும் முடிவற்ற முதற்பொருளாய் முகத்தலையில் எழுந்தருளி இனிய பாலும் அமுதும் போல் உயிருக்கு வளம் தரும் பன்னகாபரணப் பெருமான் உடைய குளிர்ந்த தாமரைத் திருவடிகளின் மேல் கரும்புச் சாற்றில் உருவான வெள்ளப்பாகு போல் இனிக்கும் சொற்களால் கருவூர்த்தேவர் செய்த அமுதமொத்த இந்த தீண்டமிழ் மாலையை ஒழுக்கமுடன் பாடும் அன்பர்களெல்லாம் சிவபதவி அடைந்து அங்கேயே நிலைத்து நிற்பார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: நட்டலகர பண்ணிலமைந்து திருக்கருப்பரியலூர் திருப்பதிகம் பதிக எண் 30. சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தையினை வைத்து

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: குருவார் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய்.
1: நான்காவது பாட்டு சிவபெருமான் ஆலயத்திலே சிவபெருமானை எழுப்புவதற்காக வரிசையாக கூட்டங்கள் நிற்கிறது. கோயில்ல ஆலயத்துல கூட்டங்கள் நிற்கிறது. அது அந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி சுவாமியை எழுப்புவதற்காக நிற்கிறார்கள் என்றால், முதலிலே வீணையை வாசிக்கின்ற இன்னிசையுடைய வீணையை வாசிக்கின்ற அந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். வீணையை வாசிக்கின்ற இசை வல்லோர்கள் இருக்கிறார்கள் முதலிலே. அடுத்தார் போல யாழை வைத்து வாசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தார் போல இருக்கு என்கின்ற வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள் இருக்கிறார்கள். அடுத்தார் போல தமிழிலே தோத்திரம் பாடுகின்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் உருவால் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் உருவால். இன்னிசையிலே மிகச் சிறந்தது வீணை. இன்னிசையிலே கருவிகளிலே வீணை சிறந்தது. அதனாலே சிவபெருமான் கையிலே வீணை வைத்திருக்கிறார். வேயூரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்பது கோலத்துக்கு புரியும். அதனால வீணை இசைக்கருவிலேயே முதன்மையானது. சரஸ்வதி கையில வீணையை வச்சிருக்கிறார். உயர்ந்த மங்கள வாத்தியம். அந்த வீணையத்தான் ராவணன் வாசித்து சிவபெருமான மகிழ வச்சு வரம் பெற்றிருக்கிறார். அதனால பெரிய ஒரு கருவி, நல்ல சிறப்பான கருவி. இன்னிசை வீணையர் யாழினர் உருவார். இன்னிசைக்கு முதன்மை கொடுக்கிறார். இந்த பாட்டில் இசைக்கு முதன்மை கொடுக்கிறார். அது சுந்தரமு சுவாமிகள் ஞானசம்பந்தர் தமிழை பரப்புவதற்கு என்ன தந்திரம் பண்ணினார் என்றால், நல்ல இன்னிசை மூலமாக தமிழை பரப்பினார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு பாடுறார். அதனால இசைங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு வரப்பிரசாத மனிதர்களுக்கு. இது பல கோடி ஜென்மங்களுக்கு தெரியல, அதை பத்தி என்னன்னே புரியல. இசைன்னா என்னன்னே தெரியாது அல்லவா. இப்ப நான் பாடுறேன்ல, காம்போதி பாடுறேன், கல்யாணி பாடுறேன், சங்கராபரணம் பாடுறேன், மோகனம் பாடுறேன், ஆரவி பாடுறேன், இப்படி ராகங்கள்லாம் பாடுறேன், இசை பாடுறேன்ல, எல்லாரும் என்னமா இருக்காங்க, எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. அது என்ன காரணம் என்றால், அதை பத்தி என்னன்னே தெரியாது. இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆறுமுகன் நாவலர் ஒரு கதை எழுதினார். ஆறுமுகன் நாவலர் அவர் எப்படி எழுதினார்னா,

இது ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணம்னா மேல போறது, அவரோகணம் கீழே வர்றது. இது ஆரோகணம். இப்படி ஒரு வித்வான் பாடிக்கிட்டு இருந்தானா, சங்கீத வித்வான். வழி கூட போன இடை என்ன ஒன்னானோ, அடா அடா அடா அந்த மனுஷன் பாரு இப்படி கஷ்டப்படுறான்னு ஒரு நல்ல வைத்தியார் வைத்தியார் கூட்டியாந்து பாருங்கோ அப்படின்னு அந்த இடையே. அவன் சங்கீத வித்வான் பாடிக்கிட்டு இருக்கும் போது, அட பாபா மனுஷன் போய் புல் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பாரு ஒரு நல்ல வைத்தியரை கூட்டியாந்து பாடுவான் பாருங்கன்னு. ஆனா அந்த இடையன் அப்ப இருந்தவங்களா அவனை முத்தி போ சொன்னாங்களா, அவனை முத்தி அட சங்கீதம் பாடுறான்னு தெரியாம இவன் இழுத்துக்கிட்டு இருக்க. அதுபோல இசை என்பது அவ்வளவு உயர்ந்த பொருள். சுவாமிக்கு இசைனா ரொம்ப பிரியம். அத ஆராயர் குளரோசை கேட்டருளி அருட்கருணை தான ஆய திருவுள்ள உடையதவ வள்ளியுடன் அநாய நாயனார் புல்லாங்குழல்ல இசையை வாசித்து அதன் மூலமாக செவருமான அந்த காட்டுக்கே வர செஞ்சிட்டார். புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்த நம்ம பக்கத்துல தெரியுமா உங்களுக்கு எங்க இருந்தார் அநாய நாயனார் தெரியாதா? இங்க நம்ம லாலு ஊடிக்கிட்டு இருக்கிறது திருமங்கலம். நீங்க போயிருக்கீங்களா? திருமங்கலம் நல்ல கோயில், அருமையான கோயில். சுவாமி சாம விதீஸ்வரர் உயர ரொம்ப அருமையா இருக்கும். அத பார்த்துட்டு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு தடவை கோயில்ல அபிஷேகம் கூட பண்ணிட்டு வந்தோம். அவர் குடலோசையை கேட்டு சுவாமி உமாதேவியை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கே வந்துட்டார். உமாதேவியை கூட்டிக்கிட்டு பக்கத்துல போய் கேட்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்து கேட்டுட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டார். யாரை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு? அநாய நாயனாரையும் கூட்டிகிட்டு போற அந்த செருப்பு காலோடவே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரா, செருப்பு காலோட புல்லாங்குழலோடவே நீ வாப்பாரும் கூட்டிகிட்டு போறார். அவரு மேய்ச்ச தரிசு இடையந்தரிசன் அந்த நிலம் இருக்கு, இடையந்தரிசன்னு இருக்குது. அதை ஒருத்தர் குத்தகைக்கு வச்சுக்கிட்டு குருபூஷை பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமங்கலத்துல. அதனாலே அப்படி அந்த இசை என்பது மிக உயர்ந்தது. என்னமேலா வல்லரக்கன், என்னமேலா வல்லர் எடுத்து முறிந்து இசை வாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்து அக்கப்பாடலும் செய்தார் என்பது பெரிய புராணம். அரக்கன் பாட அருள் எம்மானிடம் இருக்கைங் இலி என்பார்க்கிடவில்லையே என்பது அப்பர் தேவாரம். அதனால அப்பர் கடைசி பாடிய பாட்டுல ராவணனை பாடி, ராவணனை பாடி, ராவணனை பாடி இல்ல, ராவணன் செய்த செயலை பாடி, ராவணன் செய்த செயலை பாடி அவன் இசைவாடி அருள் பெற்ற அந்த வரலாற்றை சொல்லி முடிப்பாரு ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசியில. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ளது இசை. அதனால மாசத்துக்கு ஒரு கச்சேரியாவது வச்சு பக்கவாத்தியத்தோட வச்சு நல்ல இசையை கேட்டு அனுபவிக்கும். அதனால இன்னிசை வினயர் சுவாமியை எழுப்புவதற்கு முதலிலே நிற்பவர்கள் இன்னிசை வினயர் யாழினர் இருக்கணும். தோத்திரம் எம்பினர் ஒருவர் அடுத்தாற் போல வேதம் இருக்கு, யஜூர் ஜாமம் அதரவுடை என்கின்ற நான்கு வேதங்களிலே இருக்குடு என்கின்ற குறிப்பினாலே இருக்கு யஜூர் ஜாமம் அதரவுடை என்கின்ற வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்கள் சுவாமியினுடைய பெருமையை சொல்லுகின்ற அந்த பகுதியை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல தோத்திரம் எம்பினர், தோத்திரம் என்பது தேவாராதி முதலிய திருமுறைகள். அதற்கு முன்னே இருந்த தமிழ் முறைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப ஞானசம்பந்தர் காலத்துக்கு காரைக்காலமர் காலத்துக்கு பிறகுதானே நமக்கு தமிழ்ல இருந்த தோத்திரங்கள், அதுக்கு முந்தியும் இருந்திருக்கலாம். ஆகையினாலே அப்படி தோத்திரம் சுவாமியே அது ஸ்தோத்திரம் சொல்லுது, அடமுடிய ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது. அது தோத்திரம்னா புகழ்ந்து புகழ்ந்து பாடுறது, சுவாமியே புகழ்ந்து பாடுறது. அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை பாடுகின்ற அன்பர்கள் ஒரு பக்கம், அதற்கு மேலே துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவாள் கையாலும் சுவாமிக்கு மாலை சூட்டுவதற்காக நல்ல மலர்களாலே, நல்ல மலர்களாலே நெருக்கமா கட்டிய மாலையை கையில ஏந்தி கொண்டிருக்கின்ற அடியவர்கள் ஒரு பக்கம். துண்ணிய துண்ணியன நெருங்கிய பனை மலர், பனைமலர்னா கட்டிய பிணைத்த துண்ணிய பனை மலர் கையினர் மாலையை தாங்கி கொண்டு அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. துண்ணிய பனை மலர் கையினர் ஒரு அதற்கு மேலே இவர்களெல்லாம் சரியை கிரியையாளர்கள், சரியை கிரியாளர். அதற்கு மேலே தொழுகையர் அழுகையர், தொழுகையர் அழுகையர் இவர்கள் ஞானிகள். இப்ப தொழுகையர் என்பது யோகிகளும், அதுக்கு மேல அழுகையர் என்பது ஞானிகளும். அதனால சிவனை நினைந்து அழுவது, தொழுதல் என்பது கையினாலே, தொழுதல் என்பது கையினாலே. கைகால் குப்பித்துளிர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்தபரமனை கைகால் குப்பித்துளிர் என்பது அப்பர் தேவாரம்.
அதனால தொழுதல் என்பது கையினாலே, தொழுதல் என்பது கையினாலே. அப்படி கையினாலே தொழுகின்றவர்கள், அப்புறம் அழுகின்றவர்கள். அழுகின்றவர்கள் சிவபெருமானுடைய திருவுருளை நினைந்து, தன்னுடைய பிறப்பை நினைந்து, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரதாய் முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கம் எல்லா பிறப்பும் பறந்து அடைத்து விட்டேன் பெருமானே, அதனால இனிமேல் பரவாமல் எங்களை காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி அவனை நினைந்து, அவனுடைய பெருமையை நினைந்து, தன்னுடைய சிறுமையை நினைந்து அழுகின்ற மெய்யுரியாசன், அழுகின்ற மெய்யுரியாசன். அப்படி அழுகையர் துவழ்கையர் உருவார். துவழ்கையர் என்றால் அதற்கு மேலாக, அதற்கு மேலாக துவழுதல், துவழுதல் என்று சொன்னால் அந்த ஆனந்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் அதால சிவன் திருவருளை நினைந்து அதால துவண்டு விடுதல், தன்னை மறந்து அந்த மாதிரியாக துவழ்கையர் உருவார். துழுகையர் அழுகையர் துவழ்கையர் உருவார். அதற்கு மேலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார். இதற்கு அஞ்சலின்னு வேறு, இந்த நமஸ்காரத்துக்கு அஞ்சலின்னு வேறு. அதனால கும்பிடுறது பல வகை, கும்பிடுறது எல்லாம் எங்க கும்பிடுவா, இங்க தான் கும்பிடுவான். இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா எடுத்த உடனே எல்லாம் எங்க கும்பிடுறாங்க, இப்படித்தான் கும்பிடுவோம், இப்படித்தான் கும்பிடுவோம், இப்படித்தான் எல்லாரும் கும்பிடும். இந்த தானம் தான் சிதம்பரம், இந்த தானம் தான் சிதம்பரம், எல்லாம் சிதம்பரத்தை தான் கும்பிடுறான், எல்லாருமே சிதம்பரத்தை எல்லாம் சிதம்பரத்தை தான் கும்பிடுறான். கும்பிடுற கும்பிடு ஊராகவும் எங்க போவோம், சிதம்பரத்துக்கு தான். இருதய சாரம் சிதம்பரம். அதற்கு மேலே இப்படி நெஞ்சுக்கு நேராக கும்பிடுறான், அப்புறம் நெற்றிக்கு நேராக கும்பிடுறது, நெற்றிக்கு நேராக கும்பிடுறது. இது அதிகமாக இருக்காது, ஓரளவு இருக்கும். அப்புறம் தலைக்கு மேலே கும்பிடுறது. இந்த சாணம் தான் துபாத சாணம், ஒரு துபாத சாந்தம்னு சொல்றது. தலைக்கு மேலே கூப்பிடுறது தான் பன்னிரெண்டு அங்கலத்துக்கு மேலே துபாத சாந்தம்னு சொல்றது. பன்னிரெண்டு அங்கலம், துபானா ரெண்டு, தசம்னா பத்து, இது பன்னெண்டு அங்கத்துக்கு மேலே கும்பிடுறது. அந்த பன்னெண்டு அங்கலத்துக்கு மேலே இதுக்கு மேலே சாமி இருக்கிறாரா. இப்படி காட்டுறது என்னன்னா, இந்த கை இருக்குது பாருப்பா, இதுக்கு மேல ஆயிர இதழ் தாமரையில சுவாமி நர்த்தனம் பண்றாராம். ஆயிர இதழ் தாமரையில, துவாத சாந்தத்தில ஆயிர இதழ் தாமரை, அதுல சுவாமி நடனம் பண்றாரா, அந்த மாதிரி தியானிக்கிறோம், அந்த மாதிரி தியானிக்கிறோம். சாமான்யம் வரும் அதில் அந்த மாதிரி தியானம், உயர்ந்த தியானம், துவாத சாந்தத்தில தியானிக்கிறது. அதனாலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவார். அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பார் அருணகிரிநாதர். யார் இப்படி கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அன்புடையவனாக இருக்கிறானா சுவாமி. அதனாலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரன். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில எழுந்து ஒழுகி இருக்கிற சிவபெருமானே, இப்படியெல்லாம் உன்னுடைய அடியவர்கள் இப்படியெல்லாம் உன்னை அணுகுவதற்கு, உன் அருளை பெறுவதற்காக இப்படி தொண்டர்களாக அணுபவர்களாக தொழுபவர்களாக கும்பிடுபவர்களாக மலர் கையில ஏந்தியவர்களாக இன்னிசை வீணையை இசம்பு ஏம்புவர்களாக தோத்தரஞ்சியவர்களாக இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். நான் ஒன்றும் செய்யாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு எம்பெருமான் பள்ளி எழுந்துவிடாய். ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு, என்னை அந்த உண்மை இருக்குதே என்னையும் ஆண்டு. அவர்களெல்லாம் இவ்வளவு தொண்டு செய்ய நான் ஒன்றும் செய்யாதவனாக இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு முடியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருவாசகம்.

0: குருவார் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருப்பள்ளியிலே.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் சிட்டனை சிவனை செழுஞ்சோதியை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பாடல் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: நீங்கள் கேட்கிறது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் மிண்டு மனத்தவர், பாடியவர்
4: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
3: வணக்கம். சிவாயனவர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: வேதநெறி தழைத்து ஓங்க.
1: பாடியவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: நால்வர் துதி. பாடியிருப்பவர்: சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கடவுர் வீரட்டத்திற்குரிய திருப்பதிகம் 18 12 திருப்பதிகம் பண்வரிசையில் 29 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மாணிக்கவாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளிய இத்திருப்பதிகம் துரோதான சுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது இப்பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் புறநீர்மை. காலையில் பாடும் ராகமான பூபாலத்தில் இசைக்கப்படுகிறது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே, அது மாயாவாதம் பேர். மாயாவாதம் அது நடுப்புற கொஞ்ச காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த மிகச்சிறப்புன்னு சொல்லி எல்லாம் பின்ன கடைசியில் என்ன எல்லாம் பிரம்மத்திலேயே ஒடுங்கிடும். பிரம்மத்திலே தோன்றும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அந்த மாயினால் அப்படி எல்லாம் இருக்கும், பிறகு பிரம்மத்திலேயே ஒடுங்கிடும் என்று சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாதம். சித்தாந்தம் அப்படி இல்ல. கடவுள் என்று அன்றே நீயும், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. ஆண்டவனும் கிபி கிமு இல்லாதவன், ஆன்மாவும் கிபி கிமு இல்லாதது. அதனால பின்ன ஏமன் பிறந்தது. இந்த ஆன்மா என்றோ அன்றே இந்த ஆன்மாவை ஒரு சனியும் பிடிச்சிருக்குது. அது ஏன் சாமி பிடிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் என்ன சொன்னோம், இந்த நெல்லு நெல்லுன்னு நீ சாப்பிடலடா, அது ஏன் அந்த உமையோட இருக்கணும், பேசாம அரிசியா காய்ச்சிட்டுன்னா.

நம்ம என்ன பண்ணிருக்கோம், காய வைக்க வேண்டியதுல, மில்லுக்கு போக வேண்டியதுல, அது நீங்க போச்சுங்க வேண்டியதுல, அல்லது நல்லா அறப்பண்ணுங்க வேண்டியதுல, அவன் ஆள் வந்து தூக்குறவனுக்கு முந்தானல 10 ரூபா கேட்டா இப்ப 20 ரூபா கேக்குறான், இல்ல நம்மளால தள்ள தூக்க முடியல, அவனும் தூக்க வேண்டியிருக்கு, சண்டை வேணா வம்பு வேணாம், எப்படி இருந்துட்டா அரிசியா காய்ச்சிட்டா நல்லா இருந்தது. இல்லடா, நெல்லுனாலே உள்ள அரிசி மேல உமி இருக்கிறதா சீக்குவல் டு நெல்லு அப்படின்னு. அது போல ஆன்மா என்றாலே அதை பிடிச்சிருக்கிற சனியன் ஒண்ணு இருக்கு, அந்த சனியனுக்குள்ள இருக்கிறதா ஆன்மா.

நெல்லுனாலே உமி அதோட சேர்ந்து இருக்குங்கிறது உனக்கு தெரியாதாடா ராஜா. செம்புனாலே அதுக்குள்ள களிம்பு இருக்கும். கொஞ்ச நாள் நாலு நாள் விளக்கலைன்னா கண்ணங்கரையே அப்படி கொஞ்சம் தோணும் அல்ல. சுரண்டி எடுத்து தாய்மாரெல்லாம் கழுவுவாங்க. அது ஏன் அதுல வரணும்னா செம்புனாலே அது மாதிரி இயல்படா. அது போலத்தான் இந்த ஆன்மாவுக்கு வள்ளி மல கண்மம் அன்று உளவாம். அன்றுங்கிறது என்று, என்று ஆன்மாவோ அன்று. ஏன் சிமையான போதும். அப்படியானா அந்த சனியனை எப்படி நீக்கிறது அப்படின்னா அதுக்காகத்தான் வழியெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவனை நினைக்கணும், போகணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதுக்குதான் அந்த உடம்பெல்லாம் கொடுத்து. எப்படி கொடுத்தது? சிவபிராணம்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் மீன் சொல்ல வேண்டாம். எப்படி கொடுத்தது? மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்த

தன்னுடைய அனுபவம் சொல்றார், இது வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்த நிலைமையை நீங்கி எங்களுடைய குருநாதனாக எங்கள் பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினார். அல்ல, அப்படி குருபரனாக எழுந்தருளிய பெருமை சிறுமை என்று கேடாதே. அதை நான் சின்னதா கருதானே, நான் அது பெருசா கருதுனேன். எப்படி? நானே தவம் செய்தேன், சிவாய நமயன பெற்றேன். இப்படி ஒரு குருநாதன் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் செய்தமோ என்று நான் பெருமைப்பட்டனே தவிர, சிறுமை என்று கேடாதே. திருவடியினையை பிரிவினை அறியா நிரலது போல முன் பின்னாகி, முன் பின்னாகி முனியாது. என்னன்னு கேட்டா சின்னத்திற்கு கோவம் வந்துட்டுன்னா கொஞ்சம் முன்ன போவோம் அல்லது பின்ன போவோம். முன்னையும் பின்னையும் போகாம பெருமான் திருவருளையே பின்னே இருக்கணும். அது எது? நுந்தின் எம்மை நுழைய பணியே என்பாரும் நாவுக்கரசர். பெருமானுடைய திருவருள்வடிதான் அது, அந்த வழிதான் வழி. அதுக்கு நாம் பின்னே போவதுதான் போவது, வேற எது நமக்கு புறம் போக மாட்டோம் என்று. அப்படியாக பின்னே செல்ல சிறுமை திருவடி இணையை பிரிவினை அறியா நிரலது போல முன்பின் நாய முடியாத திசை என்பிணைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது குரல. அந்த அன்புங்கிறது அப்படியே கரைபுரண்டு ஓடுதான், ஆறாக ஓட நன்குலன் ஒன்றி. இந்த ஐந்து பொறிகள் என்னாச்சுன்னு கேட்டா ஒரே ஒரு பொறி தான் வேலை செய்யணும் சொல்லிருக்கோம். இன்னி ஐந்து பொறிகள் எது வேலை செய்யணும்? ஆண்டவனை காணும் போது கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும் சொல்லியிருக்கேன். திருப்பி திரைப்படத்துல போனா லைட் எல்லாம் வந்து லைட்ல எல்லா லைட்டும் எரிய முறுக்கு அந்த சோடா கீடெல்லாம் வந்து விற்க, அப்ப படம் காட்ட முடியுமோ? படத்தை நீ பார்க்க முடியுமோ? என்ன பண்ணணும்? முறுக்கு விற்கிறவன் சோடா விற்கிறவன் எல்லாம் உட்கார, மற்ற வெளிவிளக்கெல்லாம் அணைய வெறும் திரை மட்டும்தான் தான் விளங்கும். அது போல கோயிலுக்கு போகின்ற பொழுது காது மூக்கு எல்லாம் வேலை செய்ய கண்ணு மட்டும் பார்க்கப்படுது. இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும், காது ஆஃப் ஆயிடணும், மூக்கு ஆஃப் ஆகணும், வாய் நல்ல என்ன எது திறந்திருக்கணும்? கண்ணு மட்டும் திறந்திருக்கணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும்ப்பா, அப்பதான் நீ திரைப்படத்தை பார்ப்ப. அப்படிதான் இங்க நடராஜாவை பார்க்கணும். இந்த திரைப்படத்தை பார்ப்பேன்னு சொன்னாதான் நடராஜா கிட்ட வரேங்கிறான். என்ன பண்றது? அதனாலதான் திரைப்படத்துக்கு வரணும். திரைப்படம் பார்க்கும்போது எல்லா லைட்டு இருந்தா செய்யுதா? முறுக்கு இருக்கு வித்தா சோழா வித்தா உனக்கு காதல விழுதா? ஒளியில் இல்ல. அது போல கோயிலுக்கு போன என்ன பண்ணும்? வெறும் கண் மட்டும் வேலை செய்யணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானை நோக்குவது, அல்லது யாராவது பின்னால வந்து ஐயா என்ன பத்து நாள காணா காதல விடப்படாது. காதல விடப்படாதுன்னா வெள்ளாம இருக்கிறது நடிச்சு பிரயோஜனம் இல்ல, உண்மையிலேயே விடக்கூடாது. சிவ சிவ அதுதான் ஆண்டவன் தருகிற அனுபவம். நேர ஆண்டவன்டே தான் நிற்கும். இப்படி இருக்கணுமா? ஆகவே இது போல நன்புலன் ஒன்றி பாத்தீங்களா, நன்புலன்னர் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது இந்த ஐந்து ரொம்ப யோக்கியம் இல்லாதுன்னு எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா அந்த ஐந்து பொறிகளுமே இப்ப வந்து ஆண்டவன் நிற்பதற்கு உறுதுணை செய்வதனால நன்புலன் நல்ல புலன்கள் எதை செய்யணுமோ அது செய்யுது. அதனால் நன்புலன் ஒன்றி நாத என்றி உரை தடுமாறி ஒரு ஓமம் செழிப்ப இதெல்லாம் மெய்ப்பாடு. நமக்கு அந்த பெருமானை பார்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாத போது நமக்கு உள்ள என்ன நினைப்பு வரும்னா, சிவபிராணம் சொல்லிக்கிட்டே வருவீங்க அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, தடுத்து அப்படியே நாக்கு தடுக்கும். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால், சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இது அனுபவத்துக்கு வந்ததுன்னா வெறும் வாயில வர்றது வந்துட்டு இருக்கு. வாயில வர்றது எங்க வரணும்? சிவன் அவன் எங்க இருக்கணும்? என் சிந்தனையுள் நின்ற அதனால் என்பது அனுபவத்துக்கு வருமானா பேச்சியது எதுவும் காதல விடாது.

நான்கு வேதங்களுக்கும் தலைவனி வணக்கம். சேவார்தல் கோடிக்கு வணி போற்றி. சே என்றால் ஆண் காலை அர்த்தம். சே சே என் கிழவி பெற்றவும் ஆகும் தொல்காப்பியம். சே என்றால் ஆண் காளை மாடு என்று பொருள். தொல்காப்பியர் காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப சே என்ன தெரியாது. அப்ப ஏன் சொல்லுதான் அருமையான சொல் போயிட்டு நம்ம பழக்கத்தில் அப்படியே கொண்டு வரல, விட்டுட்டோம். தொல்காப்பியம் எல்லாம் விட்டுட்டோம். எனவே சேயன் சேவார் வெல்கொடி அந்த ஆணையத்தினுடைய கொடிய உடையில சிவனியை போற்றி. மின்னார் உருவவிகிருதா போற்றி. மின்போண்டு ஒளிவிடுகின்ற விகிருதா பெருமானே வணக்கம். கல்நார் உரித்த கனியே போற்றி. இது என்ன தெரியுமா, தன்னுடைய அனுபவம் சொல்றாரு. பெருமானி நீ வந்து மற்ற பெரியவங்களுக்கு எல்லாம் அருள்னதை பத்தி ரொம்ப லேசு. என்ன இந்த மணிவாசகனை ஆண்டது இருக்குதே, கல்லுல நார் உரிச்ச மாதிரிதான், கல்லுல நார் உரிச்ச மாதிரி என்று தன்னைத்தான் தெரியப்படுத்திக் கொள்கிறார். அவரா கல்நார்? கருங்கல் மனமும் கரைந்தனக்குறுக அன்பராக நிறைந்து வந்ததை விலகில் மற்றையாரை விலைங்கிற மாதிரி கருங்கல் மனமும் கரைந்தனக்குறுக பாடின திருவாசகம். ஆனால் நம்மை நோக்கி சொல்றார், நம்ம நமக்கெல்லாம் அருள்னாதான் கல்லுல நார் உரிச்ச மாதிரி அர்த்தம். கல்லார் உரித்த கனியே போற்றி. காவாய் கனக குன்றே போற்றி. மலையாக இருக்கவனே ஆ ஆ என்றனக்கு அருளாய் போற்றி. எனக்கு அருள் செய்ய வேண்டும். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. எது எங்க இருக்குது? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்றார்லவா, அதேதான் இங்க மாற்றம் அல்லவா, வேற ஒண்ணும் இல்லை. இடரை களையும் எந்தாய் போற்றி. இடருங்கிறது இங்க நமக்கு ஏதோ சாத்துக்கு எல்லாமே புள்ள படிக்கலைங்கிறது அந்த மாதிரி இடம் இல்லை. இது பெருவிங்கிற இடர், இது முழுமே நீக்க முடியாத பெருமான். எந்தாய் போற்றி ஈச போற்றி. ஈசன் ஈசன்னா எல்லாருக்கும் தலைவன். ஈச போற்றி இறைவ போற்றி. தேசப்பளிங்கின் திரளே போற்றி. தேசப்பளிங்கின் தேசம்னா ஒளி, ஒளி பொருந்திய பளிங்கு எப்படி வெள்ளவெளேன்னு இருக்குமோ அது போல எங்க பெருமான் வெள்ளவெளேன்னு இருப்பாராம். என்ன வெள்ளவெளேன்னு இருப்பாருங்க நீங்க? அவர் சிவப்பால இருப்பாரு. செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி செக்கச்சவேன் அப்படி நெருப்பு மாதிரி இருப்பாருன்னு சொன்னாரு. இங்க தேச பளிங்கின் திரளே போற்றி. ஒளி பொருந்திய பளிங்கு நிறமாக வெண்மையாக இருப்பவனே வணக்கம்னாரு. அங்க சிவப்புங்கிறார், இங்க வெள்ளைங்கிறார். பிரச்சனை வச்சிருவோமா அடுத்த மாசம்? தேச பளிங்கின் திரளே போற்றி. ஒன்றுமில்ல, உடம்பெல்லாம் சிவப்பு சிவப்பு தான், அது மேல என்ன அணிந்திருக்கிறான்? திருநீர் அணிந்திருக்கிறான். தண்ணீர் அணிந்திருக்கிறான். தன் உடம்புலையும் தண்ணீர் அணிந்தா நம்ம உடம்புலையும் தண்ணீர் அணிப்பான். சுண்ண வெண்ணி

0: தானும் தென்னி அணிந்திருக்கிறான், தன்னுடைய அடியவர்களுக்கும் தென்னீர் இட்டுடும். ஆதலால் வெந்நீர் எப்படி இருக்கும், வெள்ள வெளியே இருக்கும். தேசப்பளிங்கின் திரளே போற்றி உடம்பினால் சிவப்பும் திருநீற்றினால் வெண்மையும் கொண்டிருக்கிற மீன். அதனால் தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி. அரசுங்கிறதுக்கு நம்ம இந்த அரசு கூடாது, ஞான அரசுன்னு வச்சுக்கணும். அந்த ஞான பேரரசு அர்த்தம், ஞான அரசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிதா போற்றி. விரைன்னா வாசனை, நறுமணம் பொருந்திய திருவடியா, நறுமணம் பொருந்திய திருவடி. கோரோன சுவாமிகள் அருமையா, இவங்கெல்லாம் அருமையான தெரியும். கடி ஏற்கும் புங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கும் நின்று அருள். கடின வாசனை, வாசனை பொருந்தி அந்த நறுமணம் பொருந்திய திருவடியா முருகப்பெருமானுடைய திருவடி. இதெல்லாம் படிக்கணும். ஆகவே இங்கே வேசேர் சரண விகிதா போற்றி வேதி போற்றி. அது என்ன வேதி? வேதினா வேறுபடுத்தவன் அர்த்தம். என்ன வேறுபடுத்தவன்? சித்தாந்தம். கேவல நிலையிலே ஒண்ணுமில்லாத அந்த ஆணவத்தோடு கட்டுக்கொண்டிருந்த இந்த ஆன்மாவை இந்த உடம்பு முதலியவற்றெல்லாம் கொடுத்து சகல நிலைமைக்கு உண்டாக்கி இதன் வாயிலாக ஞானத்தை கொடுத்து ஞானம் முதிர்ந்தவுடனே இந்த உடலையும் நீத்து தன் திருவடியில ஆக்கிக் கொள்கிறான். அப்போ முதல்ல கட்டுண்ட நிலை ஆணவத்தோடு, அப்புறம் அந்த உடம்போடு கட்டுண்ட நிலை, இதை விடுத்து ஞானத்தோடு கட்டுண்ட நிலை. அப்ப ஆணவத்தில் இருக்கிற ஆன்மாவை ஞானத்தில் கொண்டு நிறுத்துறான். எனவே வேறுபடுத்துகிறான். அப்படி வேறுபடுத்துகின்றவனாம் பெருமான். வேதி போற்றி விமலா போற்றி, விமலன் மலமில்லாதவன். ஆதி போற்றி, ஆதினா அவன் தான் முன்னவருக்கும் முன்னவனாக இருக்கிறான். அறிவே போற்றி கதியே போற்றி. கதின்னு என்ன தெரியுமில்ல? ஆன்மாக்கெல்லாம் செல்ல வேண்டிய இடம். சீக்கிரம் வீடு பேர் தான் வீடு அல்ல. ஆன்மாக்கெல்லாம் நாம் போய் எங்க போயின்னு நமக்கு என்ன கதி கடைசியில்? என்ன வீடு பேர் தான் கதி, மோட்சம். அது கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. அவன் கங்கை அணிந்திருக்கிறான், கங்கை அணிந்திருக்கிற பெருமான். உடையாய் போற்றி, என்ன உடையாய்? இந்த ஆன்மாக்களை எல்லாம் அடிமையாக உடையாய். அப்படி அர்த்தம். உடையாய்னா இந்த உலகத்தை உடையவனே சொல்லக்கூடாது, உலகம் என்னைக்கும் போறது. இந்த ஆன்மாவாகிய அடிவர்களை எல்லாம் தன் திருவடி கீழ் உடையாய் போற்றி. உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. கடையேங்கிற பாவம் தன்னை சொல்லுகிற, நமக்கு இருக்கிறதுலே கடைசியா நாள் என்னையும் நீ அடிமை கொண்டாய் என்று சொல்லுகிறார். ஐயா போற்றி அணிவே போற்றி. இங்கே ஐயா போற்றியும் போது இப்படி கூட சொல்லலாம். ஐ என்ன? வியப்பு. ஐ வியப்பாகும் தொல்காப்பி போச்சு. பதெல்லாம் இப்ப ஐ என்ன? நான்கிறதான் தெரியுது எனக்கு. ஏன் இந்த 300 வருஷத்துக்குள்ள இந்த பாடாகி போச்சு. ஐயனா நான் தான் அப்படின்னு என்ன சொல்ற மாதிரி மாப்போய் சொல்லியிருந்தார். 300 ஆண்டுக்குள்ள இருந்த போதே இந்த மாதிரி தமிழ ஆங்கிலேயத்தில் மயங்கிட்டானே. ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா இன்னொரு 200 ஆண்டு ஆங்கிலம் இருந்தான்னு வச்சுங்க, இங்க தமிழே இல்லைன்றவானுங்க நம்ம ஆளு. அப்படிதான் அங்க ஐயன்னா வியப்பு. வியப்பு என்னன்னா வியத்தகு பொருளாக இருக்கின்ற பொருள். என்ன வியத்தகு பொருள்? ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். எதனால அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்குது? ஐயா போற்றி, அடுத்தது அணுவேன்னு வருவதனால இவ்வளவு ஞானம் வரணும். இல்லைன்னா வெறும் ஐயான்னு சொல்லலாம். அப்போ அணுவாக இருக்கிறான். ஐ வியப்பு. என்ன வியப்பு? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு. காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் 7 திருமுறை. திருமுருகநாத சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேடுபறி செய்த அற்புத திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருப்புக்கொளியூர் அவிநாசி என்னும் திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை வரவழைப்பதற்காக அவிநாசி பசுபதீஸ்வரரையும் காலனையும் முதலையையும் வரச் சொல்லி அருளிய திருப்பதிகம், முதலை உண்ட பாலகனும் வந்தான். அந்த அற்புத திருப்பதிகம் பண் குறிஞ்சி 7 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

திரு கொடிமாட செங்குன்றூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் வெந்த வெண்ணீரணிந்து பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை திருச்சி